சந்தித்து வரும் நிலையில் இந்த உதவி தொகுப்புகள் விமானம் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. இதில் அங்குள்ள 700 குடும்பங்களுக்கான உணவு, சுய சுகாதார உதவிப் பொருட்களும் அடங்கியுள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கோம் ரவீன் ட்ரை சயின்ட்ரிக்கும் கூட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த சம்பவம் வந்து சில சமயம் நமக்கு தெரிந்து நம்மை சுற்றி நடக்குது, சில சமயம் நமக்கு தெரியாம நடக்கும் போதுதான் நம்மளுடைய முகம் சுழிக்குது. அது என்ன கேட்டுட்டே நீங்க செய்யலாம, ஏன் என்ன கேட்காம இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடக்குதுல.
1: என்னன்னா ரவீன், தனி மனித சுதந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா நம்ம பேசுற விஷயங்களை பொதுவா எல்லாரும் கூடயும் பகிர்ந்துக்கலாம், அதுல தவறு எதுவும் கிடையாது. ஆனா நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, தனி சுதந்திரம் இருக்கும் போது நம்மை பத்தி இன்னொருவர் ஒருவரிடம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, இருங்க நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா
0: தெரியாம சொல்லாத விஷயத்த சொன்னோம் சொல்றது. இப்ப வந்து நம்ம சார்பா நம்ம சொல்லாதத இவங்க சார்பா நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன்னு சொல்லி சொல்லி அப்புறம் அது வந்து பிரச்சனையே வந்து முடியுது. இந்த மாதிரி இந்த தகவல்கள் நமக்கு தெரியாம நம்மளுடைய சொந்த விபரங்கள் தொடங்கி நம்ம வேலையிடம் வீட்டு பிரச்சனைகள் எது வேணாலும் இருக்கலாம் தெரியுமா, எல்லாமே வந்து ஒரு மூன்றாம் தரப்புக்கு சென்று சேரும் போதுதான் அங்க ஒரு ஆபத்தே இருக்கு.
1: அது என்னன்னா, அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்றப்ப இல்லையே அதை நான் பண்ணலை நான் சொல்லுங்கிறப்ப எனக்கே தெரியாம என்னுடைய தகவலை என்னுடைய அனுமதி இல்லாம ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சட்ட ரீதியாக கூட அதை நம்ம அணுகலாம். அதை பற்றி தான் பேச போறோம்.
0: ஆமா, அந்த தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு சட்டம் PDPA நம்ம நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி அப்புறமா நம்ம பேசலாம். ஏன்னா இந்த வாரம் முழுக்க இந்த நம்ம இன்ஃபுளுசர், ரொம்ப பிரபலமான இன்ஃபுளுசர் கைரூல் அமீன் பற்றி தான் ரொம்ப பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஏன்னா அவரை பற்றிய ஒரு சொந்தமான ஒரு விஷயம், அவருடைய தனிப்பட்ட ஒரு தகவல் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் பதிவேற்றம் பண்ணி அப்புறம் வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பி அப்புறம் வந்து கைரூல் அமீன் சட்ட ரீதியா அவரை நான் சந்திக்க போறா அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து நமக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு. நமக்கு தெரியாம நம்மளுடைய ஒரு சொந்த விபரம் மூன்றாம் தரப்பு கிட்ட இருக்கிறது நிச்சயமா இருக்கும். அது வந்து எவ்வளவு ஒரு பாதுகாப்பற்றது தெரியுமா.
1: இதுல என்னன்னா ரவீன், இதுல வந்து பிரபலமோ பிரபலமா இருக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம்
0: அது கதை இல்ல.
1: ஒரு தனி மனிதன் நம்ம நாட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சுய விபரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு நம்ம சட்டத்துல. ஆனா பல பேருக்கு இது தெரியல. அதுதான் இன்று நம்ம கொஞ்சம் ஆழமா பேச போறோம்.
0: அதை பற்றி பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? உங்களுக்கு தெரியாம உங்களுடைய தொலைபேசி எண்களை மற்றவருக்கு கொடுக்கறது, உங்களுடைய சொந்த விபரங்களை கொடுக்கறது, இவங்க இந்த வீட்டுலதான் இருக்கிறாங்க, இவங்க வீட்டு முகவரிய அது எனக்கு தெரியாமலே மற்றவர்களுக்கு வழங்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியாம நடக்கிறது தான். பிற்காலத்தில் நமக்கு தெரிய வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் வரும், என்ன இது நம்ம கிட்ட கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அனுபவம் இருந்தா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் அழைத்து சொல்றீங்களா?
1: 3-2-2-8-2-5-7-3-3-4-4-8 என்று எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.

0: வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய இந்த தனிப்பட்ட இந்த தகவல்கள்லாம் இருக்குல்ல, சொந்த விவரங்கள், நம்மளுடைய தொலைபேசி எண்கள், நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளுடைய வாகன எண் என்ன, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மூன்றாம் தரப்புக்கு கொடுக்கவே கூடாது. நம்ம கிட்ட கேட்டுட்டு கொடுத்தா பரவாயில்ல, கேட்காம கொடுக்கறதா அது ஒரு பிரச்சனையா? அதை பற்றிய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்து அழைத்து பேசுங்க சொல்லியிருந்தோம். தெரியுது,
1: நம்முடைய தகவல் நம்முடைய உரிமை. இதை வந்து இன்னொருவருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது சட்ட ரீதியாகவே வந்து தவறு. அதெல்லாம் தாண்டி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நபருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நபர் சரி
0: ஒரு ஊருக்கே கொடுத்துறாங்க.
1: அவங்க தானே உங்களுக்கு இந்த உதவி தானே வேணும், இவங்களோட எங்களை எடுத்துங்க, அதெல்லாம் கூடவே கூடாதுங்க.
0: அதுல ரொம்ப தப்பு. சில சமயம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல நேரலையில வந்து அந்த நேரலையில பகிரங்கமா இவங்களுடைய சொந்த விபரங்களை கொடுக்கறதும் அது மிகப்பெரிய தப்பு. அதற்கான சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது, அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்ப தேவி வந்திருக்காங்க. தேவிக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய தோழி வந்துட்டு இவங்களுக்கு தெரியாமே இவங்களுடைய தொலைபேசி எண்களை வந்துட்டு இன்னொரு நபருக்கு கொடுத்து அவங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: காசு கேக்குறதுக்கு இது பண்ணாங்க. ஏன்னா இவங்க சொல்லி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பப்பி வச்சிருக்காங்க, அந்த பப்பிக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு உண்மையா தெரியாது, அவங்க வந்து பப்பி வச்சிருக்காங்க என்ன, அந்த பப்பிக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், இன்னைக்கு கேட்காம உன்னை யாரு அந்த போன் நம்பரை கொடுக்க சொன்னது? இல்ல இல்ல, பப்பிக்கு உடம்புக்கு முடியல, நீ தான் பப்பி லவர் ஆச்ச, அது வேற பிரச்சனை. பப்பி லவரா பப்பி லவர் இல்லையா அது வேற பிரச்சனை. ஆனா வந்து சொந்தக்காரவங்களுக்கு கூட யாருக்கா இருந்தாலும் அந்த பர்சன்ட் எந்த ஒரு இதா இருந்தாலும் முத கேட்கணும், கேட்டுட்டு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நான் வந்து அந்த ஃப்ரெண்ட் மேல ரொம்ப கோபமாயிட்டேன். அப்புறம் இவங்களும் சொன்னாங்க, ஐயோ சாரி சாரி, இல்ல அவங்க தான் குடுத்தாங்க உங்கள்ட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலி வந்து அவங்க பப்பிக்கு வந்து உடம்புக்கு முடியலதான், அந்த போட்டோ எல்லாம் எனக்கு எடுத்து அனுப்பி நானும் போய் பார்த்தேன், போய் பார்த்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணேன் பாருங்க. அப்ப அந்த மாதிரினா பரவாயில்ல, திடீர்னு வேற எதுக்காவது அந்த மாதிரி என்கிட்ட கூட யாராவது யாரோட போன் நம்பரை கேட்டாக்கா நான் சொல்லுவேன் சரி இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யாரோட போன் நம்பர் கேக்குறாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்பேன், இவங்க கேக்குறாங்க நான் கொடுக்கலாமா. இத்தனைக்கு சொந்தக்காரங்களா இருந்தா கூட அப்படித்தான் நான் செய்வேன்.
0: பழக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாளடைவில் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
2: ஆமா, அது என்ன ஒரு இது,
0: அதுதான்
2: ஆத்திரம் எனக்கு வந்து. அவங்க ஏதோ ஒரு நல்ல பர்சனா இருக்கிற வசி உண்மையா அவங்க பப்பிக்கு வந்து முடியல பரவாயில்ல, இதே வேற யாருக்கோ இன்னைக்கு நம்ம அதை விட்டுட்டோம்னு சொன்னாக்கா இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நாலு பேர் ஒண்ணு அப்படி அப்படியே குடுத்துக்கிட்டு போவாங்க பாருங்க.
0: இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்க கிருதா. நம்ம வணக்கம் இன்னல் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு அழைத்து பேசுங்க. 2282 5733 அல்லது 4763

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: வணக்கம். மின்னல் நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆர்டிஎம் கிளிக் இருக்கவே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தகவல் தொடர்ந்து மின்னல் கேட்கணுமா? ஆர்டிஎம் தொலைக்காட்சி ஒன்று, தொலைக்காட்சி இரண்டை பாக்கணுமா? ஆர்டிஎம் கிளிக்க நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு வந்து இந்த நேயர்கள் இந்த தனிப்பட்ட விவரங்கள் பற்றி நம்ம கிட்ட அழைத்து பேசிட்டு இருக்காங்க. 2024 திரேசா, தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு சட்டம், இது வந்து நம்ம பிஜிபிஏ அப்படின்னு சொல்றோம். இது வந்து திருத்தம் செய்யப்பட்டு மக்களவையில வந்து தாக்கல் செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சட்ட ரீதியாக நம்மளுடைய ஒரு சொந்த விவரத்தை மூன்றாம் தரப்பு பகிர்ந்து கொள்ளும் போதும், சமூக வலைதளங்களில் ஒருத்தர் பதிவேற்றம் செய்யும் போதும் அவங்க மேல நம்ம சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக இந்த சட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்டிருக்கு.
0: இது தனி மனிதனுடைய உரிமையும் கூட. ஏன்னா நம்ம இந்த நாட்டில் இருக்கும் போது எல்லா வகையிலுமே நம்ம பாதுகாக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களும் சரி, சுற்றி இருக்க நபர்களிடமிருந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இருக்க பண்ணுவோம். இப்போ ஒரு நிறுவனம் எடுத்துக்கொண்டோம், நிறுவனங்களும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகளும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, தனிப்பட்ட தகவலை சேகரிப்பதற்கு முன் உரிய அனுமதி பெற வேண்டும். இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம அந்த தகவலை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக, எந்த தகவலை எதற்காக சேகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான எண்ணம் அங்க இருந்தா மட்டும்தான் அந்த தகவலை நம்ம சேகரிக்க முடியும். மூன்றாவது என்னன்னா, அனுமதியின்றி மூன்றாம் தரப்பினரிடமிருந்து தகவலை பகிரக்கூடாது. இப்போ ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, வெளியே இருந்து ஒருத்தவங்க வந்து இவங்க இங்க தானே வேலை செய்யறாங்க, இவங்களை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா அந்த நிறுவனம் அந்த தகவலை கொடுக்க கூடாது. இவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாம சம்பந்தப்பட்ட அந்த பணியாளருடைய தகவல் கசியப்படக்கூடாது. அதற்கான காரணம் முதல்ல அவங்க கண்டறியணும்.
1: ஆமா, முதல்ல சொல்லியிருந்தது போலதான், 2024 திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய சொந்த விபரத்தை நமக்கு தெரியாம ஒருத்தவங்க பதிவேற்றம் செய்தா முதல்ல சொல்லியிருந்தது போல நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரியான தகவல் கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்களாம். அதை பற்றி வழக்கறிஞர் நக்கீரன் நம்மோட பகிர்ந்துக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் விபரங்களை சொல்லுவாரு. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலமா நீங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டத்துல வந்து எந்த மாதிரியான தண்டனைகள் இருக்குன்னா, முன்பு வந்து அதிகபட்சம் அபராதம் 3 லட்சம் ரிங்கிட் மாதிரினா வழங்கப்பட்டது. ஆனா இப்ப வந்து 2024 பிறகு 10 லட்சம் ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறை தண்டனை 2 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதனால நீங்க குற்றவாளி அப்படி நிரூபிக்கப்பட்ட திரேசா, 1 மில்லியன் ரிங்கிட் வரைக்கும் நீங்க சட்ட ரீதியா இழப்பீடு வாங்கலாம் அந்த நபர் மீது.
0: ஆமா, சட்டத்தின் பார்வையில் இருந்து யாருமே தப்ப முடியாது. அதனால பரவாயில்லைங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சு மட்டும் நம்ம இது போன்ற தகவலை வந்து கனவிலும் நினைத்து பார்த்திருக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட தகவல், அவ்வளவுதான்.
1: ஆமா, நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கா? உங்களுக்கு தெரியாம உங்களோட சொந்த விவரத்தை வேற ஒரு ஆளுகிட்ட சொல்லி பகிர்ந்து அந்த மாதிரி இருந்தா அழைத்து பேசுங்க. 2288 2573 3 அல்லது 4 7 6 8. இன்னும் கொஞ்ச நேரத்துல வழக்கறிஞர் நக்கீரன் நம்ம கூட பேச போறாரு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
1: வணக்கம் மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
2: உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இணைய காலை வணக்கம். நான் பிராண்டிங், ட்ரெண்டிங் அண்ட் யுவர் லீடிங் பிசினஸ் கோச் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. அதே டாபிக் தாங்க. ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும் இந்த மலேசியா நாட்டுல. அப்பதான் பொருளாதாரத்துல பலமான ஒரு சமுதாயமா காண முடியும். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் இந்த ட்ரைனிங் செய்யணும் ஒர்க் போர்ஸ்க்கு. அதாவது நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒர்க்கர்ஸ் எடுக்கிறது மனுக்கு அவங்களோட தனித்துவமான திறமைகளை அவங்க பாக்கணும். ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன், அதுல நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் என்ன சொல்றேன்ட்டு. இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு மண்ணுக்கு கீழே ஒரு டைமண்ட் தெரியுது, உங்களுக்கு அங்க இருக்குது. முதல்ல என்ன செய்வீங்கன்னாக்க சுத்தமா கழுவீங்க, அப்புறமா நீங்க பாக்கக்குள்ள ஸ்பார்க்லிங் லேசா வரும். அப்புறம் நீங்க பாலிஷ் பண்ணனும், நல்லா ஸ்பார்க்லிங் கிடைக்கும். அதுக்கு பிறப்பாடு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைமண்ட் வந்து இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ல நீங்க கட் பண்ணனும். அதாவது ரோலெக்ஸ் கட்டிங் சொல்லுவாங்க, அதோட டிசைனும் வந்துருச்சு. இப்பங்க நீங்க மண்ணுக்கு அடியில பார்த்த ஒரு டைமண்ட் விலை $30 தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறப்பாடுங்க இந்த டைமண்டோட விலை என்ன விலையா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க $3,000 வர வாய்ப்பு இருக்குது. இந்த கதையை எப்படி இந்த கதையை சொல்லிட்டு உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.

0: நம்ம வணக்கம் மீன்ல கேட்டுட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு வந்து இந்த PDPA தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு சட்டம், இதை பற்றி கொஞ்சம் விபரமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மோட வழக்கறிஞர் நக்கீரன் இருக்காரு. குறிப்பா தெரேசா, இப்ப இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பெரிய ஆபத்தே சவாலே சமூக வலைதளங்கள்ல நமக்கு தெரியாம நம்மளுடைய சொந்த விபரங்களை வேற ஒருத்தர் மூன்றாம் தரப்பு பதிவேற்றம் பண்றதுதான். நமக்கு தெரிந்த விபரங்கள் அவருக்கு தெரிந்திருக்கும். அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல இன்னாரு இது இதெல்லாம் பண்றாங்க, இங்க வசிக்கிறாங்க, இவங்களோட பிள்ளை இங்க படிக்கிறாங்க, தனிப்பட்ட விபரங்களை பதிவேற்றம் செய்யும் போது அது சட்டத்துல எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படலாம் அப்படின்றத வழக்கறிஞர் நக்கீரன் நம்மோட பகிர்ந்துக்கிறாரு. இப்ப கேக்கலாம்.
1: இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்களை நம்ம பல பேர் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து வருகிறோம். உதாரணமாக நமது தொலைபேசி எண், வீட்டின் முகவரி, புகைப்படங்கள், சில நேரங்களில் அடையாள அட்டை விவரங்கள், வேலை தொடர்பான தகவல்கள், இப்படி பல தனிப்பட்ட விவரங்களை சமூக வலைதளங்களில் பகிர்கிறோம், பகிர்ந்து வருவதையும் பார்க்கிறோம். இவை அனைத்தும் தவறான கைகளுக்கு சென்றால் மோசடி, அடையாள திருட்டு அல்லது பல தேவையற்ற தொல்லைகளுக்கு அது வழிவகுக்கலாம். ஒருவர் நம்முடைய அனுமதியின்றி இந்த தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படலாம். மலேசியாவில் மிக முக்கியமாக பர்சனல் டாட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் 2010 PDPA என்பது தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பை ஒழுங்குபடுத்தும் ஒரு முக்கியமான சட்டமாகும். குறிப்பாக வணிக நோக்கத்திற்காக சேகரிக்கப்பட்ட தனிப்பட்ட தகவல்களை உங்கள் அனுமதியின்றி யாராவது பயன்படுத்தினால் அல்லது வெளியிட்டால் அது சட்டத்திற்கு முரணான செயல். அதே போல சமூக வலைதளங்களில் அந்த தகவல்கள் பகிரப்பட்டு ஒருவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தாலோ, அவரை மிரட்டுவதற்காகவோ, அவமதிப்பதற்காகவோ அல்லது எந்த ஒரு தொந்தரவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டாலோ கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மல்டிமீடியா ஆக்ட் 1998, டிஃபமேஷன் ஆக்ட் 1957 மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பீனல் கோட் ஆகிய சட்டங்களின் கீழ் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் தனிப்பட்ட விவரங்களை யாரோ ஒரு தவறாக பயன்படுத்தினாலோ, அதை வெளியிட்டாலோ அந்த பதிவின் ஆதாரங்களை முதலில் சேகரிக்க வேண்டும். ஸ்கிரீன்ஷாட், அதன் இணைய முகவரி அப்படி என்றால் அதன் லிங்க், அதையும் சேவ் செய்து கொண்டு தேதி நேரம் போன்றவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைத்து முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட சமூக வலைதளத்தில் அந்த பதிவை அகற்றுமாறு நீங்கள் புகார் அளிக்கலாம். தேவையெனில் காவல்துறையிடம் புகார் செய்யலாம். ஆனால் வணிக நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால், அப்படி என்றால் உங்களுடைய தகவல்களை ஒரு வணிக நிறுவனம் நீங்கள் கொடுத்து அது PDPA பர்சனல் டாட்டா புரொடெக்ஷன் ஆக்டில் கீழே இருக்கும் அந்த தகவல்களை உங்கள் அனுமதியின்றி வெளியிடப்பட்டிருந்தால் பர்சனல் டாட்டா புரொடெக்ஷன் கமிஷனர் அவர்களிடமும் நீங்கள் புகார் அளிக்கலாம்.
2: சரி நக்கிரன், இப்ப நீங்க சொன்னீங்களே அது தனிப்பட்ட விவரங்கள். இப்ப ஒரு நிறுவனம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய தனிப்பட்ட தகவல்கள் வந்து அங்க கசிந்து விட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வந்தா பொதுமக்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும்? அந்த நிறுவனத்தின் மீது வந்து அவங்க புகார் அளிக்க முடியுமா, இல்ல நமக்கு சட்ட ரீதியாக என்ன உரிமைகள் இருக்கு அந்த நிறுவனத்தின் மீது இது போன்ற சூழல் ஏற்படும் போது?
1: இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம் மின்னல் நேயர்களுக்கு நம் கூறுவது என்னன்னா, ஒரு நிறுவனத்தில் நம்மளுடைய தனிப்பட்ட தகவல் கசிந்து விட்டதாக இல்லைன்னா அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதாக நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் முதலில் நம்ம வந்து பதற்றப்படாமல் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு என்ன தகவல்கள் கசிந்துள்ளன, அது எப்போது நடந்தது, எவ்வாறு நடந்தது மற்றும் அந்த நிலையை சரி செய்ய அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்பதை எழுத்துப்பூர்வமாக கேட்க வேண்டும். உடனடியாக கடவு சொற்களை மாற்றி இரு அடுக்கு பாதுகாப்பு மற்றும் பயன்படுத்தும் நிறுவனங்கள் அந்த தகவல்களை பாதுகாக்க வேண்டிய கடமையை இந்த நிறுவனங்களுக்கு அளித்திருக்கிறது. அந்த கடமையை மீறியதாக ஒருத்தர் நம்பினால் முதலில் கூறியது போல பர்சனல் டாட்டா புரொடெக்ஷன் கமிஷனரிடம் புகார் அளிக்கலாம். மேலும் அந்த தகவல் கசிவால் நிதி இழப்பு, அடையாள திருட்டு, மோசடி அல்லது நற்பெயருக்கு சேதம் ஏற்பட்டிருந்தால் சூழ்நிலைக்கு பொறுத்தவாறு பீனல் கோட், அப்படி என்றால் அவர்களின் மேல் வந்து கிரிமினல் ஆக்ஷன், அது வந்து நீங்களுடைய காவல்துறையிடம் நீங்கள் வந்து ஒரு புகார் அளித்து அவர்கள் மேல் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். அதே நேரத்தில் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மல்டிமீடியா ஆக்ட் 1998 அதன் கீழும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். மீண்டும் இன்னொரு இடம் வந்து சிவில் சட்டத்தின் கீழ் அந்த நிதி இழப்பிற்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த நிதி இழப்புக்கு நீங்க வந்து கம்பென்சேஷனும் நீங்க கேட்கலாம், இழப்பீடும் நீங்க கோரலாம். இதே நேரத்துல வந்துட்டு இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து வெளியாயிருச்சு, பட் எனக்கு உடனடியா வெளியாகணும், இதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும்னா அதற்காக இன்ஜங்ஷன், மெண்டமஸ் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ். இன்ஜங்ஷன் என்றால் வெண்டபஸ் இப்படிப்பட்ட சொல்யூஷன் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணி உடனடியாக நீதிமன்றத்திலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி வெளியாகி இருக்கு, இதை உடனடியாக நீங்க வந்து ரிமூவ் செய்யணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து நீங்க நீதிமன்றத்துல சென்று ஒரு ஆர்டர் எடுத்து இன்ஃபர்மேஷனை வந்து ரிமூவ் பண்றதுக்காகவோ அவங்க என்ன செய்யணும்ன்றதுக்கான ஆர்டரை நம்ம கோர்ட்ல இருந்து எடுத்தோம், கசிவை உடனடியாக நம்ம வந்து தவிர்க்கலாம்.
0: இது வந்து நிறுவனங்களுக்கு முதல்ல வந்துட்டு இந்த தனிப்பட்ட இந்த சமூக வலைதளங்கள் பற்றி நக்கீரன் சொன்னார், அப்புறம் நிறுவனங்கள் சார்ந்து பேசியிருந்தாரு. நிறுவனம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆண்டு திரேசா பேங்க் நிகரா வந்து ஒரு பிரபலமான வங்கி மீது 1 மில்லியன் ரிகிட் நஷ்ட ஈடு வந்துட்டு இழப்பீடா வந்துட்டு கோரியிருந்தாங்க. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட வங்கி பார்த்தோம்னா வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்களை பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிடிபிஏ சட்டத்தின் கீழ் தான் வந்துட்டு இது வந்து அமல்படுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி நிறையவே இருக்கு. அது நிறைவா நக்கீரன் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
1: பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2010 பிடிபிஏவின் நோக்கம் நமது தனிப்பட்ட தகவல்கள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றன, பயன்படுத்தப்படுகின்றன, சேமிக்கப்படுகின்றன மற்றும் பகிரப்படுகின்றன என்பதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை வழங்குவதாகும். அதாவது நிறுவனங்கள் பொதுமக்களின் தகவல்களை பொறுப்புடன் கையாள வேண்டும் என்பதையே இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் இருந்து உங்கள் பெயர், அடையாள அட்டை எண், தொலைபேசி எண் அல்லது புகைப்படம் கசிந்து அதை பயன்படுத்தி யாராவது போலியான சமூக வலைத்தள கணக்கு உருவாக்கியிருந்தால் அந்த நிறுவனம் தனது சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கடமையை முறையாக நிறைவேற்றியதா என்பதை பிடிபிஏவின் கீழ் விசாரிக்கலாம். அதற்காக பர்சனல் டாட்டா ப்ரொடெக்ஷன் கமிஷனர் விசாரணை நடத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரம் பெற்றுள்ளார். பிடிபிஏ பொதுமக்களுக்கு சில முக்கியமான உரிமைகளையும் வழங்குகிறது. உதாரணமாக ஒரு நிறுவனம் தங்களை பற்றி என்னென்ன தனிப்பட்ட தகவல்களை வைத்திருக்கிறது என்பதை அறியும் உரிமை, தவறான தகவல்களை திருத்த கோரும் உரிமை, சில சூழ்நிலைகளில் அந்த தகவலின் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமையும் நமக்கு பிடிபிஏ கீழ் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் போலியான கணக்கை உருவாக்கி மற்றவர்களை ஏமாற்றுவது அல்லது ஒருவரின் அடையாளத்தை பயன்படுத்தி அடையாள மோசடி செய்வது என்பது பிடிபிஏ மட்டும் சார்ந்த விஷயம் அல்ல. ஏற்கனவே கூறியது போல அது பீனல் கோட் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மல்டிமீடியா ஆக்ட் 1998 ஆகிய சட்டங்களின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை கிரிமினல் ஆக்ஷனுக்கும் வழிவகுக்கலாம். எனவே பொதுமக்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது தனிப்பட்ட தகவல் என்பது வெறும் தகவல் அல்ல, அது நமது அடையாளம். பொதுமக்கள் இந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறப்போ பேனிக் ஆகாதீங்க, இதற்கு வந்து என்ன செய்வது தெரியல அப்படின்னு இல்ல, சட்டத்தில் இதற்கான வழிமுறை அவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது, உங்களுடைய பிரச்சனையின் தன்மையை புரிந்து கொண்டு அதற்கேத்தவாறான முடிவை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும்.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-0-7-2-9-1-9.
1: ஒரு தனிப்பட்ட நபருடைய தகவலை வந்து கொடுக்கிறது சட்ட ரீதியா குற்றம் அப்படின்னு தெல்ல தெளிவா, அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் உறுதிதான் வழக்கறிஞர் நக்கீரன் நம்ம ஒரு பகிர்ந்து கொண்டார்
0: ரவீன்.
1: இதற்கிடையில ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல செயற்கை நுண்ணறிவு எல்லாம் இருக்கு இல்லையா, சரி நான் தானே பகிர்றேன், உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சம்பந்தமே இல்லாம புகைப்படமா இருக்கட்டும், தகவலா இருக்கட்டும், இதெல்லாம் சமூக வலைதளங்களை பதிச்சுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, சட்டம் தன் கடமையை செய்யும்.
0: ஆமா, இப்ப நீங்க வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா இப்ப நான் சொல்ற நீங்க தகவலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா செயற்கை நுண்ணறிவுனால இதையும் நான் சொல்லிடுறேன். UK ல வந்துட்டு தெரியுமா, புதிய அரசாங்கம் வந்திருக்காங்க. உலகில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு அமைச்சர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார், இந்தியர். அங்க வந்து பாருங்க, அப்ப வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லும் போது நம்ம நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க செயற்கை நுண்ணறிவு மீதான ஒரு தாக்கம் அதிகமா இருக்கு. நல்லது இருந்தாலும் இன்னொரு பக்கம் கெட்டதும் இருக்கு. அதனால நம்ம எப்படி விழிப்பா இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அழைத்திருக்காரு, பெயர் சொல்ல விருப்பப்படலன்னு சொன்னாரு. இப்ப கேட்டலாம்.
2: நான் வந்து அரசாங்க அலுவலகத்துல வந்து வேலை செய்யறேன். சோ சில நேரத்துல வந்து என் நம்பரை வந்து மத்தவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு இவரு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிடுவாரு சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த நம்பர் நம்மளுக்கு கால் பண்ணி இல்ல நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, இல்ல இது வந்து இப்படிதான் ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணும், இது வந்து இப்படிதான் செய்யணும், நம்ம வந்து அவங்களை கைட் பண்ணோம்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்மள புஷ் பண்ணுவாங்க, இல்ல நீங்க இதை ஃபுல்லா செஞ்சு கொடுத்துருங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் வந்து நம்ம இதை முடியாதுன்னு சொல்றோமோ, நம்ம கூட பிறந்தவங்க தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அடிச்சு அங்கேருந்து நம்மளுக்கு அந்த பிரஷர் கொடுப்பாங்க. இல்ல அவட்ட சொல்லுங்க, செய்ய சொல்லிருங்க, எனக்கு இது வேணும் அப்படின்ற. ஆனா வந்து நான் வந்து என்ன அவங்களுக்கு கைட் பண்ணுவேன், இல்ல நீங்க வந்து இது இப்படிதான் செய்யணும், இல்ல இது இப்படிதான் அப்ளை பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்றப்ப இல்ல என்கிட்ட இதெல்லாம் இல்ல, நீங்க தான் அங்க இருக்கீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
1: நெருங்கிய வட்டாரங்கள் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி கேட்காம குடுக்கறாங்களா அவங்க கிட்ட, நீங்க சொல்றது இல்லையா?
2: நான் சொல்லிருவேன், நான் கேக்குறப்ப சொல்லிருவேன், ஏன் நீங்க கொடுத்தீங்க, இல்ல நீ தான் இருக்கிய, நீ ஹெல்ப் பண்ணு, அவங்க என்கிட்ட கேட்டாங்க. இப்ப அதனால என்னோட பர்சனல் நம்பர் வந்து எல்லாருமே வச்சிருக்காங்க, எல்லாருமே அடிச்சு எனக்கு இது வேணும் இது வேணும்.
0: நீங்க அவ்வளவு பிரபலமா இருக்கீங்க சார்.
2: என்னன்னா ராத்திரி 10-11 மணிக்கு கால் பண்ணுவாங்க, விடுமுறை நாட்கள் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, எங்கேயுமே போக முடியாது. கால் பண்ணி கேட்டா இல்ல இந்த விஷயம் ஆபீஸ்க்கே வந்துருவாங்க.
0: புரியுது சார். ஆனா இருந்தாலும் நம்மளுடைய சொந்த விவரத்தை ஒரு மூன்றாம் தரப்புக்கு கொடுக்கறது ரொம்ப தவறானது. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்கிற நேர்கள், யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய விவரங்கள் கேட்டா அந்த நபர்கிட்ட கேளுங்க, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க.
1: அதனாலதான் அது தனிப்பட்ட விவரம் அப்படின்னு எதுக்கு தனின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா, அது அவங்களுடைய உரிமை, அதுல நம்ம வந்துட்டு போய் கலந்து கொள்ளதோ இல்ல அவங்களோட அனுமதி இல்லாம கொடுக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்குது, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா முதல்ல நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி பதற்றம் கொள்ள வேண்டாம், தைரியமா போய் அதோட ஆதாரங்கள் இதெல்லாம் திரட்டி காவல்துறை அதிகாரிகளோ. அடுத்தடுத்த கட்டம் இருக்கு, நம்ம நாட்டிலேயே வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் வேற இருக்கு, இதெல்லாம் அணுகி அந்த குற்றவாளிக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம்.
0: ஆமா, கூடவே வந்து இப்ப நிறைய மோசடி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஒரு குறுந்தகவல் அனுப்பி, ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி, இந்த லிங்க் நீங்க வந்து பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்கறோம் சொல்றது, பிறகு வந்து நமக்கு தொடர்பு கொண்டு நம்மளுடைய சொந்த விவரங்களை அப்படியே மறை
1: பாதுகாப்பா இருப்போம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0109072919.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
3: இப்பன்னு பார்த்தா
2: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
3: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
2: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
3: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல் FM.
4: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
4: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
4: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
4: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
5: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் 185,000 தொழில் முனைவோருக்கு அமானா இக்தியார் மூலம் நிதி உதவி. 22 ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த மலேசிய பெண் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டார். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமானா இக்தியார் மலேசியா இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் நாடு முழுவதும் உள்ள ஏறக்குறைய 185,000 தொழில் முனைவோருக்கு 1.6 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நிதி உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அடைவு நிலை குறு தொழில் முனைவோர், குறிப்பாக பெண்களையும் குறைந்த வருமானம் பெறுவோரையும் ஊக்கப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர் கடப்பாட்டை புலப்படுத்துவதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். குறிப்பாக இவ்வாறான நிதி உதவிகள் காலம் தாழ்த்தப்படாமல் உடனடியாக வழங்கப்படுவது அவசியமாகும். இது தொழில் முனைவோர் தங்களின் தொழிலை விரிவுபடுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய துணை புரியும் என அவர் கூறினார். நிகிரிசிம்பிலான், சிம்பாங் டூரியான், அமானா இக்தியார், தக்கூன் கடனுதவி தொழில் முனைவோருடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசினார். நீண்ட நாள் காணாமல் போனதாக நம்பப்படும் மலேசிய பெண் 22 ஆண்டுகள் குடும்பத்தை பிரிந்திருந்த நிலையில் இந்தோனேசியா புளோரஸில் கண்டுபிடிக்கப்பட்டார். மரியாம் மொஹமட் நஸ்ரி எனும் அப்பெண் நேற்றிரவு 10:00 சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தில் தரையிறங்கினார். இதன் மூலம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரை கண்டுபிடிக்க குடும்பத்தினர் மேற்கொண்ட தேடல் முடிவுக்கு வந்தது. மலேசிய சமூக நல உதவி அமைப்பு பக்கேமாஸ், விஸ்மா புத்ரா, குடிநுழைவுத்துறை, பதிவுத்துறை, மலேசிய தூதரகம், புளோரஸ் மக்கள் என பல்வேறு தரப்பினர் மரியாமை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். மேற்காசிய பதற்றத்தின் எதிரொலியாக உலகளாவிய விநியோக சங்கிலியில் நிலவும் நெருக்கடிக்கிடையிலும் மலேசிய ரஷ்ய நல்லுறவு தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. இவ்வாண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான இருவழி வர்த்தகம் 7 விழுக்காடு அதிகரித்து 3.33 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவானது. அது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் அதிகமென முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வெண்ணிக்கையில் ரஷ்யாவுக்கான மலேசியாவின் ஏற்றுமதி 1.1 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவான நிலையில் ரஷ்யாவின் இறக்குமதி 2.45 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவானதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யா மலேசியாவின் 31வது மிகப்பெரிய வர்த்தக பங்காளி எனவும் மிதி கூறியுள்ளது. உலகளவில் நிலவும் நடப்பு சவால்களை துணிந்து எதிர்கொள்ள அறிவாற்றல் மிக்க ஆள்பல மூலதனத்தை வலுப்படுத்துவது காலத்தின் தேவையாக உள்ளது. அதனை உந்தச் செய்வதில் உயர்கல்விக் கழகங்களில் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்ப பயன்பாடும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல்காடீர் வலியுறுத்தினார். தொழில்நுட்ப முன்னேற்றம், மனித மூலதன மேம்பாடு, நன்னெறி கூறுகளை அடிப்படையாக கொண்டு 2026-2035 உயர்கல்வி பெருந்திட்டம் வரையப்பட்டு உள்ளது என்றார் அவர். முன்னதாக பேராக் இப்போவில் 8வது உலக இஸ்லாமிய சிந்தனை நாகரிக மாநாட்டில் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி உரையாற்றினார். பள்ளி மாணவரிடையே காயம் ஏற்படும் அளவுக்கு அதிகமான கேலி கிண்டல் செய்யும் பழக்கம் ஒரு வகையான பகடி வதையாக கருதப்படுவதால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என கிளந்தான் கல்வித்துறை இயக்குநர் சிதி நோரினா முகமது தெரிவித்துள்ளார். வெறும் கேலி கிண்டல் மட்டுமே என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான செயல்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழுமாயின் மாணவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதாக அவர் கூறினார். மாணவர் பாதுகாப்பு என்பது உடலளவில் மட்டுமன்று, மாறாக அது உணர்வு, மனம், சமூக தொடர்பு, இலக்கவியல் சார்ந்த நல்வாழ்வையும் உட்படுத்தியுள்ளது. இதுவே கல்விச் சூழலில் முதல் சவாலாக மாறி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டி ஒலிபரப்பப்பட்ட காலகட்டத்தில் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மின் இலக்கவியல் நேரலை தளம் ஆர்டிஎம் கிளிக் 3.59 மில்லியன் புதிய பதிவிறக்கங்களை பதிவு செய்துள்ளது. இவை அப்போட்டி தொடங்கிய June 12 நேற்று வரை பதிவானவையாகும். இது உலகத்தரம் வாய்ந்த கார்பந்து போட்டி உட்பட பல்வேறு தரமான உள்ளடக்கங்களை நேரடியாக கண்டுகளிப்பதற்கான முதன்மை தளமாக ஆர்டிஎம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் ஆதரவையும் புலப்படுத்துவதாக உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசியப்பண் நிகாராக்கு. மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: தென்சீன கடல் நெறிமுறை சிஓசி தொடர்பான கலந்துரையாடலில் எட்டப்பட்டுள்ள முதற்கட்ட தீர்வு வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் நிலைநிறுத்த வழிவகுக்கும் என சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ தெரிவித்துள்ளார். இது வட்டாரத்தின் எதிர்காலத்திற்கு பலன் அளிக்கும் என கூறிய அவர், தொடர்புடைய வட்டார நாடுகளின் கட்டுப்பாட்டிற்குள்ளே அது தொடர்ந்து நிர்வகிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்படும் என்றார். அவர் மேலும் வெளித்தரப்பின் தலையீட்டிற்கு வழிவிடாது. பிலிப்பீன்ஸ் மணிலாவில் மலேசிய வெளியுறவு அமைச்சர் நதுஸ்ரீ முகமது அசானுடனான சந்திப்பின் போது வாங் யீ இவ்வாறு கூறினார். பல ஆண்டுகளாக மூடியிருந்த அமெரிக்கா லெபனான் விமான பயண தடம் மீண்டும் திறக்கப்படுகிறது. அமெரிக்க விமானங்கள் லெபனானுக்கு நேரடியாக பயணத்தை மேற்கொள்ள அனுமதி அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். நாட்டை உருமாற்றுவதற்காக முனைப்புடன் சேவையாற்றும் லெபனான் அதிபர் ஜோசப் ஆவுனுடனான சந்திப்புக்கு பின் டிரம்ப் திருட் சோசியல் தளம் வாயிலாக இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 1985 லெபனானின் இஸ்லாமிய கிளர்ச்சிக்காரர்கள் TWA விமானத்தை கடத்தினர். இதில் அமெரிக்க கடற்படையின் முக்குளிப்பு வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். மேலும் பல அமெரிக்கர்கள் இரு வாரங்களுக்கு மேல் பயண கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா அந்நாட்டிற்கான நேரடி விமான சேவையை ரத்து செய்தது. தென் பிரான்சில் காட்டுத்தீ பரவல் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து அருகிலுள்ள கிராமங்களிலிருந்து 400 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அங்கு தற்போது காற்றின் வேகம் வலுவிழந்து உள்ள போதும் தீ வேகமாக பரவியுள்ளது. 4200 ஹெக்டேர் நிலங்கள் தீக்கிரையாகியுள்ளன. அங்கு நிலவும் கடும் வறட்சி காட்டுத்தீ ஏற்படுவதற்கான ஆபத்தை அதிகரித்துள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இவ்வேளை போர்டோக்ஸ் விமான நிலையம் அருகே தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இரு தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் தீயணைப்பு வண்டி தீயில் சிக்கியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்களது குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். கியூபாவுக்கான 100 மில்லியன் டாலர் உதவி தொகுப்பின் முதல் பகுதியை அமெரிக்கா நேற்று அனுப்பியது. அத்தீவு நாடு வாஷிங்டனின் அழுத்தம் காரணமாக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் இந்த உதவி தொகுப்புகள் விமானம் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. இதில் அங்குள்ள 700 குடும்பங்களுக்கான உணவு, சுய சுகாதார உதவிப் பொருட்கள் அடங்கியுள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. கியூபாவின் கம்யூனிச அரசாங்கம் இம்முனைப்பை தடுக்கக்கூடும் என்பதால் அவ்வுதவி பொருட்கள் கத்தோலிக்க தேவாலயம் மூலம் விநியோகிக்கப்படும் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் மெலிசா சூறாவளியால் கியூபா கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த போதும் வாஷிங்டன் தேவாலயங்கள் மூலமாக உதவிகளை வழங்கியது. விளையாட்டு கார்பந்து. இங்கிலாந்து மத்திய திடல் ஆட்டக்காரர் மோகன் ரோஜர்ஸை எஸ்டன் விழாவிடமிருந்து 157 மில்லியன் அமெரிக்க டாலரில் செல்சி ஒப்பந்தமிட்டுள்ளது. இந்த ஒப்பந்த தொகை பிரிட்டன் கார்பந்து வீரருக்கான விலையை முறியடித்துள்ளதாக உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. 23 வயது ராஜர்ஸ் 2033 வரை ஸ்டம்ஃபர்ட் பிரிட்ஜுடன் இணைந்திருப்பார் என அந்த லண்டன் கிளப் அதன் அகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. சிறு வயதிலிருந்தே செல்சியை பார்த்து வளர்ந்ததாக கூறிய ராஜர்ஸ் இது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். செல்சி கடந்த 2 ஆண்டுகளாக ராஜர்ஸை ஒப்பந்தமிட முயன்றது. இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் 185,000 தொழில் முனைவோருக்கு அமானா இக்தியார் மூலம் நிதி உதவி. 22 ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த மலேசிய பெண் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நம்ம வணக்கம் மின்னல் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, உங்களுடைய அலுவலகம் நோக்கி உங்களுடைய சென்று சேர்ந்துட்டீங்களா இல்ல இன்னும் நெரிசலா தான் இருக்கா? ஏன்னா காலையில வந்து சில பகுதிகளில் கடுமையான மழையா இருந்துச்சுல, பெரும்பாலும் மழை பெய்தாலே திரேசா இந்த நெரிசல் வந்துடும். அதனால உங்க அலுவலகத்துல இன்றைக்கு கொஞ்சம் தாமதமா போனீங்களா இல்ல சரியான நேரத்திற்கு சென்று அடைந்தீங்களா? அதுதான் கேள்வி.
1: காலையில ஓ, அது கேள்விக்கு அவங்க அழைத்து பதில்
0: இல்ல கேள்வி கேட்டோம், எப்படி சென்று சேர்ந்துருக்கீங்க
1: அப்படின்னு
0: பயந்துட்டீங்க. சரி சரி,
1: கேள்வி வருது அப்படின்னு.
0: சரி, அப்புறம் இன்றைய நாள் நல்லபடியா இருக்கட்டும், நல்ல ஒரு பசியார் எடுத்துட்டு நல்லா வேலை செய்யுங்க. இப்போ வந்து மலேசியர்கள் ஒரு உலகளாவிய நிலையில ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டு மலேசியர்கள் என்னங்க நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு என்ன அப்படின்றத ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம பாக்கலாமா?
1: இளைஞர்கள் இது வணக்கம் இன்னும்

0: சரி, இந்த ஆய்வு பற்றி நம்ம சொல்லியிருந்தோம்ல, உலகளாவிய நிலையில வந்துட்டு ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கு. 11 நாடுகள்ல தெரேசா இந்த ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 11 நாடுகள்ல வாக்களித்த நாட்டில் இருப்பவர்களில் மலேசியர்களும் அடங்குவர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏறக்குறைய 98 விழுக்காட்டினர் நாங்க வந்து இலக்கவியல் சேவை அவ்வளவு அதிகமா பயன்படுத்துறோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அந்த QR கோட் சேவை, பிறகு வந்து பொருள் வாங்கும் போது இலக்கவியல் சேவையை பயன்படுத்துறது, இணையம் மூலமாக ஷாப்பிங் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு மலேசியர்கள் அவ்வளவு கவனம் செலுத்துறாங்களாம். அதனால முதல் இடத்துல மலேசியர்கள் 98 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்காங்க. பிறகு வந்து ஸ்வீடன், பிரேசில், ஜப்பான், பிறகு வந்து போலந்து, பிரான்ஸ், யூகே, யூஎஸ், மெக்சிகோ போன்ற நாடுகள் அந்த பட்டியலில் இருக்கின்றன. பாருங்க, நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம், இலக்கவியல்ல அவ்வளவு அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: இதுல என்னன்னா, நம்ம நாடே வந்து இந்த இலக்கவியல் அந்த பயணத்தை நோக்கி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு. ஆனா அதே தருணங்கள்ல அதுல அந்த நன்மை தீமை என்ன இரண்டு இருக்கு இல்லையா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல 87 விழுக்காட்டினர் என்னன்னா, இந்த இணைய மோசடிகள் நிறைய வருது, இதை பற்றி அதிகமா கவலைப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இணைய மோசடிகள் வந்து வெவ்வேறு விதமா வருது. காதல் சொல்றாங்க, நட்புன்னு சொல்றாங்க, வேலை வாங்கி கொடுக்கறாங்க, முதலீடு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய கவலை அதிகரித்து வருது.
0: இதுல 91 விழுக்காட்டினர் வந்துட்டு ஒரு கவலை தெரிவித்திருக்காங்க. முதல்ல 8 மணிக்கு பிறகு இந்த தனிப்பட்ட விவரங்கள் பிடிபி பத்தி நம்ம பேசியிருந்தோம்ல, இதுல 91 விழுக்காட்டினர் என்ன கவலைப்படுறாங்கன்னா, ஒருவேளை நம்ம இலக்கவியல் அதிகமா பயன்படுத்தும் போது நம்மளுடைய தனிப்பட்ட விவரங்கள் திருடப்படுமா, மற்ற ஒரு நபருக்கு சென்று சேருமா அப்படின்ற ஒரு கவலை உணர்வு மலேசியர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமா இருக்கும்.
1: அடிப்படையில இந்த 53 விழுக்காட்டினருடைய கவலை தான் ரவின், என்னன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பை விட இப்போ அவங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது உண்மையிலேயே நம்ம இணையத்துல பாதுகாப்பா தான் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியே அவங்களுடைய மனதில் எழுந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கின்றன. அதனால தான் எப்போதுமே எப்படி இதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு அவசியம்.
0: முன்புள்ள காலத்தை விட இப்ப வந்து மலேசியர்கள் 97 விழுக்காட்டினர் இணைய சேவை அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவருக்கு குறைந்தபட்சம் ஒரு கைத்தொலைபேசி இருக்கிற பட்சத்துல வீட்டுல நிச்சயமா இந்த இலக்கவியல் மூலமாக நம்ம பொருட்கள் வாங்குவது, ஷாப்பிங் செய்வது, இந்த QR கோட் சேவையை பயன்படுத்துவது எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நிச்சயம் ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கும். அதனால எப்போதுமே நீங்க கவனமா இருங்க. வாக்களித்தவர்கள்ல மலேசியர்கள் முதலிடத்துல இருக்காங்கன்னு சொல்லும் போது பாருங்க, அவ்வளவு பேர் இலக்கவியல் சேவை இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால கவனம் முக்கியம்.
1: அந்த பண பரிவர்த்தனை செய்யறாங்களா ரவீன், அது வந்து எப்போதும் டேக்ஸ் சிஸ்டம் ஒன்று வந்து வங்கி கொடுத்திருப்பாங்க.
0: சரி,
1: அதை நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் செய்து வைத்துக் கொண்டோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக நம்முடைய சேமிப்பை வைத்துக் கொள்ளலாம்.
0: அதுதான்.

0: இசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7219-19.
2: மடானி உங்களுக்காக.
3: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மைகாட் கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு jpn.gov.my.
2: மடாலி உங்களுக்காக.
4: உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்து.
5: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தம் நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் FM கேக்குறீங்க.

0: இது வணக்கம் மின்னல். வழக்கமா காலையில நம்ம பசி ஆறும் போது சிலருக்கு வந்து இந்த சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். தெரியுமா, இவங்க அப்படிதான் கடையில சென்று அம்பாங்கல நடந்திருக்கு இந்த சம்பவம். சாண்ட்விச் வாங்கியிருக்காங்க, வாங்கி சரி சாப்பிடலாம் அப்படின்னு உள்ளுக்கு திறக்கும் போது சில சமயம் இந்த காய்கறிகள், சில இந்த என்ன சொல்லுவாங்க இந்த இலைகள்லாம் இருக்கும்ல, இந்த காய்கறிகள்லாம் வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு சேர்த்துக்குவாங்க. சில சாண்ட்விச்ல பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் இருக்கும், அப்ப வந்து இந்த சேலட் மாதிரி அந்த கீரைகள்லாம் வந்துட்டு அவங்க வந்து சேர்த்துக்குவாங்க. அதே போலதான் இவங்களும் சரி திறந்து உள்ளுக்கு பார்க்கும் போது ஒரு வகையான கீரை வகையில அதோட வேரும் இருந்திருக்கு, வேறு கூடவே மண்ணு எல்லாமே உள்ளுக்கு இருந்திருக்கு அந்த சாண்ட்விச்ல.
1: அவங்க சுத்தமா கழுவலையே என்ன?
0: அவங்க திறந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆகி புகைப்படத்தை வந்து சமூக வலைதளங்களை பதிவேற்றம் செய்து நான் நினைக்கிறேன் இதை நான் வீட்டுல ஒரு செடியாவே நட்டுருவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவையா அவங்க பதிவு பண்ணிருக்காங்க.
1: இதுல என்னன்னா, இந்த காய்கறிகளை வாங்கும் போது காய்கறிகள் வந்து நம்ம வந்து பயிரிடலாம், மீண்டும் அது விதையாக இருக்கட்டும் அல்லது அந்த வேரை வந்து நம்ம வீசாம மண்ணில வைத்து வீட்டுக்குள்ளேயே வந்து பயிரிடுற மாதிரி இருக்கும்.
0: இப்ப இந்த மல்லி இலை இருக்குல்ல, இப்ப நீங்க மல்லி இலை வாங்குனீங்கன்னா வாங்கும்போது தயவுசெய்து பாருங்க அந்த உணவு சரியான முறையில இருக்கா அப்படின்னு. அப்புறம் உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு ஒரு நினைவூட்டலை கொடுத்திருக்காங்க, தயவுசெய்து கொஞ்சம் சுத்தமா நீங்க தயாரிக்கிற உணவுகள்லாம் கொஞ்சம் பாத்துங்க, இதுன்னா உள்ளுக்கு வேறு மண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி.
1: இது என்னன்னா, அது அந்த புதிய காய்கறிகள் வாங்கும் போது இந்த பிரச்சனை வராது.
0: சரி,
1: ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரம் வைத்துட்ட பிறகு என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிலர் வந்து முதல்ல சரி பழைய கீரைகள்லாம் முதல்ல வைத்து பயன்படுத்தலாம்னு சொல்லும் போதுதான் அதனாலதான் இப்படி வருது. அப்போ இந்த காய்கறிகள் அப்படின்றதுக்கு வந்து அதற்கு ஏறக்கூடிய ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இருக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் சொல்லுவாங்கல்ல,
0: சரி
1: அதை தாண்டினது அப்படின்னா அது வந்து ஒரு பயிர் செய்யறதுக்கான ஒரு காய்கறி ஆயிரும். எது சாப்பிடுறது எது பயிரிடுவது அப்படின்னு பாக்கணும்னா அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: நீங்க கணக்க காய்கறி எல்லாம் வாங்கி
1: இரண்டு மூன்று நாட்கள்
0: தாண்டக்கூடாது.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1-9-7-2-9-1-9.
2: கிஷன், எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
2: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
3: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நம்ம வழக்கு மின்னல் கேட்டுட்டு இருக்கோம் திரேசா. இந்த அனுபவம் எல்லோருக்குமே இருக்கும். இந்த வாகன உரிமம் இருக்கு இல்லையா, லைசன்ஸ் எடுப்பதற்கு முன்பாக இந்த சில பிரத்யேக பயிற்சிகள்லாம் இருக்கும். அந்த பயிற்சிகளை நீங்க வந்து மேற்கொள்ளும் போது ஒரு கட்டம் இந்த கடைசியா பார்த்தோம்னா நீங்க வாகனத்தை வந்து நீங்க செலுத்தணும்
1: சாலையில.
0: பக்கத்துல வந்து பயிற்றுனர் அமர்ந்திருப்பாரு, நீங்க வந்து சாலையில வந்து வாகனத்தை செலுத்தணும். இவர் வந்து ஜென்சி போல இருக்கு. இவருக்கு வந்து என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, இவர் வந்து வாகனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு சாலையில. பக்கத்துல பயிற்றுனர் அமர்ந்திருக்காரு. வாகனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும் போது இவர் நிறைய தவறு பண்ண பண்ண அந்த பயிற்றுனருக்கு கடும் கோபம் வந்து நல்லா திட்டிட்டாரு. தீர்த்தாலும் பரவாயில்ல, திட்டி ஒரு கட்டம் இவர் ரொம்ப பொறுமையா இருந்து சாலையிலே வாகனத்தை நிறுத்திட்டு வெளியாயிட்டாராம். நீங்களாவது வாகனமாவதுன்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அந்த இளைஞர் பார்த்தோம்னா அங்கிருந்து அவருக்கு வந்து அவர் ஏத்துக்க முடியல. எப்படி என்ன நீங்க அவ்வளோ ஏச முடியும், அப்படி திட்ட முடியும் இந்த வார்த்தைகளால அப்படின்னு சொல்லி அவருக்கு கடுமையான கோபம் வந்து வாகனம் தாங்கி நிறுத்திட்டு வெளியாகி பிறகு வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு வந்து ஒரு புகார் சொல்லியிருக்காரு. எப்படிங்க நீங்க அந்த மாதிரி பண்ண முடியும், அதாவது என்ன திட்டுங்க திட்டாதீங்கன்னு சொல்லல, ஆனா அதற்கு ஒரு அளவு இருக்கு. இப்படியா ஒரு மனிதரை நீங்க கொட்டி தீக்கிறது, என்னால ஒரு வாகனத்தை கூட செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை சமூக வலைதளத்துல வெளிப்படுத்தி இருக்காரு.
1: என்னன்னா இது ஒரு ஒரு சம்பவத்தை எனக்கு நினைவுபடுத்துது. அனுபவமும் ஏறக்குறைய இப்படிதான் நடந்தது.
0: நல்லா திட்டினாரா அவர்?
1: என்னன்னா நான் வந்து சாலை போக்குவரத்துல அந்த அதிகாரி பக்கத்துல இருந்தாரு.
0: சரி,
1: நம்ம வந்து இதுல ஒரு விஷயம் இருக்கு. காலையிலேயே நம்ம வந்து ஒரு ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது அந்த மாதிரியான அந்த பரீட்சைக்கு போயிட்டோம்னா அவங்க வந்து ஒரு நல்ல மனநிலையில இருப்பாங்க, சிரிச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த மதிய நேரத்துக்கு பிறகு வரும்போது அவங்க கொஞ்சம் சோர்வா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மதிய நேரத்துக்கு பிறகுதான்
0: நான் மாட்டிக்கிட்டேன்.
1: நான் மாட்டிக்கிட்டேன். இதுல என்னன்னா நான் ஆரம்பத்துல அவங்க சொன்ன மாதிரி அந்த வார்பட்டை அணிவது அந்த கண்ணாடிய இதெல்லாம் வந்து எல்லாம் போயாச்சு. எனக்கு வந்து அந்த ஆட்டோ மேனுவல் இருக்கு இல்லையா, மேனுவல்ல வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதிகாரி அவர் வாகனம் எடுத்து அந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போய் திட்டிக்கிட்டே வந்தாரு. என்னதான் மனசுல நினைச்சு வந்தேன். ஆனா அவர் அன்னைக்கு திட்டினதுனால மறுமுறையை நான் வந்து ரீசீட் பண்ணி தான் எடுத்தேன். இப்ப நான் நல்லா பாதுகாப்பு
0: நல்லா
1: அவமானம் இருக்கு இல்லையா. அவர் சொன்ன ஒரு நான் நினைச்சேன் ஒரு லைசன்ஸ்க்காக என்னெல்லாம் திட்டு வாங்குறதா இருக்கு அப்படின்னு பொறுத்துக்கிட்டார்.
0: அதை நீங்க பொறுத்துக்கிட்டு இவர் பொறுக்க முடியாம அந்த நிறுவனத்துக்கு வந்து புகார் அளித்து அவர் சொன்னாரு, நான் வந்து கட்டண பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, நான் வேற ஒரு நிறுவனத்துக்கு போக போறேன் அப்படின்னு. அப்ப அவங்க பேசி சமாளிச்சு நாங்க உங்களுக்கு கூடுதலா இலவச பயிற்சிகள் கொடுக்கறோம்னு சொல்லி அவரோட மனசை சாந்தப்படுத்தி சாந்தப்படுத்தி
1: ஒருவேளை நான் இந்த மாதிரி கையாளாம விட்டுட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த வாகன உரிமம் வேணும்ன்றதுக்காக பொறுமை காத்துட்டேன்.
0: பொறுமை காத்திருக்கேன். இப்ப நல்லா செலுத்துறீங்களா?
1: செலுத்துறேன். அந்த அவமானத்தை வந்து இன்னும் மறக்க முடியல.
0: சரி சரி, பரவாயில்ல, பாடலை கேட்போம்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோட்டு.

0: வணக்கம். இன்னலின் நிறைய பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கு நிறைய விவரங்கள் கொடுத்திருந்தோம். காலையிலேயே நம்மளுடைய மழையா இருந்ததுனால இந்த இமோஜி பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கு வந்து எந்த இமோஜி உங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்களா, தூக்கமா இருக்கா, சோகமா இருக்கா, எந்த இமோஜி கொடுக்க போறீங்கன்னு கேட்டதும் நிறைய பேர் அழைத்து பேசியிருந்தாங்க.
1: ஆமா, அந்த ஒரு கருவி வந்து உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நான் என்ன செய்ய போறேன்னா, நிகழ்ச்சி முடிச்சு தேட போறேன். அப்படி ஒண்ணு வந்து இந்த மாதிரி சட்டையில ஒரு வந்து நம்ம வந்து குற்றிக்கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி அது உதவியாக இருக்கு. அதற்கு பிறகு இன்று வந்து உலக மூளை தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: ஆமா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஞாபக சக்தியா இருக்கும், இதுவா இருந்தாலும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு அழைத்து பேசியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த தனிப்பட்ட விபரங்களை மூன்றாம் தரப்புக்கு பகிரக்கூடாது அப்படின்ற ஒரு நினைவூட்டலை இன்றைய வணக்க மின்னல் உங்களுக்கு வழங்கியிருந்தது. இந்த PGPA தரவு பாதுகாப்பு சட்டம் இருக்கு, அதை பற்றி நீங்க கொஞ்சம் விரிவா வழக்கறிஞர் நக்கீரன் நம்மோடு பேசியிருந்தாரு.
1: ஆக நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் நம்ம பாதுகாப்பா இருக்கிறத எப்போதும் உறுதிப்படுத்திக்கலாம்.
0: அடுத்து இளமை உல்லாசம் கிஷன் வந்திருக்காரு, அவரோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இப்பொழுது விடைபெறுகிறோம்.
1: நான் ரவி,
0: மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தனலட்சுமி சொல்லுங்க, யாருக்கு ஞாபக சக்தி ரொம்ப?
2: எங்க அம்மா வந்து ஒவ்வொருத்தவங்க
3: எப்படி கண்டுபிடிப்பாங்க?
2: அவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி இருக்கு. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. என்னோட போன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உங்க கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு நான் உங்க காடி நம்பர் தான் போட்டு வச்சிருக்கேன்.
3: எப்படி
2: ஏன்னா வந்துட்டு இந்த நம்பருங்க எனக்கு சீக்கிரம் மனசுல பதியதுனால இந்த காடி நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு இப்ப இந்த நம்பர் போட்டாருங்க. அதனால எங்க வீட்டுல யாராவது கான்டாக்ட் சொன்னா என் போன் எடுத்தோம்னா
4: ஊசி போட்ட நாலு காலேஜ் படிக்கும் போது என்ன நடந்துச்சு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
6: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.

வணக்கம். சலா மலேசியா மடானி மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜஹோர் ஃபாரஸ்ட் சிட்டியில் உள்ள NSO மலேசிய நிறுவனம் அல்லது நெட்வொர்க் ஸ்கூலின் செயல்பாட்டை நிறுத்துவதற்காக வெளியிடப்பட்டுள்ள உத்தரவை மாநில அரசாங்கம் வரவேற்றுள்ளது. இஸ்கண்டர் புத்ரி மாநகர் மன்ற சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டது. இதில் நெட்வொர்க் ஸ்கூலின் வணிக உரிமையும் ரத்து செய்யப்பட்டதாக ஜஹோர் மந்திரி பசார் டோன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்துள்ளார். 2048 ஆண்டுக்குள் மலேசியா மூத்த குடிமக்கள் நாடு என்ற நிலையை அடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை 2015 முதல் நாட்டில் பிறப்பு விகிதம் சரிந்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோஷம் தரவு காட்டுகிறது. 44 ஆண்டுகளில் முதல் முறையாக கடந்த 2024 பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக பதிவு செய்யப்பட்டது. 414,918 குழந்தைகள் மட்டுமே பிறந்தன. 2025 ஒப்பிடுகையில் இவ்வாண்டு முதல் காலாண்டில் பிறப்பு விகிதம் 3.1 விழுக்காட்டிற்கு சரிந்து 94,807 ஆக பதிவு செய்யப்பட்டது. வாழ்க்கை முறை மாற்றம், வாழ்க்கை செலவின உயர்வு, தாமத திருமணம் ஆகியவை அதற்கு காரணம் என டோஷம் குறிப்பிட்டுள்ளது. 2025 அரசாங்க திறன் உறுதிச் சட்டம் இல்திசாம் அரசாங்க நிறுவனங்களுக்கிடையே புரிந்துணர்வை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளது என பொதுச்சேவைத்துறை JPAவின் உருமாற்றத்துறை பிரிவு இயக்குநர் சுஹைடா அப்துல் வஹாப் சென் தெரிவித்துள்ளார். இல்திசாம் சட்டத்தின் கீழ் உள்ள பொறுப்புகளும் கடமைகளும் புரிந்து கொள்ளப்பட்டு திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அது அவசியமாவதாக அவர் கூறியுள்ளார். வட அல்ஜீரியாவில் நீடித்த வெப்ப அலை காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் இதுவரை 60 பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை தொடக்கத்திலிருந்து இதுவரை அந்நாடு முழுவதும் 1460 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் ராணுவம், வனத்துறை, செயலாக்க தரப்பு, தொடர்புடைய நிறுவனங்கள், தன்னார்வலர் ஆகியோருடன் இணைந்து 90 விழுக்காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக பொது தற்காப்புத்துறை ஊடக தொடர்பாளர் நசீப் பர்னாஹோ தெரிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு தற்காப்பு அமைச்சரும் ராணுவ படை தளபதியுமான அலெக்சாண்டர் சிரிஸ்கியை பதவி நீக்கம் செய்துள்ளார். அவருக்கு பதிலாக கூட்டுப்படை தளபதி மைகாலியோ டிரபதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு 22 ஜூலை மாதம் தொடங்கி அதற்குள்ள 22வது நாளுக்குள்ள கால எடுத்து வச்சாச்சு. இன்றைய நாள் ரொம்ப நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்க போகுது. மகிழ்ச்சியான நாள், சிரிப்பு சிரிப்போட இந்த நாளை வந்து தொடங்கியிருப்பீங்க இல்லையா? இப்போ இன்றைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஒரு சின்ன புன்னகை இல்ல ஒரு நல்ல நல்ல வார்த்தையை பேசுங்களேன். உங்களுடைய நாள் மட்டும் இல்ல, அவங்களுடைய நாளும் ரொம்ப சிறப்பா அமையுங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். உங்களுக்காக தொடக்க பாடல் மது பாலகிருஷ்ணன் சுனில் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோங்க. 11 மணிக்கு பிறகு இன்றைக்கு நீங்க அழைக்கலாம். பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இருக்கு. 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்கு. 10 என்றதுக்குள்ள நீங்க பதில சொல்லி பிடிச்சவங்களுக்கு பாட்டை தொடர்ந்து கேட்கலாங்க. அழைக்கணும் அப்படின்னா 11 மணிக்கு பிறகு சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு 22 ஜூலை ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. இன்றைக்கு வந்து மூளை நாள் வந்து அனுசரிக்கப்படுது. நம்ம மூளைக்கு வந்து வேலைகள் கொடுக்கணும், மூளை ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிச்சரன் மது பாலகிருஷ்ணன் வராங்க, கேட்கலாம்.

0: உங்களுக்காக
1: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மை கார்டு கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு jpn.gov.my.
0: மடாலி உங்களுக்காக.
2: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

கேஎஸ் சித்ரா குரல்ல ஒரு அழகான பாடல் இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக நாங்க வழங்கியிருந்தோம். மினலஃபம் கேட்டுட்டு இருக்கிற உங்க அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. மலேசியா சிங்கப்பூர் நிலை எல்லையை பாத்தீங்கன்னா தினமும் 400,000+ அதிகமானோர் வந்து கடந்து போறாங்களாம். இதுல வந்து நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை அம்மா அப்பா இப்படி யாரு வேணாலும் வேலை செய்யலாம். நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கிருந்து அங்க வேலை செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்கள் பத்தி பாத்தீங்கன்னா பங்குனான் சுல்தான் இஸ்கண்டா பிஎஸ்ஐ இருக்கு இல்லையா, அந்த எல்லை சாவடியில் காலை நேர நெரிசல வந்து குறைக்கிறதுக்காக வழக்கத்தை விட முன்கூட்டியே பயணத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமை MCBA வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காலை 6:30 முதல் 7:30 வரைக்கும் பெரும்பாலானோர் ஒரே நேரத்தில் வந்து எல்லை சாவடிக்கு வருவதால குடிநுழைவு சோதனை மையங்கள்ல கடும் நெரிசல் ஏற்படுவதாக MCBA வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பயண நேரத்தை மாற்றி நெரிசல் அதிகமாக இருக்கும் நேரத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பயணிகள் வந்து கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. இதுல MyNIISE செயலி இருக்கு இல்லையா, இதை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா சோதனை சாவடிக்கு வருவதற்கு முன்பே உங்களுடைய QR குறியீட்டை உருவாக்கி புதுப்பிச்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான சோதனை பாதையை பயன்படுத்தி அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் யாரும் அங்க வேலை செய்யறவங்க இருக்காங்கன்னா இதை கொஞ்சம் எடுத்து அவங்க கிட்ட சொல்லுங்க. இப்போ அடுத்த பாடல் அம்ரிதா பாலா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

பிராங்கோ ரவி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்து என்னென்ன திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேமலு பாகம் 2 வெளிவரப்போகுது. பிலால் அப்படின்ற திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த திரைப்படமும் வெளிவரப்போகுது. உங்களுக்கு நகைச்சுவையாக ஒரு திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னா மசூட் அப்படின்ற ஒரு திரைப்படம் தயாராகிட்டு இருக்கு. அந்த திரைப்படத்திற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரண்டமோலாம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளிவரப்போகுதுங்க. இது வந்து நம்ம மோகன்லால் அவருடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க திரைப்படம். இது எல்லாமே வந்து ஆகஸ்டுக்குள்ள ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற தேதி எல்லாமே அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கூடிய விரைவில் எதிர்பார்த்து காத்திருப்போம். இப்போ அடுத்த பாடல் ஜெசி கேவ் சத்தாரா வராங்க, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.

0: பொண்ணு பார்த்தா?
1: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பார்க்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிடுங்க.
0: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
0: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கனடிய பொருள்களுக்கு எதிராக அமெரிக்கா உயர் வரிகளை அறிவித்துள்ளது. அமெரிக்க விவசாயிகள் இதர மக்கள் மீதான கனடாவின் நியாயமற்ற நடத்தைக்கு பதிலடியாக இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியாயப்படுத்தியுள்ளார். வட அமெரிக்காவில் நுழைந்த கனடிய காட்டு தீப்புகை அப்பகுதியில் காற்று தரத்தை பாதித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை ட்ரம்ப் மறுத்தார். வெள்ளை மாளிகையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடனான சந்திப்புக்கு பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அமெரிக்கா தொடர்ந்து 11வது நாளாக ஈரானிய ராணுவத்தை இலக்கிட்டு தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை விடுக்கும் ஈரானின் ராணுவ வளத்தை மட்டுப்படுத்துவதற்காக இந்த தொடர் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்கோம் தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த நியாயமற்ற தாக்குதல்கள் நூற்றுக்கணக்கான அப்பாவி மாலுமிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததோடு கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் சீர்குலைத்துள்ளதாக சென்கோம் சாடியுள்ளது. இதனிடையே வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தற்காப்பு தளத்தை குறிவைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கடந்த 1 மாதத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. அதன் விலை 1.2 விழுக்காடு உயர்ந்து பிபாய் 92.9 டாலராக பதிவானது. ஜூன் 11க்கு பிறகு மிக உயர்ந்த விலையில் அது விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெக்ஸ் டெக்சாஸ் இன்டர்மீடியட் WTI 1.1 விழுக்காடு உயர்வு கண்டு 85.23 டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான மோதல் மீண்டும் தொடங்கியதைத் தொடர்ந்து ஈரான் செவ்வாய்க்கிழமை மேற்காசியாவில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. பிலிப்பீன்ஸ் மணிலாவில் சீன நிகராளியை சந்தித்த ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனியோங் தென் பசிபிக் கடல் பகுதியில் பெய்ஜிங் மேற்கொண்ட ஏவுகணை சோதனை குறித்து கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இம்மாதம் சீனா போலி குண்டு பொருத்தப்பட்ட விசையொரு ஏவுகணையை பசிபிக் பெருங்கடலில் பாய்ச்சியது. அவ்விவகாரம் குறித்து கருத்துரைத்த ஓங் பாதுகாப்பான ராணுவ தொழில்முறை வெளிப்படைத்தன்மை நேரியல் நோக்கத்தை கொண்டதாக இருத்தல் வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் அந்த ஏவுகணை சோதனை குறித்த முன்னறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரேசில் உள்ள அமேசான் மலைக்காட்டில் தீச்சம்பவங்கள் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக அந்நாட்டின் மேப் பயோமாஸின் ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3.1 மில்லியன் ஹெக்டேர் வனப்பகுதி காட்டு தீயினால் பாதிக்கப்பட்டது. இது 2024 ஆண்டை காட்டிலும் 80 விழுக்காடு குறைவாகும். அதேவேளை பிரேசில் முழுவதுமே காட்டு தீச்சம்பவங்கள் குறைந்துள்ளன. இது ஒரு ஆக்ககரமான முன்னேற்றமாக கருதப்பட்டாலும் அவ்வட்டாரத்தில் கடுமையான வானிலை அடிக்கடி ஏற்படுவதால் நீண்டகால அடிப்படையில் இது கவலை அளிப்பதாக ஆய்வாளரான புரூனோ ஃபெரரியா தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் நீரளவை பாதிப்பதாக அவர் கூறினார். எல் சல்வாடோ சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்நாட்டின் புறநகர் பகுதியான அந்திகுவா கஸ்தான்லனில் உள்ள புதைப்படிவ தளத்தில் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வேளை அந்த எலும்புக்கூடுகள் கிமு 850 ஆண்டில் வாழ்ந்தவர்களுடையதாக இருக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பண்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அது குறித்த பகுப்பாய்வு மேற்கொள்ளப்படுவதாக அது கூறியது. அங்கு 1970களில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 33 எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு கார்பந்து. இங்கிலாந்து வீரர் மோகன் ராஜர்ஸை அஸ்டன் வில்லா அணியிலிருந்து பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுவதாக செல்சி அறிவித்துள்ளது. 117 மில்லியன் பவுண்ட் மதிப்பில் அந்த ஆட்டக்காரர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அது கூறியது. திங்கட்கிழமை உலகக்கிண்ண போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக களமிறங்கிய ராஜர்ஸ் அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு திரும்பினார். அங்கு அவர் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் செல்சியுடனான 6 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பாடல்களை அரை மணி நேரம் நம்ம கேட்போம். இப்ப தொடக்க பாடல் உங்களுக்காக மொஹம்மத் ரஃபி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

ஆஷா போஸ்லே குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, அடுத்த கட்டமா இப்ப பாலிவுட்ல என்னென்ன திரைப்படங்கள் மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங் கான் ஷாருக் கான் நடிப்புல கிங் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவர போகுது. இதனுடைய படப்பிடிப்பு வேலைகள்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. பார்டர் பாகம் இரண்டு, பாகம் ஒன்றின் வெற்றிக்கு பிறகு பாகம் இரண்டு இப்போ தயாராயிருக்கு. இதுல வந்து வருண் தவான் தாங்க நடிக்கிறாரு. இந்த திரைப்படமும் கூடிய விரைவில் வெளிவர போகுது. பிறகு ராமாயணா அப்படின்ற திரைப்படம், பத்வாரா 1947 அப்படின்ற திரைப்படமும் வெளிவர போகுது. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக உதித் நாராயணன் அல்காயக்னிக் வராங்க, கேட்கலாம்.

பாடகி ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அடுத்த பாடல், அதாவது இப்போ ஒரு ஹிட் பாடலை வந்து வெளியிட்டிருந்தாங்க, கல்யாணி அப்படின்ற பாடல், பிறகு சைலா அப்படின்ற பாடல். இந்த பாடலின் வெற்றிக்கு பிறகு இப்போ அடுத்த கட்டமாக யார் கூட இவங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இசையமைப்பாளர் ஹிமேஷ் இவருடைய இசையில் ஒரு பாடலுக்கு வந்து இவங்க குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய வரிகள் அப்படின்னா, ஜாவித் அக்தார் இருக்கார் இல்லையா, அவருடைய வரிகளுக்கு தான் இவங்க வந்து பாடியிருக்கிறாங்க. விக்னம் பட்னீஸ் அப்படின்ற ஒரு இயக்குனரின் திரைப்படத்திற்கு இந்த பாடல் வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் எடுத்து வச்சுருக்கோம், கேட்கலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: ஹிந்தி பாடல்களை கேட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்த தமிழ் பாடல்கள் கேட்க போறோம். நீங்க தொடர்ந்து அழைக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொடர்ந்து விரும்பி கேட்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-6-8. இன்றைக்கு பிடித்தவர்களுக்காக ஒரு அன்பு பரிசா பாடலை கொடுக்கணும், இல்ல அவங்க கூட இப்ப பயணத்துல இருக்கலாம், இல்ல அவங்களை நிகழ்ச்சியை கேட்க சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, இது எல்லாமே நீங்க இப்ப பண்ணணும் அப்படின்னா தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து பேசலாம். அடுத்த பாடல் தமன் இசையில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தனலட்சுமி சொல்லுங்க, யாருக்கு ஞாபக சக்தி ரொம்ப?
2: எங்க அம்மா வந்து ஒவ்வொருத்தவங்க
3: எப்படி கண்டுபிடிப்பாங்க?
2: அவங்களால மட்டும்தான் அது கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி இருக்கு. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. என்னோட போன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உங்க கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு நான் உங்க பாடி நம்பர் தான் போட்டு வச்சிருக்கேன்.
4: எனக்கு 3 வயசுல நான் என்ன செஞ்சேன் அப்பல இருந்து எனக்கு துல்லியமா என்னால என்ன செஞ்சோம், அம்மா எப்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஊசி போட்ட அந்த நாலு, காலேஜ் படிக்கும் போது என்ன நடந்துச்சு, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இளமை உலாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? இளமை உலாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம் பிரேமாவதி அம்மா, சொல்லுங்க யாருக்காக பாட்டு கேட்கலாம்? குடும்ப பாடலா உங்களுடைய அன்பான உறவுகளுக்காக வந்துகிட்டு இருக்கு, கேப்போம். நன்றி.
1: நன்றி.
0: நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. லலிதா சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: ஓகே, வணக்கம். நேத்து என் மகனுக்கு வந்து பிறந்த நாள், அவருக்காக பாட்டு கேக்குறேன். இந்த டிக் டிக் டிக்ல குறும்பா அந்த பாட்டு இருக்குமே, அந்த ஃபீமேல் வெர்ஷன், அந்த பாட்டு கேக்குறேன் அவருக்காக.
0: கண்டிப்பா. மகன் பேர் என்னங்க?
1: சக்திவேல்.
0: சக்திவேலுக்காக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேப்போம். நன்றி.
1: நன்றி.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நகரி சம்மேளானின் 16 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரை அனுமதி கோரி 178 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 173 விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக மாநில காவல்துறை தலைவர் டது அல்ஃபானி அகமது தெரிவித்தார். தேர்தல் சார்ந்த எந்தவொரு பரப்புரை நிகழ்ச்சிகளும் சட்ட விதிகளுக்கு ஏற்ப நடைபெறுவதையும் பாதுகாப்பையும் பொது அமைதியையும் பாதிக்காமல் இருப்பதை அரச மலேசிய காவல்துறை கண்காணிக்கும் என அவர் கூறினார். இதனிடையே நகரி சம்மேளான் சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் ஜூலை 18 நாள் தொடங்கி நேற்று வரை 5 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக டது அல்ஃபானி அகமது தெரிவித்தார். இதில் குவலபிலா ஃபெல்டா கபீஸில் கட்சி கொடியை எரித்த சம்பவமும் அடங்கும் என அவர் கூறினார். அதற்கு அப்பாற்பட்டு பரப்புரை மேற்கொள்ளப்படும் இடங்களில் பாதுகாப்பு கட்டுக்குள் இருப்பதாக அவர் சொன்னார். கிழக்கு கரை ரயில் பாதை திட்டம் ECRL தொழில் முனைவோர் தங்களின் சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யவும் பெரிதும் துணை புரியும் என பொருளாதார துணை அமைச்சர் டது முகமது ஷஹர் அப்துல்லா தெரிவித்தார். ECRL திட்டம் நவீன போக்குவரத்து இணைப்பை மட்டும் வழங்கவில்லை, மாறாக பொருளையும் சேவையையும் மையப்படுத்தும் விநியோக தொடர் சூழலையும் உருவாக்கி தருவதாக அவர் கூறினார். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினூடே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயை சந்திக்கவுள்ளார். செப்டம்பரில் இரு நாட்டு தலைவர்களும் சந்திப்பதற்கான சாத்தியங்களை பற்றி அவர்கள் கலந்துரையாடவுள்ளனர். முன்னதாக கடந்த வாரம் அமெரிக்க தேர்தலில் சீனா தலையிடுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சுமத்திய குற்றச்சாட்டுகளை பெய்ஜிங் மறுத்துள்ளது. இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் ரூபியோ வாங் சந்திப்பு இடம்பெறுகிறது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் மத்தியில் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த காலகட்டத்தில் அரசாங்க முடக்கத்தை ஈடுகட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறுகிய காலத்திட்டத்தை அங்கீகரித்துள்ளனர். பெரும்பாலான மத்திய அரசாங்க நிறுவனங்களின் திட்டங்களுக்கான நிதி நடப்பு நிதியாண்டின் முடிவான செப்டம்பர் 30 நாள் நள்ளிரவில் நிறைவடைகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசிய மடானி அனைவனுக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கம் வந்தாச்சு. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கணும் அப்படின்னா இந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுக்கலாம். 10 என்றதுக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறீங்க. அதற்கு பிறகு நீங்க பிடிச்சவங்களுக்கு தாராளமா பாட்டு கேட்கலாங்க. முயற்சி செய்ய போறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு வந்து உலக மூளை நாள் வந்து அனுசரிக்கப்படுது இல்லையா, அதனால இன்றைக்கு வந்து மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கற மாதிரியான கேள்விகள் தான் இருக்க போகுது. தயாரா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாம்.

0: பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் வந்தாச்சுங்க. நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முயற்சி பண்ணுங்க, பிடிச்சவங்களுக்கு பாட்டை நீங்க தாராளமா கேட்கலாம். அடுத்து காயத்ரி பிடிச்சவங்களுக்காக முயற்சியில இறங்கி இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் காயத்ரி. காயத்ரி எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பூச்சோங்கல இருந்து அழைக்கிறேன்.
0: பூச்சோங்கல இருந்து யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க?
1: என்னோட ஹஸ்பண்ட்காக தான் கேட்கணும்.
0: கணவருக்காக முயற்சியில இறங்கிட்டீங்க. அவர் பேரு?
1: அவர் பேரு சிவகுமரன்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, வழக்கமா வந்து நம்ம இயற்கையை ரசிப்போம், ஆனா எவ்வளவு ஆழமா ரசிக்கிறோம் அப்படின்றதுதான் இப்ப உங்க மூளைக்கான வேலையை நீங்க கொடுக்க போறீங்க. வானவில் இருக்கு இல்லையா, வானவில் இருக்கக்கூடிய வர்ணங்களை சரியா வரிசைப்படுத்தி நீங்க சொல்ல போறீங்க பத்து என்றதுக்குள்ள.
1: ஓகே, ட்ரை பண்றேன். ஆரஞ்ச், ரெட், இண்டிகோ.
0: நேரம் முடிஞ்சிருச்சுங்கோ. முதல்ல வந்து சிவப்பு, அதற்கு பிறகு ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ, வயலட்.
1: ஓ, இது ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஞாபகம் வச்சிருந்தது,
0: இப்ப மறந்து போச்சு. இனிமேல் வானவில் நீங்க பாக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நாங்க கேட்ட கேள்விதான் ஞாபகத்துக்கு வரணும், சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா வந்துரும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்ல, அதுல என்னென்ன கலர் இருக்குன்னு நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு.
0: கண்டிப்பா, அதுதான் அதற்காக தான் உலக மூளை நாள் அனுசரிக்கப்படுது. ஞாபகம் வச்சு போய் இனிமேல், சரியா? சரி, இப்போ உங்க கணவருக்காக என்ன பாட்டு வேணும் கேளுங்க.
1: ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ஏதாவது ஒரு பாட்டு.
0: அன்பான கணவருக்காக வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.
1: ஓகே, நன்றி.
0: முயற்சி பண்ணாலே போதுங்க, பிடிச்சவங்களுக்கு பாட்டை வழங்குறதுக்கு நாங்க தயாரா காத்துட்டு இருக்கோம். அப்புறம் என்னங்க, இப்பவே நீங்க அழைக்கலாம். சுழி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23.
0: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: தனலட்சுமி, சொல்லுங்க, யாருக்கு ஞாபக சக்தி ரொம்ப?
4: எங்க அம்மா வந்து ஒவ்வொருத்தவங்க
5: என்ன சொல்றீங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க?
4: அவங்களால மட்டும்தான் அது கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி இருக்கு. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. என்னோட போன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உங்க கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு நான் உங்க காடி நம்பர் தான் போட்டு வச்சிருக்கேன்.
5: எப்படி
4: ஏன்னா வந்துட்டு இந்த நம்பருங்க எனக்கு சீக்கிரம் மனசுல பதியதுனால இந்த காடி நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு இப்ப இந்த நம்பர் போட்டாருங்க. அதனால எங்க வீட்டுல யாராவது கான்டாக்ட் சொன்னா என் போன் எடுத்தோம்னா
6: ஊசி போட்ட நாலு காலேஜ் படிக்கும் போது என்ன நடந்துச்சு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: நிர்மலா
1: வணக்கம், சொல்லுங்க.
0: போட்டி எங்கத்துக்கு தயாரா இருக்கீங்க போல?
1: தெரிஞ்ச முயற்சி செய்கிறேன்.
0: முயற்சி செய்யறீங்கன்னு சொல்லிட்டீங்க. மேகம்னா ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: மேகத்தை ரசிச்சிருக்கீங்க
1: நிறையா?
0: அது சார்ந்துதான் ஒரு கேள்வி.
1: முயற்சி செய்கிறேன்.
0: மேகம் சார்ந்த 4 பாடல்களை 10 வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா? ஆரம்பிக்கலாங்க.
1: மேகம் கருக்குது,
0: அப்புறம் வாங்க வாங்க. போச்சு, நேரமே முடிஞ்சிருச்சு. மேகமாய் வந்து போகிறேன், அந்த பாட்டுலாம் இருக்கு.
1: அவசரத்துக்கு எது ஞாபகத்துக்கு வருது?
0: அதான், அவசரத்துக்கு தான் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கே வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. சரி, மூளைக்கு நல்லா வேலை கொடுத்தமா. இனிமேல் வந்து நீங்க எதையுமே மறக்க கூடாது, சரியா? முடிஞ்ச அளவுக்கு வல்லாரி அதிகமா சாப்பிடுங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்? தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. போட்டி அங்கத்துல பங்கெடுத்தாலே போதும், பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: நம்மை சுற்றி
1: ஜாலியானந்தா நூல் வெளியீட்டு விழா. கவிஞர் சீராகியின் ஜாலியானந்தா நூல் வெளியீட்டு விழா வரும் வெள்ளிக்கிழமை ஜூலை 24 நாள் மாலை 5:30 மணிக்கு தலைநகர் ஈபோ சாலை அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலய செட்டியார்கள் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் நூலாசிரியர் கவிஞர் சீராகி.
2: வணக்கம். மின்னல சம நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் கவிஞர் சீராகி. என்னுடைய ஜாலியானந்தா என்ற தலைப்பில் நூல் வெளியீடு வருகின்ற ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு தலைநகர் ஜாலனி இப்போ 2 மைய செட்டியாற்று மண்டபத்தில் வெளியீடு காணவிருக்கிறது. இந்த நூலில் ஒரு புடப்பட நாளிதழில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக எழுதி வந்தேன். அதை அப்படியே விட்டுவிடாமல் அதை தொகுத்து முக்கியமான கட்டுரைகளை மட்டும் எளிய தமிழில் சமுதாய பிரச்சனைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் சற்று நகைச்சுவையோடு அதை நான் எளிய நடையில் தந்திருக்கின்றேன். அனைவரும் வந்து அந்த நூலுக்கு ஆதரவு கொடுக்கும் மாதிரி பணிவும் கட்டிக்கிறது. முக்கியமாக இந்த நிதி 2 ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அனைவரும் வருகை தந்து ஆதரவு தருமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம்.
3: நம்மை சுற்றி
1: வடபேரா தமிழாசிரியர் சங்கம் ஜூலை 25 சனிக்கிழமை காலை 10 முதல் தைப்பிங் இந்து வாலிப சங்க தமிழ் பள்ளியில் அறிவு புதிர் போட்டி விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை தருகிறார் வடபேரா தமிழாசிரியர் சங்கத்தின் தலைவர் எஸ் ஓ அப்பன்.
4: வணக்கம். எதிர்வரும் 25 ஜூலை சனிக்கிழமை அன்று எங்கள் சங்கத்தின் சார்பில், வடபேரா தமிழாசிரியர் சங்கத்தின் சார்பில் அறிவு புதிர் போட்டி விழா இந்த வட்டாரத்தில் உள்ள 21 பள்ளிகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி வெற்றியாளர்களை பேரா கல்வி இலாக்கா அவருடைய TJASK என்ற அனுகுரா கொடுத்து அதை அவர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது வந்து வடபேராவில் உள்ள ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மன்றத்தினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தலைவர் என்ற சார்பிலே நான் இந்த சில விவரங்களை சொல்கின்றேன். 21 பள்ளிக்கூடங்களிலிருந்து 100 மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொள்கின்றார்கள். இது 2 பகுதிகளாக இந்த புதிர் போட்டி நடைபெற உள்ளது. போட்டிக்கு வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் ரொக்க பரிசு கொடுக்கப்படும். வருகின்ற மாணவர்கள், அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் எல்லோருக்கும் காலை மதிய உணவு வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சி நம்முடைய தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். நன்றி.
0: நம்மை சுற்றி

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: அரசி, உங்களுக்கான கேள்வியை பாத்துடலாமா? குளிர் சாதன பெட்டி இருக்கு இல்லையா, அதற்குள் இருக்கிற ஏழு பொருட்களை 10 வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா? போலாம்.
1: தக்காளி பழம், சாக்லேட், தயிர், ஹைஸ்கட்டி, வெள்ளரிக்காய், மருந்து.
0: முடிஞ்சிருச்சு. ஓ, மருந்துலாம் நீங்க அதுக்குள்ளதான் வைக்கிறீங்களா?
1: இல்ல, ஒரு சில மருந்து.
0: ஓ, அடிச்சு விட்டுருக்கீங்க நீங்க அப்பப்ப. டக்கு டக்குன்னு சொல்லணுமேன்றதுக்காக தயிர்னு சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே தயிர் இருந்துச்சா இல்லையா? இருக்கு. சாக்லேட் எல்லாம் சாப்பிடுறீங்க நீங்க?
1: சாக்லேட் இருக்கு. பிள்ளைங்களுக்கு தயிர் ஸ்டாண்ட்பை பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் வச்சிருப்பேன்.
0: இப்ப பாருங்க, நீங்க டக்கு டக்குன்னு சொல்றீங்க. என்ன பாட்டு யாருக்காக கேக்க போறீங்க?
1: என்ன பாட்டு கேக்குறேன்னா, அது என்ன படம் தெரியல, வட சென்னை நினைக்கிறேன். நீங்க ஹஸ்பண்ட்காக நான் டெடிகேட் பண்றேன், சமர்ப்பிக்கிறேன்.
0: அது வந்து சகா படம்.
1: ஓ, சகா படம்.
0: உங்க கணவருக்காக வந்துகிட்டே இருக்கு, கேப்போம்.
1: ரொம்ப நன்றி.
0: பாருங்க, பிடிச்சவங்களுக்காக முயற்சியில இறங்கி இருக்காங்க. நீங்களும் இப்ப பிடிச்சவங்களுக்காக பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம், மகேஸ்வரன்.
1: மகேஸ்வரன், எங்கிருந்து அழைக்கிறீங்க? மகேஸ்வரன், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, வாகன உரிமம் எடுக்கும் போது ஜேபிஜி அதிகாரிகள் வந்து உங்க வாகனத்தை வந்து சொல்லுவாங்கல்ல, என்னன்னு இருக்குன்னு
0: சொல்லுங்கன்னு.
1: அதை இப்போ நீங்க எங்க கிட்ட சொல்ல போறீங்க. வாகனத்துல இருக்கிற 7 பாகங்களை 10 என்றதுக்குள்ள நீங்க சொல்ல போறீங்க. ஞாபகப்படுத்தி இப்போ அந்த 7 விஷயங்களை சொல்ல போறீங்க. ஆரம்பிக்கலாம்.
0: சக்கரம்.
1: ஆண்ட வாவா சொல்லுங்க.
0: சக்கரம்.
1: வேற வேற வேற எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, தொலைபேசியை வச்ச கேட நீங்க வெளியே போய் பாக்க போறீங்க அதானே? போய் பாருங்க, என்னதான் என்னதான் சொல்லிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நன்றி அழைத்ததற்கு. யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க? மனைவிக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
0: நன்றி.

0: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சி முழுக்க இன்றைக்கு அழைத்து பேசும் வாய்ப்பு உங்களுக்காக இருந்தது. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, நாளைக்கும் உங்களுக்காக இருக்க போகுது. இன்றைக்கு அழைத்து பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றே நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பா போங்க. மதிய நேரம் ஆயிடுச்சு இல்லையா, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.

0: மடானி உங்களுக்காக
1: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மைகார்ட் கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு jpn.gov.my.
0: உங்களுக்காக
2: ஒரு தோசை
3: எடுத்துருவாங்க.
2: பொறுப்புங்க
3: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்

0: பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியம் 40 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ECRL ரயில் திட்டம் கிழக்கு கரை பொருளாதாரத்தை உந்தச் செய்யும். வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டில் சந்தை விலை தற்போதுள்ள நிலையில் நீடிக்குமானால் இவ்வாண்டு பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியம் கிட்டத்தட்ட 40 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதித்துறை அமைச்சர் லியூ சின்தியோங் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக கச்சா எண்ணெய் விலைகளின் ஏற்ற இறக்கங்களை நாணய விகிதங்கள் போன்ற பல காரணிகளை உள்ளடக்கி அதன் மதிப்பாய்வு மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். மேலும் அந்நாட்டின் நிதிநிலையை சீர்குலைக்கும் கசிவு, முறைகேடு, கடத்தல் ஆகியவற்றை முறியடிப்பதுடன் வழங்கப்படும் மானியங்கள் மக்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதே மடானி அரசின் முக்கிய நோக்கம் என்றார் அவர். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி PH பலத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். பரப்புரை தொடங்கி 5 நாள்கள் கடந்துள்ள நிலையில் PH கூட்டணி தலைவரான டத்துஸ்ரீ அன்வார் மேற்கொள்ளும் பரப்புரை டத்துஸ்ரீ அமீனுடின் அருண் தலைமையிலான மாநில அரசை தக்கவைத்துக் கொள்ளும் கூட்டணியின் முனைப்புகளுக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பங்கன், பாரோய், சிக்காமாட், சினாவாங்கில் திட்டமிடப்பட்டுள்ள பரப்புரை நிகழ்ச்சிகளில் PKR தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் கலந்து கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ளது. 16வது நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களில் 173 அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 178 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்படை தலைவர் டத்தோ அசாப்னி அஹமத் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசியல் நிகழ்ச்சிகளும் நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு இணங்குவதை உறுதி செய்யும் அதேவேளை பொது பாதுகாப்பை பேணும் பொருட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் கூறினார். இவ்வேளை விதிகளை மீறியது தொடர்பில் இதுவரை 9 புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் 5 விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்தார். கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL தொழில் முனைவோர் சந்தைகளை விரிவுபடுத்த வழிகோலும் அதேவேளை கிழக்கு கரையில் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் என பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்திட்டம் நவீன போக்குவரத்து வலையமைப்பை வழங்குதல் மட்டுமின்றி கட்டுமானம், செயல்பாடு, பராமரிப்பு சேவைகளின் விநியோகச் சங்கிலியை உள்ளடக்கிய பொருளாதார சூழல் அமைப்பை உட்படுத்தியிருப்பதை பொருளாதார துணை அமைச்சர் டத்து முகமத் சஹர் அப்துல்லா எடுத்துரைத்துள்ளார். மேலும் ECRL வழித்தடத்தில் விரிவடையவிருக்கும் சரக்கு போக்குவரத்து துறை, குறிப்பாக பஹாங், திரங்கானு, கிளாந்தான், ஸ்லாங்கூர் ஆகியவற்றில் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிளாந்தான் குவாமுசாங்கில் உள்ள குவாலாலாஹ் புறநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனையில் 60,000 ரிங்கிட் மதிப்புள்ள 6,000 யாபா மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு இரு மியான்மர் நாட்டினர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக குவாமுசாங் காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சிக் சின் ஃபூ குறிப்பிட்டுள்ளார். சோதனையிலிருந்து தப்பிக்க முயன்றபோது அந்த இருவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் ஒரு வாகனமும் 5 கைபேசிகளும் கைப்பற்ற அவர் தெரிவித்தார். தேசிய பயிற்சி வாரம் NTWவை முன்னிட்டு 5,000 மேற்பட்ட இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. வேகமாக மாறிவரும் பணிச்சூழலின் தேவைகளுக்கு ஏற்ப திறன்களை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் மனிதவள அமைச்சின் ஆதரவோடு அந்த பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுக் கழகம் HRDCOP தலைமை நிறுவன தகவல் தொடர்பு அதிகாரி நிக் சூரினா சூரியா நிக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, AI, இலக்கவியல், சந்தைப்படுத்துதல், தொழில் முனைவு ஆகிய அதிக தேவை உள்ள துறைகளில் பயிற்சிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் விவரித்தார். தீபகற்பம் சபா சரவாக்கில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பர்லிஸ், பஹாங், கோலலும்பூர், ஜொஹூரில் இந்நிலை கணிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மேலும் கிடா, பேரா, கிளாந்தான், திரங்கானு, நெகிரிசம்பிலான், மலாக்காவின் உட்புற பகுதிகளிலும் தொடர் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அது கூறியது. சரவாக்கில் கூச்சிங், சீபு, பீந்துலு, மீரி, லிம்பாங் ஆகியவற்றிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அது குறிப்பிட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தியா சிக்கிமின் நீர் மின் திட்டத்தை உட்படுத்திய சுரங்கப்பாதை ஒன்று சரிந்ததில் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. மேலும் 5 உள்ளே சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டுமானத்தில் இருந்த அந்த சுரங்கப்பாதையில் பாறைக்குள் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் மெத்தன் வாயு திடீரென வெடித்ததில் அடர்த்தியான புகை மற்றும் நச்சு வாயுக்கள் பரவி அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 25 ஊழியர்களை தாக்கியதாக தேசிய நீர்மின் கழகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த விபத்துக்கான முதன்மை காரணம் ஆராயப்படுகிறது. இவ்வாண்டின் முதல் 6 ஜப்பான் 6.2 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் வர்த்தக பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி உட்பட ஹார்முஸ் நீரிணை வழியாக சரக்குகளை விநியோகிப்பதில் ஏற்பட்ட இடையூறுகளால் இறக்குமதி நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. பிப்ரவரியில் அமெரிக்க இஸ்ரேல் மோதல் தொடங்கியதை தொடர்ந்து ஜப்பானின் கச்சா எண்ணெய் இறக்குமதி 26.4 குறைந்ததாக நிதி அமைச்சர் தெரிவித்தது. விநியோகிப்பாளர்களிடமிருந்து எரிபொருளை பெறுவதற்கான செயல்முறையை அவசரப்படுத்தியதையடுத்து ஜப்பான் இந்த சிக்கலை எதிர்கொண்டது. பிரான்ஸ் 15 குறைவான சிறார் சமூக வலைதளத்தை பயன்படுத்த தடை விதிக்கும் முதல் ஐரோப்பிய நாடாக உள்ளது. அது தொடர்பான சட்ட வரைவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு கிடைத்ததையடுத்து அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலவையில் இதன் தொடர்பில் எடுக்கப்பட்ட வாக்களிப்பில் 243 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 20 எதிராகவும் வாக்களித்த நிலையில் நாடாளுமன்றத்தில் 279 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 81 பேர் எதிராகவும் வாக்களித்துள்ளனர். சிறாரை அளவுக்கு அதிகமான இணைய பயன்பாட்டிலிருந்து பாதுகாக்கும் வகையில் இந்த இலக்கவியல் வயது வரம்பை பிரான்ஸ் அறிமுகம் செய்வதாக அந்நாட்டு இலக்கவியல் விவகார அமைச்சர் எனிலி ஹெனஃபி தெரிவித்தார். வெனிசுவேலா வடகிழக்கு மாநிலமான அன்சோ தெகுவியில் ஹந்தா வைரஸ் தொற்றால் 3 உயிரிழந்தனர். இதனை அந்நாட்டு சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நச்சுயிர் பரவுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை புறநகர் வேளாண் பகுதிகளில் எலிகள் போன்ற கொறிக்கும் விலங்குகள் மூலம் இந்த தொற்று பரவுவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அண்மையில் பரினாஸ் மாநிலத்தில் 2 சுகாதார பணியாளர்களின் உயிரிழப்புக்கும் இந்த நேர்வுக்கும் தொடர்பில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பிலான முழு அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என அமைச்சு கூறியது. விளையாட்டு சீனா பொது பூப்பந்த போட்டி இன்று நாட்டின் 3 அணிகள் களமிறங்க உள்ள வேளை ஆடவர் இரட்டையர் பிரிவில் உள்ள நூர் இசுடீன் ரும்சானி கோ ஜீஃபே இணை மீது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. 5 நிலையில் உள்ள அந்த அணியினர் தைவானைச் சேர்ந்த ஜென்சி ராய் லியூ யூ சி இணையை எதிர்க்க உள்ளனர். இவ்வேளை மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ள எம் தீனா பெர்லிதான் ஜப்பானின் கோகோனா இஷிகாவா ரினினா ஹீரோ மோட்டோவை சந்திப்பர். இதனிடையே கலப்பு இரட்டையர் பிரிவில் சென் தாய்ஜி கிளாலிரிசா சன் இணையை ஜெர்மனின் மார்வின் சைடர் தொங் பூகோங் இணையுடன் மோத அட்டவணையிடப்பட்டுள்ளது. பெட்ரோலிய எரிபொருளுக்கான மானியம் 40 ரிங்கிட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ECRL ரயில் திட்டம் கிழக்கு கரை பொருளாதாரத்தை உந்தச் செய்யும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நம்முடைய பல நண்பர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு நண்பருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு பெயர் இருக்கும். ஆமா, அடுத்து என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கே தெரியும் தானே. ஆனாலும் கூட சில புனை பெயர்கள் எல்லாமே இருக்கும். இந்த புனை பெயர் ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு பின்னாலாம் ஒரு கதை இருக்கலாம். ஒரு சில பெயர்களுக்கு பின்னாலலாம் கதை இருக்கும். ஒரு சில பெயர்கள் வந்து ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னே தெரியாது அப்படின்னு. அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய புனை பெயர்கள், கொஞ்சம் வித்தியாசமான புனை பெயர்கள் அல்லது நகைச்சுவை ஏற்படுத்தக்கூடிய நகைச்சுவையான பெயர்கள் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அழைத்து அந்த புனை பெயர்கள்லாம் என்ன உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதோ, அல்லது சிலருக்கு சில பெயர்கள் அப்படியே இருக்கும் எப்படி வந்திருக்குன்னு கூட தெரியாது இல்லையா, அந்த மாதிரியான பெயர்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள் நண்பர்களை பற்றி தான் பேச போகிறீங்க. அவங்களுடைய புனை பெயர்களை பற்றி தான் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அழைக்கலாம் 03-2282-5733 அல்லது 4768 இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்கள் கிட்ட பொன் கோகிலம் பேசிகிட்டு இருக்கேன்.

எல்லாத்தையுமே காயத்ரி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில அதாவது பெயர்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். வித்தியாசமான புனை பெயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆக நேர்கள் நீங்களும் அழைத்து பேசலாம். வித்தியாசமா என்னென்ன மாதிரியான பெயர்கள்லாம் வச்சிருக்கீங்க? அப்புறம் சில பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏ வித்தியாசமா இருக்கு இந்த பெயர்லாம் அப்படிங்கிற மாதிரியான பெயர்களும் இருக்கும். பெரும்பாலும் புனை பெயர்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழர்கள் இந்தியர்களோட வீட்டுல எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாய் கேர்ள்னு இருக்கும், பாய் எல்லார் வீட்லயும் இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அப்போ அப்போய் இதையா வந்ததுன்னு தெரியாது. அந்த அப்போய்க்கு பின்னால இருக்கிற சரித்திரம் என்னன்னு தெரியாது. பலர் வீட்டுல பல வீடுகள்ல வந்து இந்த பெயர்களை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த பெயர்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் உங்க வீட்டுல இருக்கு, அல்லது உங்களுக்கும் அந்த புனை பெயரை வச்சிருக்காங்க அப்படின்னா, தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ராஜா.
1: சொல்லுங்க ராஜா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: ராவாங்.
1: என்னங்க ஒரு ஒரு வார்த்தையா பேசுறீங்க?
0: ராவாங்கல இருந்து அழைக்கிறேங்க.
1: சரி சொல்லுங்க ராஜா, உங்களோட நண்பர்கள்ட்ட இருக்கிற வித்தியாசமான புனை பேர்
0: என்ன?
1: உங்களை எல்லாரும் உங்க நண்பர்கள் எப்படி கூப்பிடுவாங்க?
0: அவங்க என்னைய வந்து மைக் னு கூப்பிடுவாங்க.
1: உங்களை ஏன் மைக் னு கூப்பிடுறாங்க?
0: அது ஷார்ட் ஃபார்மா போச்சு மைக், சிம்பிளா.
1: நான் உங்களோட பேர் ராஜா, அது ரொம்ப நீட்டா இருக்கா?
0: அது एक्चुअली அது புனை பேர் தான்.
1: அப்ப உங்களோட உண்மையான பேர் என்ன?
0: மகேஸ்வரன்.
1: ஓ, மகேஸ்வரன் சுருக்கி தான் மைக் னு வச்சிருக்காங்க இப்போ.
0: அது ஷார்ட் ஆகி மைக் வச்சிட்டாங்க.
1: அப்ப ராஜா எங்க இருந்து வந்தாரு?
0: அது ராஜா வந்து சின்ன வயசுல வச்ச பேரு.
1: ஓ, அது வீட்டுல வச்ச பேரு. நன்றி நன்றி ராஜா அழைப்புக்கு. சரி, இப்படியாக வீட்டுல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, நண்பர்கள் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா உங்களுடைய அழகான பேரும் ஒண்ணு தனியாவே இருக்கும் இல்லையா? வீட்டுல அழைக்கிற பேரும் வேற இருக்கும். இப்படியாக புனை பேர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். வித்தியாசமா புனை பேர்கள் உங்களுக்கு இருக்கா, உங்க நண்பர்களுக்கு இருக்கா, அழைச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கதைகள் இருக்கு, நிறைய பேர்களும் இருக்கு. ஒவ்வொன்றாக இன்னைக்கு நம்ம கேட்க போறோம்.

0: கவிதா பேசுறேன் சிஸ்டர், பூச்சோங்கல இருந்து.
1: சொல்லுங்க கவிதா, உங்களுடைய பெயரா இல்ல யாருடைய பெயர்?
0: என் பேர் தான் சிஸ்டர். பேரு என் வீட்டுக்காரு, எங்களோட வந்து அரேஞ்ச் மேரேஜ் பாருங்க. அவரு திடீர்னு என்ன வந்து மூசாங்கன்னு கூப்பிட்டாரு.
1: மூசாங்கா?
0: அவ நான் முதல்ல எனக்கு அது புரியல, அது எதுமோ மூசாங்க மூசாங்கன்றாரே, சரி எதுமோ செல்லமா கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு
1: இருந்தேன். அது பூனை பேர்ல?
0: அது பூனை பேர் தான். ஆனா நான் கேட்டேன், திடீர்னு ஒரு தடவை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் மேல இருக்கும், அவர் போன்ல கூட அப்படிதான் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப நான் கேட்டேன், ஏன் திடீர்னு இந்த மாதிரி கூப்பிடுறீங்க, அதுக்கு நிறைய பேர் வித்தியாசமா இருக்கு, ஏன் இந்த மாதிரி கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா, என்ன பாக்க முத முத வந்தப்ப எங்க வீட்டு மண்ணுக்கு அந்த கம்பியில அந்த மூசா பொண்ணு நடந்து போச்சான், அதனால அவர் வந்து எனக்கு மூசான்னு செல்லமா பேர் வச்சுன்னு சொன்னாரு. அதை கேட்டு நான் அப்படியே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் என்ன தெரியுமா யோசிச்சு,
1: நீங்க மட்டும் இல்ல நாங்களும் தான்,
0: ஏன்னா எவ்வளவு பேர் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பிரதர்ஸ்க்கும் அந்த மாதிரி நிக் நேம் வச்சிருப்பாங்க, இது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிக் நேம் வச்சிருப்பாங்க. எனக்கே அந்த மாதிரி பேர் வச்சிருந்தானு நான் யோசிச்சேன், ஏன் அந்த மாதிரி வச்சிருந்தாருன்னு. அது காரணமும் நான் கேட்டப்ப அவர் இந்த மாதிரி பதில சொன்னாரு எனக்கு.
1: கவிதா, நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கேன். நான் என்ன என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல.
0: இப்ப என்னன்னா, வீட்டுல வந்து அவர் வந்து நார்மலாவே அந்த மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருக்குமே அவரு வந்து ஓகே நான் தான் அது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னன்னா, போன்ல கூட வாய்ஸ் நம்பர் செட் பண்ணல தெரியுங்களா, மூசாங் தான் செட் பண்ணிருந்தாரு. ஒரு நாள் ஒரு கூட்டல் கிட்டாரு, அது யாரு மூசாங் போன் அப்படின்னு. நான் சொன்னேன், அது நான்தான் அப்படின்னு.
1: அப்படியேதான் கூப்பிடுவாரு.
0: நானு இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் சிஸ்டர் இருக்க. யாரோ திடீர்னு மூசம் பாரு அப்படின்னு சொன்னா நானும் திரும்பி பாக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி கூப்பிட்டு பழகிட்டாருல,
1: நன்றி கவிதா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வேளையில நம்ம பார்க்கும் போது அங்க அன்பா அதான் நம்ம பார்க்கும் போது அதையும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா தான் சொன்னாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் சிரிச்சுட்டேதான் இருக்க போறோம். இப்படியாக புனைப்பெயர்கள் நிறையவே வித்தியாசமா தான் இருக்கு.

ஹரிஹரன் சாய்ந்தவை கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, 146 இசை மியூசியம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, நிறைய அழைப்புகள் வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நேயர் அழைச்சிருந்தாங்க. பிரேம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் பேசல ஆனாலும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுடைய தோட்டப்புறத்தில் இருக்கும்போது சின்ன வயசில் அவர் கேட்டு வாழ்ந்த ஒன்றா, அதாவது என்னன்னா அந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி முத்து எல்லாரும் பார்க்கும்போது மாவுக்காரவங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்குமா, அப்புறம் புல்டோசர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குமா, அப்புறம் சில பேர் வந்து துவன் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம், ஒரு சில பேரை வந்து டத்தோ அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இப்படி ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த பெயர்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றே தான் யோசித்தேன், இந்த பெயர்கள்லாம் இருக்கட்டும், ஒருத்தர் எப்படி புல்டோசர் புல்டோசர்னு கூப்பிடுறாங்க. இருந்தாலுமே இதில் என்ன ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னால், அந்த நட்புக்குள்ளே இருக்கிற அழகு என்ன அப்படின்னா, இது வந்து அவங்கள சிறுமைப்படுத்துகிற ஒரு பெயராகவோ அந்த மாதிரி இல்லை, ஆனாலும் கூட அது நட்பின் அடிப்படையில், ஒரு அன்பின் அடிப்படையில், அது வெளிப்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர்கள் அப்படிங்கிறதுனால அந்த நட்பு ரொம்ப ரொம்ப வளமையாகவும் இருக்கின்றது. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கும் அவருக்கு வந்து நண்பர்களாக இதே பெயர்களை, எங்கள் பொது இடத்துல கூட அந்த மாதிரியான பெயர்களை வந்து அவங்க வந்து சொல்லியே கூப்பிடுவாங்களாம். அது வந்து பழகி போன ஒரு பெயராகவும் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு இந்த வேலையில நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த புனை பெயர்கள் எல்லாமே இந்த மாதிரியான பெயர்களை பார்க்கும்போது அது அன்பின் ஆழம் தான். முதல்ல கவிதா சொல்லியிருந்தாங்களே அந்த மாதிரி தான், அன்பின் ஆழம் ஏன் சொல்லும்போது அங்கே வந்து நம்மளுக்கு கோபம் வராது, அங்கே வந்து ஏன்னா நம்மளை வந்து ஒரு சிறுமைப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வராது. இது வந்து அவங்க அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இருக்காங்க அப்படின்போது அது ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, புனை பெயர்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்குது உங்களுடைய பெயர்கள் ஒவ்வொன்றும்.

0: நான் தவமலர் பஹால இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க தவமலர்.
0: என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வச்ச பேருக்கா, ஆரம்ப தமிழ் பள்ளியில நாங்க படிச்சோம். அப்ப வந்து என்னோட ஃப்ரெண்ட் பேரு வந்து ஐயப்பன் தனம்பாலன்.
1: சரி,
0: அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் என்ன அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க. என் பேர் வந்து தவமலர்னால தவளைன்னு கூப்பிடுவாங்க.
1: தவளைன்னு கூப்பிடுறாங்களா?
0: ஆமா.
1: இப்ப வரைக்கும்
0: இப்ப நாங்க கேதரிங் எல்லாம் போவோம், ஆரம்ப தமிழ் பள்ளி உள்ள கேதரிங் எல்லாம் போவோம் நாங்க. அப்ப கூட ஒரு டைம் என்ன கூப்பிடுவாங்க, நானு வீட்டுக்கார இருக்கும் போது கூப்பிடாதீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்கும் போது கூப்பிடுங்கன்னு.
1: அழகுதான், நல்லாதான் இருக்கு, பேர் போங்க. நான் இதை எதிர்பார்க்கல தவா.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் இங்க கிள்ளான்ல இருந்து பிரியசாமி பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
2: அதாவது புனை பெயர் வந்து நான் வந்து வேலை நிமித்தமா இங்க போயிருந்தேன் பாருங்க, ஸ்கின்சான் சைட். சோ அங்க வந்து என்ன செய்வாங்க, சின்ன நெத்திலி, பெரிய பெரிய நெத்திலி, அருவா, இந்த மாதிரி அங்க உள்ள அது வந்து இது விவசாய நிலம். சோ அங்க வந்து இந்த மீன்கள் சம்பந்தமான பெயர்களா கேட்டுருங்க. சோ இது கேட்கும் போதே ஒரு அதிசயமா இருக்கும். ஆனா அது வந்து அங்க வந்து புழக்கத்துல நிறைய இருந்துச்சுங்க அந்த காலத்துல.
1: சரிங்க, சரிங்க, நன்றிங்க. சரி, அப்படியாக இசை விஷயம்ல இன்றைக்கு நிறைய புனை பெயர்களை நாம தெரிந்து கொண்டோம். எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும், புனை பெயர்கள் அப்படின் போது அது நிச்சயமாக அன்பின் வெளிப்பாடு தானே. அழைத்து பேசிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. யாரெல்லாம் அழகான இது போன்ற புனை பெயர்களோட வளம் வந்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன சொல்றது, வாழ்த்துதான் சொல்ல முடியும்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
5: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
6: குடிசீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
5: அம்மாடியோ, ஏயோ, இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
6: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
5: ஐயா தம்பி,
6: சொல்லுங்க.
5: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி, நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
6: சரியா,
5: போயிட்டு வரேன்.
6: சில மாதங்களுக்கு பிறகு.
5: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு, கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுல எப்படி இருக்காருன்னு.
6: எல்லாம் என் நேரம் தான்.
5: என்னையா?
6: இல்ல, சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
5: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
6: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்.
7: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கச்சா எண்ணெய் விலை 1 பேரலுக்கு சுமார் 90 அமெரிக்க டாலராக நீடித்தால் ரோன் 95 பெட்ரோல் மானியம் மாதத்திற்கு சுமார் 2 பில்லியனை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை டீசல் உதவித்தொகை மாதத்திற்கு சுமார் 1.5 பில்லியனாக பதிவாகும் என அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. பஹாங்கில் நடைபெறும் 2026 மகா வேளாண் விவசாய சுற்றுலா கண்காட்சி நாடு முழுவதிலுமிருந்து 100,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 100 தொழில் முனைவோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பர் என மந்திரி பசார் டத்து ஸ்ரீவான் ரோஸ்டிவான் இஸ்மாயில் தெரிவித்தார். இம்மாதம் 30ஆம் நாள் டாத்தாரன் ராவோப்பில் தொடங்கும் இந்த 4 நாள் நிகழ்ச்சி 1.3 மில்லியன் விற்பனை மதிப்புக்கு இலக்கிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சபா இளைஞர் தொழில் முனைவோர் திட்டம் சபாஷின் கீழ் 21 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலம் முழுவதுமுள்ள மொத்தம் 6,951 இளையோர் உதவி பெற்றுள்ளனர் என சபா மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக மாநில மேம்பாடு விளையாட்டு பொருளாதார அமைச்சர் டாக்டர் நிசாம் அபுபாக்கர் தித்திங்யாங் கூறினார். இந்தோனேசியா வடக்கு சுமத்ராவில் நண்பகல் மணி 12:18 5.7 ரிக்டர் அளவிலான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திபகற்பத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் பல இடங்களில் இது உணரப்பட்டது. இதனையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ஆசியானும் இந்தியாவும் தங்களின் நீண்டகால கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. வர்த்தகம், இருவழி உறவு, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் இணக்கம் காண இருதரப்பு வெளியுறவு அமைச்சர்களும் விவாதித்துள்ளனர். கயானா கடல் பகுதியில் படகு கவிழ்ந்ததில் பலியானோர் எண்ணிக்கை 53க்கு உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் மார்க் பிலிப்ஸ் தெரிவித்துள்ளார். எம்இ பாரிமா எனும் அந்த படகு தலைநகர் ஜார்ஜ் டவுனிலிருந்து கைதுனா தீவை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து நீரில் கவிழ்ந்ததாக அவர் கூறினார். விளையாட்டு சீனா பொதுப்பூப்பந்து. தேசிய கலப்பு இரட்டையர் கோ சூன் ஹுவாட் லாய் ஷெவ்ரோன் ஜேமி இணையினர் ஜப்பானின் ஹீரோக்கி மிடோரி காவா மியு மச்சுசு தோமா இணையினரை வீழ்த்தி 16வது சுற்றுக்கு முன்னேறினர். 21:15, 16:21, 21:19 என்ற புள்ளி கணக்கில் அவர்கள் வெற்றியை தங்கள் வசப்படுத்திக் கொண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் அப்படின்னா அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போதான் இணைய ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய பாடல்களுடைய நேரம் கேட்கணும். இன்னைக்கு தொகுப்பு எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஆர்வமா நீங்களும் இப்போது வானொலியை திறந்து கேட்க தொடங்க ஆயத்தமா இருப்பீங்க. சரி, தொடக்க பாடலுக்கு நாம செலவிருக்கின்றோம். டிஎம்எஸ் பி சுசிலா வருகின்றார்கள்.

குங்குமம் திரிக்காக டிஎம்எஸ்பி சுசிலா கொண்டு வந்த பாடல். அந்த பாடல் 2:15 இப்பொழுது. சரிங்க, இப்படி மதிய உணவு எல்லாம் சாப்பிட்டாச்சா? ஆரோக்கியமான உணவு அப்படிங்கறது அடிக்கடி நாம நினைவு ஊட்டுகின்றோம். அதே வேளையில உங்களுடைய ஒவ்வொரு நாளும் இப்ப வந்து நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உணவு முறை மட்டுமல்ல ஒரு நாள்ல சீனியின் அளவு எவ்வளவு இருக்கின்றது அப்படிங்கறத நீங்க இப்போ கணக்கில் எடுக்கணும். ஏன்னா நாட்டில் வந்து அதிகமாக சீனி உண்கின்றவர்களுடைய நிலை வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் இப்பொழுது வந்து கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா குழந்தைகள்கிட்ட அதிகமாக இப்போ வந்து நீரிழிவு நோய்க்கான அந்த பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகள் இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க வந்து தேநீர் அல்லது காஃபி அப்படி குடிப்பீங்க அப்படின்னு சொன்னா அளவை குறைச்சிக்கங்க, அல்லது முடிஞ்ச அளவுல சீனியின் கட்டுப்பாட்டை நினைவுல வைத்துக்கங்க. அடுத்ததாக சங்கர் நித்யகலா கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்க போறோம்.

ஊட்டி வரை உறவுத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 2:30. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். பழைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் டிக்டாக் பக்கமும் உன்னை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களும் இடம்பெறப் போகின்றது. அதனால வானொலியின் வழியாக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா டிக்டாக்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். மினல் எஃப்எம்ஐ நீங்கள் பின்தொடர்ந்து அங்கே நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அவ்வப்போது நம்முடைய நிகழ்ச்சிகள் சார்ந்து என்னென்னலாம் நடக்குது மின்னல்ல அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல நீங்கள் நம்மளை வந்து பின்தொடரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, ஏ.எல். ராகவன் கொண்டு வரக்கூடிய பாடல சரவணன் விரும்பி கேட்டிருக்காரு. பாடலை நம்ம அடுத்து கேட்கலாம்.

ஆமாங்க, ஒரு முறை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அந்த பாடல் நிறைய இடங்கள்ல வந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றதா, அதனால அந்த நேரத்துல இந்த மாதிரியான பாடல்கள் ஒரு இதத்தை கொடுக்கத்தான் செய்யும் இல்லைங்களா. அடுத்து வந்து பி சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடல், இந்த பாடலை செல்வமணி விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலை அடுத்து நம்ம கேட்கலாம்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடல்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில பழைய பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நாம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடல்களை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக் வழியாக நம்ம நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. சரிங்க, தலைநகரிலிருந்து இப்பொழுது கூலேம் சென்று கொண்டிருக்கின்றாராம் ஜி கே நடராஜா. அவர் வந்து விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடலை தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். எல்லாருக்குமாக இந்த பாடல்.

இரு வல்லவர்கள் திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. அடுத்து பி பி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கண்மணி ஜோஹர் சகாமாட்டிலிருந்து. பாடலை நாம எடுத்து கேட்கலாம்.

கொடிமலர் திரைக்காக அந்த பாடலை நாம கேட்டோம். அடுத்து ஏம் ராஜா கொண்டு வரக்கூடிய பாடல், ஏம் ராஜா அவரோட எஸ் ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல். இந்த பாடலை வந்து சபஸ்யமால் விரும்பி கேட்டிருக்காங்க, அவங்களோட செல்வா இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அதே வழியில டிக்டாக் வழியாக நேரலையில் பல நாடுகளிலிருந்தும் நம்மளை இப்போ பார்த்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேர்கள், அவ்வப்போது நம்முடைய இந்த பழம் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது விருப்ப பாடல்களாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. அப்படி இன்று கலந்து கொண்ட அத்தனை நேர்களுக்காகவும் அடுத்து வரக்கூடிய பாடல்

2:50 நேரம் இப்பொழுது இசை மியூசியம் நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பல நேர்கள் வந்து அழைச்சிட்டே இருக்கீங்க. இன்றைக்கு வந்து டிக்டாக் வழியாக நேர்களுக்கு கேட்கக்கூடிய விருப்ப பாடல்கள், அவர்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்தும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கீங்க, நல்ல நல்ல பாடல்கள் அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. அந்த பாராட்டு அத்தனையும் வந்து நம்ம நேர்களுக்கு தான் போய் சேரும், ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு பாடலையும் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா. அடுத்து டிஎம்எஸ் பி

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க. வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
2: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
2: சொல்லுங்க.
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
2: சரியா,
0: போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
2: வாழ்க்கைய
0: அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கூட்டரசு அரசாங்கத்துக்கும் சரவ அரசாங்கத்துக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு அம்மாநில நிலைமையை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. குறிப்பாக வளர்ச்சி, புத்தாக்கம், அனைத்தையும் உட்படுத்திய மேம்பாடு ஆகியவற்றில் மாநிலத்தின் அடைவு நிலையை நிலைநிறுத்த அந்த ஒத்துழைப்பு வழிவகுப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இன்று அனுசரிக்கப்படும் சரவா நாளை முன்னிட்டு அவர் பேஸ்புக்கில் இவ்வாறு குறிப்பிட்டார். 7026 பஹாங் மகா திட்டம் சுமார் 100,000 வருகையாளர்களை ஈர்க்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ரவுப் சதுக்கத்தில் நாளை தொடங்கி 4 நாள்களுக்கு நடைபெறும் அதில் 100 தொழில் முனைவர்கள் பங்கேற்க உள்ளதாக பஹாங் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ வான் ரோ ஸ்டீவான் இஸ்மாயில் கூறினார். 1.3 மில்லியன் ரிங்கிட் விற்பனை மதிப்பு இலக்கு வைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிபர் பிரபவ் சுபியாந்தோ நிர்வாகத்தின் முதன்மை இலவச உணவு திட்டத்திற்கான ஒதுக்கீட்டில் மேலும் $2 பில்லியன் இந்தோனேசியா குறைத்துள்ளது. அத்திட்டம் அதன் அணுகலை மேலும் குறைக்கும் என்ற கணிப்பினை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். $1 பில்லியன் மதிப்பிலான உணவு திட்டம் பிரபவோவின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாகும். ஆனால் அதன் செயலாக்கம் நச்சுணவு, ஊழல் போன்றவற்றால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. அடோல்ஃப் ஹிட்லரின் பிறப்பிடமான ஆஸ்திரியாவின் பிரனோ எம் இன் பல ஆண்டுகள் சீரமைப்பு பணிகளுக்கு பின் காவல் மையமாக திறக்கப்பட்டுள்ளது. பவாரியா எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள அக்கட்டடம் நாசியை தொடர்ந்து கவராமல் இருப்பதை தடுக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்த சீரமைக்கும் பணிகளுக்காக சுமார் $22.8 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு. 7026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி நாளை தொடங்கி August 2 வரை நடைபெறும். குழு நிலையிலான ஆட்டமும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் நோக் அவுட் சுற்றுக்கு சமம் என தேசிய திடல் போலிங் விளையாட்டாளர் இசாத் ஷாமீர் ஜுல்கிஃப்லி கூறினார். புதிய ஆட்ட விதிகளின் கீழ் குழு நிலையிலான வெற்றியாளர் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு தேர்வாக முடியும் என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையமிசம் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கு தேதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 22ஆம் தேதி ஜூலை மாதம், 22 ஜூலை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா இனிய வாழ்த்து உங்களை வந்து சேரட்டும். எல்லா கனவுகளும் நீங்கள் நினைத்தது அத்தனையும் நிறைவேற மின்னலின் இனிய வாழ்த்து. அதே வேளையில இந்த வாழ்த்தையும் நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட, அல்லது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ மறக்காம அவங்க கிட்ட உங்களுடைய வாழ்த்தை சொல்லிடுங்க. உங்களுடைய வாழ்த்துக்காக சிலர் காத்துக்கிட்டே இருப்பாங்க.

ஏனென்றால் தலைநகர்லயும் நெரிசல் கொஞ்சம் ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு ஒருவர் அழைத்தும் சொல்லியிருந்தாரு. அதனால கவனத்தோடு பயணம் செய்யுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
3: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
2: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
3: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
2: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
3: அதிகமாவா? அதிகமானா
2: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
3: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
2: நினைவுகளுக்காக
3: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல, ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
2: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
3: புரிஞ்சுகிட்டேன்.
4: நம்முடைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில அடுத்து சோனு நிகம், ஸ்ரேயா கோஷல், ஷான் குழுவினர் வருகின்றார்கள்.

0: நிகழ்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, சுவனமலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உம்மத்துல் முஅ்மினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தாயார் வரிசையில் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்பான நேயர்களே, ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உம்முல் மசாக்கீன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அவர்களின் தந்தையார் பெயர் ஹுசைமா, தாயாரின் பெயர் ஹிந்த் பின் அவுஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே மரணமடைந்த மனைவிமார்களில் இருவரில் இவரும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் வழங்கப்படுவதற்கு முன் 14 வருடங்களுக்கு முன்பாகவே கிபி 595 பிறந்தவர்கள் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட அந்த அறியாமை காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றான், உங்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததை பற்றி நற்செய்தியாக கூறப்பட்டால் அவனது முகம் கருத்து கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். அவனுக்கு கூறப்பட்ட கெட்ட செய்தி இது என கருதி சமுதாயத்திலிருந்து மறைந்து கொள்கின்றான். எளிவுடன் இதை வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணில் இதை உயிரோடு புதைப்பதா என்று எண்ணுகின்றான். கவனத்தில் கொள்க, அவர்களுக்கு தீர்ப்பளிப்பது மிகவும் கெட்டது என்பதாக அல்லாஹ் தன் அருள்மறையில் அத்தியாயம் 16:58-59 கூறுகின்றான். அன்பான நேயர்களே, அன்றைய அறியாமை காலத்தின் அவல நிலையை இந்த இறை வசனம் படம் பிடித்து காட்டுகின்றது. பிறந்த பெண் குழந்தையை உயிருடன் புதைக்கின்ற கோர கொடூர செயல் அன்றைய மக்களிடம் குடிக்கொண்டிருந்தது. இஸ்லாம் அதை தகர்த்தெறிந்து பெண்களுக்கு வாழ்வுரிமை மட்டுமல்ல வாரிசுரிமையையும் சேர்த்து வழங்கி பெண் இனத்திற்கு மரியாதையையும் மகிமையையும் சேர்த்தது. பெண் குழந்தைகளை அவமானப் பொருளாக நினைத்த அக்காலகட்டத்தை அல்லாஹும் ரசூலும் மாற்றி அமைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு கல்வி அளித்து ஒழுக்கத்தை தந்து நல்ல முறையில் அவர்களை திருமணம் செய்து கொடுத்து ஒரு தந்தை தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார் என்றால் அவர் சொர்க்கவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அங்கிருந்த சஹாபி ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கின்றனர், எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்றார். அதற்கு நபி அவர்கள் ஆம் என்றார்கள். மற்றொரு சஹாபியோ, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைதான் இருக்கின்றது, எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது நபி அவர்கள் புன்னகை பூத்தவர்களாக, உங்களுக்கும் அவ்வாறே என்று கூறினார்கள். அன்பான நேயர்களே, பெண்களை இழிவாக நடத்திய அன்றைய காலகட்டத்திலேயே அன்னை ஜைனப் அவர்களின் பெற்றோர்கள் இருவரும் இஸ்லாத்தில் இணைந்ததால் 7 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்த்து நல்ல வாழ்வை அமைத்துக் கொடுத்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தனது தூதுவ பிரச்சாரத்தை தொடங்கிய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் ஒருவராக அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கிபிலாவிலும் தொழுத பாக்கியம் பெற்றவர்கள். முதலில் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதவர்கள், அதன் பின்பு அல்லாஹுவின் வழிகாட்டுதலின்படி காபாவை முன்னோக்கி தொழுத சிறப்புடையவர்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உபைத் பின் ஹாரித் அவர்களை திருமணம் செய்து மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். கிபி 624 மதினாவில் பத்ரு யுத்தத்தில் கணுக்காலில் வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் அவ்வேளையில் உபைத் பின் ஹாரித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிதை படித்தார்கள். அதில், என்னுடைய கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் சரி, நான் முஸ்லிம் என்பதை நினைத்து நான் ஆனந்தப்படுகின்றேன். இப்பொழுது நான் ஊனமுற்றவனாக ஆனாலும் கூட அல்லாஹுவின் இடத்தில் எனக்கு சங்கையான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நினைத்தும் அல்லாஹ் தனது அருளை கொண்டு என்னை இஸ்லாம் என்ற பொன்னாடை போர்த்தி அழகுபடுத்தினான் என்பதை நினைத்தும் நான் ஆனந்தப்படுகின்றேன் என்பதாக கவிதை பாடினார்கள். பத்ரு போரில் பெறப்பட்ட காயங்களால் உபைதுல்லாஹ் பின் ஹாரித் அவர்கள் சிகிச்சை பலனின்றி ஷஹீதானார்கள். அருமை நபி தோழர் தனது இன்னுயிரை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த பின்பு அன்னை அவர்கள் விதவையானார்கள். அதன் பின் காத்திருப்பான இத்தா காலம் முடிந்த பின்பு அன்னை அவர்கள் அப்துல்லா பின் ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். உஹது போர்க்களத்தில் இந்த அருமை தோழர் ஷஹீதாக்கப்பட்டார். ஷஹீதாக்கப்பட்ட பின்பு அன்னை அவர்கள் மீண்டும் விதவையானார்கள். அப்துல்லா பின் ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தங்கையின் கணவரும் அதே உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். எனவே அப்துல்லா பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரி ஹம்னா பின்தி ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது கணவரும் கூட அதே போர்க்களத்தில் உயிர் தியாகியானார்கள். ஹம்னா பின்தி ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 10 குழந்தைகளுடன் மதினாவில் வாழ்ந்து வந்தார்கள். சோகமே உருவான ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண்ணின் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கும் கணவனின் நினைவை வேறு யாராலும் அகற்றிவிட முடியாது என்பதாக கூறினார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஆறுதல் வார்த்தையை கேட்ட ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அனாதையாகிவிட்ட என்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதுதான் கடினமாக இருக்கின்றது, பொறுமையும் துன்பங்களை சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தையும் அதற்கான ஆற்றலையும் இறைவன் எனக்கு வழங்கிட எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேண்டிக் கொண்டார்கள் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே அப்பொழுதே துவா செய்தார்கள். அந்த துவாவின் பரக்கத்தினால் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தல்ஹா பின் அப்துல்லா அவர்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள். அன்பான நேயர்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனை ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தல்ஹா பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடித்துக் கொண்டதனால் நிறைவேறியது. இரக்க சுபாவமுள்ள தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது 10 குழந்தைகளையும் பாசத்துடன்

பின்பு ஒரு சஹாபி நபி அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் செய்து கொள்ள இருக்கின்றேன் என்பதாக கூறினார். அதற்கு நபி அவர்கள், கன்னி பெண்ணையா விதவையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் விதவை பெண்ணையே திருமணம் செய்ய விளைகின்றேன் என்று கூறினார். அதற்கு நபி அவர்களோ, நீ கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொள், உன் வாழ்க்கை இனிமையாக கழியும் என்பதாக கூறினார்கள் என்றால், அந்த அளவிற்கு சஹாபிகள் விதவைகளை தேர்ந்தெடுத்தார்கள். அன்பான நேயர்களே, நபி அவர்களே கன்னி பெண்களை மனம் முடியுங்கள் என்று கூறும் அளவிற்கு என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹம்னா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போலவே உஹது போர்க்களத்தில் தன் கணவரை இழந்திருந்தாலும் தனது பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல விரும்பாத அன்னை ஜைனப் அவர்கள் தனது வேதனைகளை இறைவனிடமே முறையிட்டார்கள். யாரும் இல்லாத பாதுகாப்பில்லாதவளாக ஆகிவிட்டேன் என்பதாக அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள். தொழுகை மூலமும் திக்ர்கள் மூலமும் இறைவனிடம் உதவி கோரினார்கள். அவர்களது பொறுமைக்கு பரிசாக அன்னை அவர்களை மனம் முடிக்க விரும்புவதாகவும் அதற்கான சம்மதத்தை தரும்படியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்பி இருந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாக வாழ்க்கைப்படுவதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் என்ற சந்தோஷத்தில் அன்னை அவர்கள் சம்மதம் தெரிவிக்க 400 திரஹம்களை மனக்கொடையாக கொடுத்து அன்னை அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார்கள். அன்றைய வழக்கப்படி போரில் இறந்த நபி தோழர்களின் மனைவிமார்களை யாராவது ஒரு தோழர் மணந்து கொள்வதோடு அல்லாமல் அந்த இறந்த தோழரது குழந்தைகளையும் தத்தெடுத்து கொள்ளும் வழக்கம் இருந்தது. அதன்படி அப்துல்லா பின் ஜஹ்ஸ் அவர்கள் உயிர் தியாகியாக ஆனதன் பின்பு அன்னை அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பெண்களையே தன் மனைவியாக அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தவர்களிலேயே ஏழைகளுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அன்னை அவர்களிடம் காணப்பட்ட இந்த தயால குணம் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட உடன் இன்னும் அதிகப்படியாக தாராளமாக பிறருக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றியது. பெண்ணே இறைவனின் அருட்கொடை. அந்த பெண்ணிற்கு தயால குணம் இயற்கையாகவே அமைந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் பரக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது. இறைக்கும் கிணறுதான் ஊறும் என்பது போல கொடுப்பவர்கள் இருக்கும் இடத்திலேயே பரக்கத்தும் நிறைந்து இருக்கும், இறை அருளும் நிறைந்து இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா அவர்கள் திருமணம் செய்த பின்பு ஒரு ஆடு அறுத்து வலிமா விருந்தை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள் நபி அவர்கள். அதில் கலந்து கொண்டவர்களில் முக்கால்வாசிக்கும் மேலானோர் ஏழைகளும் மிஸ்கின்களுமாகவே இருந்தார்கள். அன்னை அவர்களின் தயால குணமே அவர்களுக்கு நபி அவர்களுடன் சேர்ந்து வாழும் வாய்ப்பை ஏற்படுத்தியது. 30 வயது வரையே வாழ்ந்த அவர்கள் மரணித்த பொழுது மதினாவில் இருந்த ஏழை மிஸ்கின்கள் எல்லாம் அன்னை அவர்களின் வஃபாத்தை நினைத்து அழுது புலம்பினார்களாம். ஏழைகளை விட்டுவிட்டு செல்வந்தர்களை மட்டுமே அழைக்கப்படும் வலிமா விருந்து உணவே உணவுகளில் மிகவும் தீயதாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமணமான ஆண் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக வலிமா விருந்தளிப்பது சுன்னத்தாகும். நபி தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கூறுகிறார்கள், எனது ஆடையில் நறுமணப் பொருளை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ மனம் முடித்து விட்டாயா என்பதாக கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். யாரை என்றார்கள். ஒரு அன்சாரி பெண்ணை என்றேன். மகர் எவ்வளவு கொடுத்தீர் என்பதாக கேட்டார்கள். ஒரு பேரிச்சம்பழ விதையின் எடைக்கு தங்கம் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஆட்டை ஏனும் மனவிருந்தாக கொடு என்பதாக கூறினார்கள். இதை அறிவிப்பவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறிய அப்துர் ரஹ்மான் அவர்களிடம் திருமண விருந்து கொடுக்க கட்டளையிட்டார்கள் நபி அவர்கள். எனினும் அனுமதிக்கப்பட்ட அனைத்து விருந்துகளை விடவும் திருமண விருந்துக்கு சற்று கூடுதல் கட்டுப்பாடுகள் உள்ளன. அதில் ஒன்று, திருமண விருந்து மிக குறைந்த செலவில் செய்யப்பட வேண்டும் என்பதாகும். எந்த திருமணத்தில் செலவு குறைவாக உள்ளதோ அதுவே இறையருள் பரக்கத் அதிகம் உள்ளதாகும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்றைய திருமண விருந்துக்காக லட்சங்களை அள்ளி கொட்டி விரயமாக்குகிறார்கள்.
இதற்கு முக்கிய

0: காரணம் மக்களின் விமர்சனத்திற்கு அஞ்சுவதுதான். பிறர் நம்மை பற்றி தவறாக நினைப்பார்களோ, இதுவெல்லாம் ஒரு விருந்தா என்று கேலி பேசுவார்களோ என்ற அச்சம்தான் பல ஆயிரங்கள் போனாலும் பரவாயில்லை என செலவு செய்ய வைக்கின்றது. இவர்கள் மனிதர்களின் விமர்சனங்களுக்கு அஞ்சி அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகலாமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவனமலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
4: இந்த அளவில் நாம இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க போறோம். அன்பு வணக்கத்தோடு நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன் பொன்கோகிலம். அடுத்த தீரா இசையில உங்களை இனிய பாடல்களோடு சந்திக்க தேவிகன் தாமரை செல்வன் தயாரா காத்துக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கு புதன்கிழமை, அதனால உறவுகள் தொடர்கதையும் இருக்கின்றது. மறக்காம தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்க. மீண்டும் நாம சனிக்கிழமை இசையும் இசையும்ல பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்க போறோம். அதனால சனிக்கிழமை வரைக்கும் காத்துருங்க.
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
6: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
7: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது,
8: சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலமலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் ஆக்கப்பூர்வ பலன்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றன. உயர்கல்வி நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை நிர்வகிக்கவும் கல்விசார் தவறான பயன்பாட்டு சிக்கல்களை கையாளவும் இந்த வழிகாட்டுதல்கள் உதவி வருவதாக உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்தார். மேற்காசியாவில் புவிசார் அரசியல் பதற்றங்களை தணிப்பதிலும் உலக பொருளாதாரத்தையும் அமைதியையும் மீட்டெடுக்க உலக வல்லரசான அமெரிக்கா தனது உரிய பங்கை ஆற்ற வேண்டும் என ஆசியான் வலியுறுத்துகிறது. ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டினூடே வெளியுறவு அமைச்சர் டஜஸ்ரீ முகமது அசான் இந்த அறிவுறுத்தலை தமது சகாவான மார்க்கோ ரூபியோவிடம் முன்வைத்துள்ளார். ஜூலை 17 ஜொஹூரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 3.04 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான மெதம்ஃபெதமின் போதைப்பொருள் விநியோகத்தை காவல்துறை முறியடித்துள்ளனர். இச்சோதனையில் இளைஞர் ஒருவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில காவல்படை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். 60.78 கிலோகிராம் எடையிலான மெதம்ஃபெதமின் போதைப்பொருள்களை 50 பொட்டலங்களில் அவர்கள் பதுக்கி வைத்துள்ளனர். ஆசிய நாடுகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஜப்பான் உறுதியளித்துள்ளது. குறிப்பாக தற்காப்பு, தொழில்நுட்பம், பேரிடர் நிர்வாகம் போன்றவற்றில் அணுக்க ஒத்துழைப்பை ஏற்படுத்த நாடு விருப்பம் கொண்டுள்ளதாக ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மோட்டோகி கூறினார். மணிலாவில் நடைபெறும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டுள்ளார். தென் பிரான்சில் பரவியுள்ள காட்டுத்தீயை தொடர்ந்து 400க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வார் வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க அதிகமான தீயணைப்பு வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். சுமார் 2550 ஹெக்டேர் காடு அழிந்துள்ளதாகவும் நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாகவும் தீயணைப்புத்துறை பேச்சாளர் கூறினார். மலேசிய லீக் கார்பந்து சபா எஃப்சி பிலிப்பீன்ஸ் தேசிய ஆட்டக்காரர் ஒஸ்காரி கோகோனை ஒப்பந்தம் செய்துள்ளது. 27 வயதான அவர் அடுத்த மாதம் தொடங்கும் 2026-2027 பருவத்தில் அவனியில் விளையாடவுள்ளார். இவ்வேளை சபா எஃப்சியில் இணைந்துள்ளது பெருமையாக உள்ளதாகவும் அவ்வணியின் அடைவு நிலையை மேம்படுத்த கடுமையாக உழைக்கவிருப்பதாகவும் மத்திய திரள் ஆட்டக்காரரான ஒஸ்காரி கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சீரா இசை உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்களா? மணி 4:04 நிமிடங்கள். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தீரா இசை உங்களுக்கு ரொம்ப பிடித்த வகையில இருந்து கொண்டிருக்கிறது. திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்காக சில அங்கங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. 7 மணிக்கு மேல பாட்டு கடை, நீங்க அதுக்கு கூப்பிடலாம். 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கது. இப்போ 5 மணியில இருந்து உங்களுக்கு பிடித்த பாட்டு போட்டி அங்க இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. வாங்க, ஆஷா போஸ்லியுடைய குரலோடு இன்றைய தீரா இசையை ரொம்ப அழகா இனிதா இனிமையா தொடங்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம், அப்புறம் நிறைய இசை உங்களுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கு. உங்களோடு நான் தெய்வீகன் தாமரை செல்வன்.

ஜீவனை மனைவோ 4:14 உங்கள் ஜீவன் தீரா இசையில் ஒளிந்திருக்கிறது. அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒளியின் வழியை உங்கள் ஒளிந்திருக்கும் ஜீவனை அனுப்பி வைக்க நீங்கள் தயாரா இருக்கும் போது இங்கிருந்து ஒளியை அப்படியே அனுப்புறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது தீரா இசை. மின்னலோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். என்ன கூப்பிடலாம்? போட்டி இருக்கு, அந்த போட்டிக்குள்ள பங்கெடுங்க. ஒருவேளை அந்த பாட்டை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பாடல் உங்களுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 வேலை முடியும் தருணம், மனசெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாரம் குறையும் தருணம், இப்படி எல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கறது அதுல ஒரு தனி மகிழ்ச்சி. பி சுசிலா, கே ஜே யேசுதாஸ் பாடுறாங்க பூந்தோட்ட காவல்காரன்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏ இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

சில பாடல்களை கேட்டு அப்படியே கரைந்தே போகும் உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சித்ரா அவங்கள் பாடின இந்த பாடல, நான் ஒரு சோக சுமை தாங்கி துன்பம் தாங்கும் இடி தாங்கி பிறந்தே வாழும் நதிக்கரை போல தனித்தே வாழும் நாயகி, இணைவது எல்லாம் பிரிவதற்காக இதயங்கள் எல்லாம் மறப்பதற்காக மறந்தால் தானே நிம்மதி அப்படின்னு சொல்றேன். அந்த வரிகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப மனதின் ஆழத்தில் போய் அமரக்கூடிய வரிகள். உங்களுக்கு அந்த வரிகள் மருந்தாக இருந்திருக்கும் அப்படின்னு தீரா இசை நினைக்கின்றது. இப்போ ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், நீங்களும் கூப்பிடலாம். அதே நேரத்துல முதல்ல வந்திருக்கிறவங்க யாருன்னு கேட்கலாம். நல்லா இருக்கீங்களா சுசிலா? நல்லா இருக்கும். இப்பதான் கொஞ்சம் மழை பெய்து விட்ட மாதிரி இருக்கு இங்கெல்லாம். அங்க எப்படி? மேக மூட்டமா இருக்கு. சரி, டூத்தா டோல் எடுக்க சொல்லி வர சொல்லிருவோம் மழைய அங்க. சரி, உங்களுக்கான பாடல் காத்துட்டே இருக்கு, கேக்கலாமா?

0: சாப்ட்வேர் எனக்கு தெரியாது.
1: இப்படி
0: பாட்டு போறீங்க நினைச்சேன்.
1: எப்படி தெரிஞ்ச பாட்டு? இந்த பாட்டு தெரியாது. இது என்ன பாட்டு?
0: வருது வருது இளங்காற்று, இளவசந்த மலரு ஒளி காற்று.
1: அப்ப தெரிஞ்ச பாட்டு போடுங்கன்னு சொன்னீங்க, இது தெரிஞ்ச பாட்டு தானே?
0: சரணம் தெரியாது.
1: ஓ, சரணம் தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா அடுத்த தடவை வரும், அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க.
0: கண்டிப்பா.
1: எப்படி இருக்கு பாட்டு வரின்னு கொஞ்சம் கேப்போமா?
0: கேக்கலாமே.

நதியாகிறது படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தலையை குனியும் தாமரையை. எஸ்பிபி அவர்கள் அந்த பாடலை பாடியிருந்தாரு. அவரோடு சேர்ந்து ராஜேஸ்வரி அப்படின்ற அந்த பாடகையும் பாடியிருந்தாங்க. இப்ப நம்ம கூட போட்டிக்கு பங்கெடுக்க சாந்தி வந்திருக்காங்க. அவங்களுக்கான பாடல் என்னன்றதை கொஞ்சம் கேட்கலாம்.

0: ரொம்ப பரிச்சயமான பாட்டா? பிடிக்குமா?
1: பிடிக்கும் ஐயா, ரொம்ப பிடிக்கும்.
0: கையெழுத்து போடுவேன். அடுத்த வரி,
1: உன்னுதிரம் போலே நான் தெரியணும்.
0: ஆனா உன்னுதிரம் போலே நான், அது சரியா இல்லையான்னு அதை கேட்போம்.

0: பொன்னுடலில் ஓடுவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு இதை முடிச்சிருப்பீங்க வரியவே. ஆனாலும் சரியா வந்தீங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அந்த பாட்டு வெளியே வந்து புதுசுலாம்.
0: ஓ, அப்பெல்லாம் நீங்க இள வயசுல இருந்திருப்பீங்க.
1: ஆமா ஐயா.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ரொம்ப நன்றி தேவிகன்.
0: நன்றி. சாந்தி பங்கெடுத்தாங்க. சாந்திக்கு இந்த பாடலின் வரிகள்ல ஒரு பகுதி தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு பங்கெடுத்த ரெண்டு பேர்ல இவங்க ரொம்ப சரியா அந்த வரிக்கு வந்து விட்டாங்க. முதல்ல பேசின சுசிலா கொஞ்சம் பாட்டை மட்டும் கண்டுபிடிச்சு வரியை விட்டுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தினம் தினம் திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த போட்டி அங்க வந்துட்டே இருக்கு. நீங்களுமே எங்க கூட சேர்ந்து பங்கெடுக்கலாம். அடுத்தது எஜமான் படத்துல இருந்து அந்த பாட்டை நிச்சயமா நம்ம கேட்போம். ஜானகி அம்மா ரொம்ப உருகி பாடி இருப்பாங்க, எஸ்பிபி கூட மறக்கவே முடியாது. இன்னைக்கு கேட்டாலும் இந்த பாடல் அப்படியே நிறைய நினைவுகளை நமக்குள்ள கொண்டு வரும். இப்போ கேட்கலாம்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
2: பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
3: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டில் இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 to 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
2: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 0109-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கும் 4:54. இன்றைக்கு ரெண்டு பேரும் பங்கெடுத்தாங்க. 5 மணிக்கு மேல உங்களுக்காக வந்து மருத்துவ குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, டாக்டர் ஜமுனா அவர்கள் சிறுநீரகம் பற்றி பேசிட்டு வராங்க. 4வது வாரமா இன்றைக்கு நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா கிட்ட நம்ம பேச போறோம். இந்த சிறுநீரக நோயை கண்டுபிடிக்கிறது எப்படி, எவ்வளவு எளிதா கண்டுபிடிச்சிடலாம், இதற்கான அறிகுறிகள், இது பற்றி எல்லாம் சொல்ல போறாங்க. சார், போற போக்குல அதை அப்படியே கேட்டுட்டு போகணும் நீங்க. ஏன் அப்படின்னா, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ சின்ன சின்ன தூரலை பார்த்தா நமக்கு பிடிக்கும், இந்த பாடல் மாதிரி தானே.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்
1: கூட்டரசு சரவா இடையிலான ஒத்துழைப்பு புத்தாக்கத்தை உந்தச் செய்கிறது. ரோன் 95 டீசல் எரிபொருளுக்கான மானியம் 3.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும், அரசாங்கம் கணிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். கூட்டரசு அரசாங்கத்துக்கும் சரவா அரசாங்கத்துக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு அம்மாநில நிலைமையை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. குறிப்பாக வளர்ச்சி, புத்தாக்கம், அனைத்தையும் உட்படுத்திய மேம்பாடு ஆகியவற்றில் மாநிலத்தின் அடைவு நிலையை நிலைநிறுத்த அந்த ஒத்துழைப்பு வழிவகுப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களின் மாண்பை உயர்த்துவது, பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மற்றும் நீடித்த வளப்பத்தை உறுதி செய்வது ஆகிய கூறுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு முயற்சியும் முன்னெடுக்கப்படுகிறது என்றார் அவர். இன்று அனுசரிக்கப்படும் சரவா நாளை முன்னிட்டு அவர் பேஸ்புக்கில் வாழ்த்து தெரிவித்தார். கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சுமார் 90 அமெரிக்க டாலராக நீடித்தால் ரோன் 95 பெட்ரோல் மானியம் மாதத்திற்கு சுமார் 2 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை டீசல் மானியம் மாதத்திற்கு சுமார் 1.5 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகும் என அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை அதிகரித்த நிலையிலும் நாட்டின் நிதி நிலைமை இதுவரை வலுவாகவே உள்ளது என்றும், அடுத்த கட்டத்துக்கான கணிப்பில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் நிதித்துணை அமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பெட்ரோல் எரிபொருள் வாயிலாக நாட்டின் வருவாயை ஈட்டுகிறது. உலக வல்லரசு நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா தனது பங்கை முழுமையாக ஆற்ற வேண்டும் என ஆசியான் வலியுறுத்தியுள்ளது. புவிசார் அரசியல் பதற்றங்களை தணிப்பதிலும், குறிப்பாக மேற்காசியாவில் அமைதியை மீட்டெடுப்பதிலும், உலக பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்வதிலும் அது தனது கடப்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என மலேசியா அதன் நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ளது. பிலிப்பீன்ஸ் மணிலாவில் நடைபெற்ற 59வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினூடே அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் தெரிவிக்கப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் கூறினார். மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் முதலீட்டாளராகவும் விளங்கும் அமெரிக்காவுடனான உறவின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் ஆக்கப்பூர்வ பலன்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றன. குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை நிர்வகிக்கவும், கல்விசார் தவறான பயன்பாட்டு சிக்கல்களை கையாளவும் இந்த வழிகாட்டுதல்கள் உதவி வருவதாக உயர்கல்வி துணை அமைச்சர் அடம் அட்லி அபு அலீம் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு தொடங்கி இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. உயர்கல்வி அமைச்சு வரைந்த கட்டமைப்பின் அடிப்படையில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் சொந்த வழிகாட்டுதல்களை உருவாக்கி வருவதுடன் அதன் மூலம் பயனடைந்துள்ளனர். தொழிற்சாலை உட்பட தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக மின்சாரம், மின்னணுவியல், இஎன்இ துறையில் உள்ளவர்கள் இவ்வாண்டு நாட்டின் வலுவான வர்த்தக செயல்பாட்டை பயன்படுத்திக் கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதன் மூலம் நீண்டகால போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்காக லாபம் தொடர்பிலான ஆராய்ச்சி மேம்பாடு, தானியக்கம் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மீண்டும் முதலீடு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி தங்கள் செயல்பாடுகளை மேம்படுத்தும் அடுத்த கட்ட தொழில்துறை வளர்ச்சி சுழற்சிக்கு தயாராக வேண்டும் என முதலீடு வர்த்தக தொழில்துறை துணை அமைச்சர் சிம்ஜி சின் வலியுறுத்தினார். 16வது நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து 200 அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். அரசு மலேசிய காவல்துறை பிடிஆர்எம்மின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதித்துறை அதன் ஊழியர்களை பணிக்கு அமர்த்தியதாக அதன் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் பணியாளர்களும் களத்தில் தங்களது கடமைகளை திறம்பட செய்ய முழுமையான தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய தேவையான பயிற்சி திறன் மேம்பாட்டு திட்டங்களிலும் முன்கூட்டியே அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி கூறினார். நாடு முழுவதும் உள்ள 41 உயர்கல்விக் கழகங்களை பிரதிநிதித்து 48 மாணவர்கள் தன்னார்வ முறையில் யயசான் சுகரேலவன் சிஸ்வா YSS மாணவர் தன்னார்வ பணியின் கீழ் 2026 வியட்நாம் பசுமை கோடைக்கால இயக்கத்தில் பங்கேற்க உள்ளனர். பன்னாட்டு அளவில் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தன்னார்வ கடப்பாட்டை வலுப்படுத்துவதில் YSS மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை தொடர் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக ஒற்றுமை அமைச்சர் தெரிவித்துள்ளது. 1994 தொடங்கப்பட்ட இத்திட்டம் ஆண்டுக்கு 100,000 மேற்பட்ட இளைஞர்களையும் பல்கலைக்கழக தன்னார்வலர்களையும் ஒன்றிணைக்கிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
1: வங்காளதேசத்தில் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனா சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் ஆபத்து இருப்பினும் தாயகம் திரும்பி நீதிமன்றத்தை எதிர்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். மேலும் 2024 ஆண்டில் மாணவர் தலைமையிலான போராட்டங்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அரசியல் நோக்கம் கொண்டது என்ற கூற்றை அவர் நிராகரித்துள்ளார். 78 வயது ஹசீனா 2024 ஆகஸ்டில் நிகழ்ந்த மாணவர் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தமது 15 ஆண்டுகால ஆட்சியை கைவிட்டு அண்டை நாடு இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார். அதன் பிறகு அவர் பொதுவில் வெளிவரவில்லை. ஜப்பானில் உள்ள நகரங்கள் கடும் வெப்பத்தை எதிர்கொண்டுள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. அங்கு வெப்பம் 40 பாகை செல்சியஸ் வரை பதிவானதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு வெப்பவாதம் குறித்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அந்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள 3 நகரங்களில் செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை உச்சவரம்பை தாண்டியது. இவ்வேளை பொதுமக்கள், குறிப்பாக முதியவர்கள் உடல் வெப்பத்தை கையாளும் நோக்கில் முன்னெச்சரிக்கை முனைப்புகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அல்ஜீரியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 60 உயிரிழந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடும் வெப்ப அலை தாக்கத்தை எதிர்கொண்டுள்ள அந்த வட ஆப்பிரிக்க நாட்டில் இன்னும் பல இடங்களில் தீ கொழுந்துவிட்டு எரிவதாக அது கூறியது. இவ்வேளை உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் காட்டுத்தீயால் விளைந்த சேதங்களை கணக்கிடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். வடக்கு அல்ஜீரியாவின் பெரும் பகுதி கடும் வெப்ப அலையின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளதால் 100,000+ இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. கனடா அமெரிக்காவுடன் வணிக கலந்தாய்வை தீவிரப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேச்சு நடத்தப்பட்டு அதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக அந்நாட்டு பிரதமர் மார்க் கானி தெரிவித்தார். இதனிடையே வரும் வாரங்களில் இரு நாடுகளுக்கு மத்தியில் வணிக கலந்தாய்வுகள் தீவிரப்படுத்தப்படும் என அவர் கூறினார். முன்னதாக அமெரிக்க வணிகத்திற்கு எதிராக கனடா பாகுபாடு காட்டுவதாக கூறி குறிப்பிட்ட சில கனடிய பொருள்கள் மீது கூடுதலாக 50 விழுக்காடு சுங்க வரியை விதிப்பதற்கான ஆணையில் டிரம்ப் கையெழுத்திட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு 2026 சுக்மா. ஈராண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் அப்போட்டிக்காக ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கு 1.75 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு மன்றம் NSCக்கு சொந்தமான விளையாட்டு அரங்குகளை ஏற்பாடு செய்தல், நிதியுதவி, தொழில்நுட்ப வசதிக்கு அந்நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் மோர்டி பிமோல் தெரிவித்துள்ளார். மேலும் அப்போட்டியில் தொழில்நுட்ப பணியாளர் தேவைகளை ஈடுகட்ட 1 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவியை அமைச்சு வழங்குவதாக துணை அமைச்சர் கூறினார். கூட்டரசு சரவா இடையிலான ஒத்துழைப்பு புத்தாக்கத்தை உந்தச் செய்கிறது. ரோன் 95 டீசல் எரிபொருளுக்கான மானியம் 3.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் அரசாங்கம் கணிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ராதாவை இவ்வளவு அழகா யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. மணி 5:15 தீராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்க. ராதா உங்களுக்காகவும் அந்த பாடல் வந்தது தீராயிசையில. அடுத்தது மனு சித்ரா குரல்ல அது யார் அது யார் அது அங்கே அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. அங்கிருந்து கேட்கும் உங்களை நினைத்து இந்த பாடலை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். தொடர்ந்து வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆரோக்கிய குறிப்புண்டு காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீராய் செயல் ஆரோக்கிய விவரங்களுடன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா ராதாகிருஷ்ணா.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் தெய்வீகன், எப்படி இருக்கீங்க?
2: இன்னைக்கு நம்ம சிறுநீரக நோயை எப்படி கண்டறிவது பத்தி பேச போறோம். இந்த சிறுநீரக நோயை ஆரம்பத்திலேயே மிகவும் எளிய பரிசோதனை மூலம் கண்டறிய முடியும். மூன்று எளிய பரிசோதனை மட்டும் போதுமானவை. முதல் பரிசோதனை வந்து கிரியாட்டினின். இது வந்து ரத்தம் மூலம் நம்ம வந்து அறிய முடியும். கிரியாட்டினின் என்பது வந்து தினமும் வேலை செய்யும் போது இயற்கையாக உருவாகும் ஒரு கழிவு பொருள். இந்த கழிவு பொருளை வந்து ரத்தத்திலிருந்து வடிகட்டி சிறுநீரகம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. இப்ப சிறுநீரகம் வந்து நன்றாக செயல்படாவிட்டால் இந்த ரத்தத்தில் உள்ள கிரியாட்டின் லெவல் வந்து அதிகரிக்கும். ரத்தத்துல வந்து கிரியாட்டின் லெவலை வச்சு சிறுநீரகம் சரியாக வேலை செய்கிறதா இல்லையான்னு நம்மளால அறிய முடியும். உங்களுடைய வயது, உங்களுடைய பாலினம், இதன் மூலமா ஒரு சில கணக்கீட்டு முறையில் செய்வோம். இதுல வந்து EGFR என்ற ஒரு மதிப்பீடை வந்து அளவும் பண்ண முடியும். சிறுநீரகங்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவு ரத்தத்தை வடிகட்டுகின்றன என்ற ஒரு மதிப்பீடு, 90 மேல இருக்கிறது இல்ல 15 கீழே இருக்குது அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. இது மூலமா எந்த ஸ்டேஜ்ல வந்து பழுதடைஞ்சிருக்குன்னு நம்மளால அறிய முடியும். ஒரு சிம்பிள் கிரியாட்டினின் மூலமா நம்ம வந்து இந்த அளவை வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்த பரிசோதனை என்னவென்றால் சிறுநீர் பரிசோதனை. ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் உடலுக்கு தேவையான புரதத்தை, புரோட்டீன், இத வந்து சிறுநீரில் வெளியேற விடாது. சோ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது இந்த அல்புமின் அல்லது புரதம் சிறுநீரில் கசிய தொடங்கும். அதனால ஒரு சிறிய பரிசோதனை மூலமாக சிறுநீரக நோயை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும். அடுத்தது வந்து ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் முதல் அறிகுறியாக இருக்க வாய்ப்பு உண்டு. ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் போய் கிரியாட்டினின் லெவலையும் அவங்களோட சிறுநீரையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். டாக்டர், யாரெல்லாம் போய் இந்த மாதிரி பரிசோதனை செஞ்சுக்கணும்னு கேப்பீங்க? சர்க்கரை நோய் உள்ளவங்க, இதய நோய் உள்ளவங்க, உயர் ரத்தம் அழுத்தம் உள்ளவங்க, உடல் பருமன் ஒபாசிட்டி உள்ளவங்க, 40 மேற்பட்டவங்க, குடும்பத்தில் சிறுநீரக நோய் இருந்த வரலாறு உள்ளவங்க, அடிக்கடி சிறுநீர்ல வந்து கல்லு இருக்குன்னு சொல்றவங்க, சிறுநீர்ல வந்து கிருமி தொற்று உள்ளவங்க, நீண்ட காலமாக வலி மாத்திரையோ இல்ல பாரம்பரிய மூலிகை மருத்துவமோ மேற்கொள்றவங்க டெஸ்ட செஞ்சுக்கணும். இன்னைக்குள்ள ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னாக்கா, சிறுநீரக நோய் ஆரம்பத்துல எந்த அறிகுறியும் காட்டாது, அறிகுறிகள் வரும் வரை காத்திருக்க வேண்டாம். ஒரு எளிய பரிசோதனை மூலம் சிறுநீரகத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
0: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
4: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கார். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 01-2-90-90-544
2: வணக்கம் நேர்களே. நேர்களே, எங்களுக்கு வந்து ஏராளமான கால் வந்து கொண்டு இருக்கின்றது. உங்களோட காலுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நேர்களே. ஏன்னா நிறைய வந்து மாணவர் எங்கிட்ட வந்து படிச்சு சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறனால நிறைய பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வந்து எங்களை இப்போ வந்து கால் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஈவன் எங்களோட பிஜே ஓல்ட் டவுன் டியூஷன் சென்டரில் வந்து மாணவர் வந்து ரொம்ப தொலைவுலாம் வராங்க, அதாவது மலாக்கா, நெக்ரி செம்பிலான், போடிக்சன், சுங்காய் போலோ, காஜாங், பந்திங், ரவாங், இங்கிருந்துலாம் கோலசிலேங்கோ ரொம்ப தூரத்துலேருந்து தான் வராங்க வந்து படிக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு. நிறையா வந்து மாற்றத்தை வந்து மாணவர் வந்து பார்க்குறாங்க எங்களோட ஜாயின் பண்ணிட்டோன்னு எங்களோட ப்ரோக்ராமில். அதே சமயத்தில் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸும் வழங்குறோம். மற்ற மாநிலத்தில் இருந்தீங்கன்னா, அதாவது கெடா, பேரா, புலாவ் பினாங், இந்த மாதிரி ஜோஹோ, சபா, சரவா, கவலைப்படாதீங்க. எங்களோட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். எங்களோட ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நாங்கள் உங்களுக்கு வந்து நேரடியாக, அதாவது 2 வழி தொடர்பு இருக்கிற மாதிரி நீங்களும் ஆசிரியர்கள் கேள்வி கேட்கலாம், ஆசிரியர்களும் மாணவர் வந்து கேள்வி கேட்பாங்க. 2-way communication இந்த மாதிரி நாங்கள் வந்து வகுப்பு நாங்கள் நடத்துகிறோம். அப்புறம் மாதம் மாதம் நாங்கள் பரிச்சயம் வழங்குறோம், மார்க் பண்ணுவாங்க, பாசம் லாயு கரங்கன் இங்கிலீஷ் எஸ்ஐ கட்டுரை, அப்புறம் நாங்கள் நோட்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். ஆசிரியர்கள் வந்து மாணவர் வந்து தன்முனைப்பும் வந்து கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நேர்களே, நாங்கள் வந்து ஃபிசிக்கல் கிளாஸும் நடத்துகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். அதாவது எங்களோட டியூஷன் சென்டர் வந்து புஞ்சா ஜாலி ஸ்ரீகம்பாங்கில் இருக்கின்றது, 2வது வந்து பிஜே ஓல்ட் டவுனில் இருக்கின்றது, 3வது வந்து காஜாங் டவுன்லேயே இருக்கின்றது. அப்போ யார் யார் இந்த வட்டாரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களோட நேரடியாக டியூஷன் கிளாஸுக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணலாம். நேர்களே, எங்களுக்கு வந்து நிறையா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க பெற்றோர்கள். முக்கியமாக அவங்க பிள்ளைங்க வந்து சிறந்த தேர்ச்சி பெறறனால அந்த மாற்றத்தை அவங்க பார்க்குறனால எங்ககிட்ட வந்து பிள்ளைங்க வந்து அனுப்பி விடுறாங்க. எங்கள் ஃபீஸும் ரொம்ப ரீசனபிள் பெற்றவர்களே, நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதே சமயத்தில் நாங்கள் வந்து மாணவர்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா அப்பாவை இருக்கிறீங்களோ அதே நாங்களும் அந்த ஸ்தானத்தை எடுத்து நாங்கள் பிள்ளைங்களை வழி நடத்துகிறோம். முழுமையான அன்பு பாசம் நம்ம வந்து கொடுக்குறோம். எங்ககிட்ட வந்து ஒரு அற்புதமான ஆசிரியர் குழு இருக்கிறாங்க, இந்தியன் ஆசிரியர்கள் தான், நீண்ட நாள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், பிள்ளைங்களை வழி நடத்துறதுக்கு எல்லாமே தயாராக இருக்கின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்கள ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க நிச்சயமாக நீங்க பாப்பீங்க.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 01-2-90-90-544 01-2-90-90-544
3: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல், இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். அடி
4: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
3: அதான்
4: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

எவ்வளவு தனித்துவம் வாய்ந்த ஒரு குரல் அதுக்குள்ள ஒளிந்திருந்தது. இன்னைக்கு அந்த குரல் மட்டும்தான் நம்ம கூட இருக்கு. நம்ம இங்க இருந்தாலும் ஏதோ ஒரு பகுதியில அந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, சுவாசித்துக் கொண்டிருக்கின்றது, நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது கடந்த வாரம் வரைக்கும். கடந்த வாரம் வந்த செய்தி ஒரு பெரிய பிரிவை மனதளவில் ஏற்படுத்தி இசை வழி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜானகி என்ற அந்த மிகப்பெரிய பாடகி அவங்களை நம்ம வீட்டுக்குள்ள இருந்த ஒருத்தருடைய இழப்பு மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா எப்போதுமே ஒரு குரல் நம்மிடம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவங்க இங்கேயும் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க போன வாரம் ஒரு பகுதி ஒளியேற்றி இருந்தோம், அதுல சொல்லியிருந்தாங்க கமல் கூட பாடுனது அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இஞ்சி இடுப்பழகா இருக்கட்டும் இல்ல மற்ற பாடல்கள், அதுவும் இந்த பாட்டுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த பாடலை கேட்டோன்னே அவங்க ஞாபகம் வந்தது. மணி 5:40 உலக கிண்ண காட்பந்து போட்டிக்கு தொடர்ந்து நீங்க வந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக, ஆர்டிஎம் சுக்கான் அலைவரிசை வாயிலாக நமக்கு பார்த்து ரசித்த எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்னு ஆர்டிஎம் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய பேர் ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்திருந்தீங்க. இது போல எல்லா காலகட்டத்திலும் உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை வானொலியா இருக்கட்டும், தொலைக்காட்சியா இருக்கட்டும், இல்ல விளையாட்டா இருக்கட்டும், இது எல்லா வழியும் உங்களுக்காக ஆர்டிஎம் அலைவரிசைகளில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது காமன்வெல்த் போட்டிக்காக நம்ம வந்து காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்டிஎம் ஓடு இணைந்திருங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த குப்பை போட்டதை பத்தி நிறைய பேர் பதிவெல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்மிடமிருந்து இந்த மாற்றம் வரட்டும், அடுத்த முறை இது நடக்கும் போது நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வேட்கை, ஒரு ஆயத்தத்தோட நம்ம போகணும் அப்படின்றது இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். அடுத்தது ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, ஹரிஹரன் பவதாரணி பாடின பாட்டிலே. இந்த பாட்டுக்கு ஒரு தனியிடம் எப்போதும் இருக்கும், வாங்க கேட்கலாம்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: பவி, எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மைல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
5: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
4: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
5: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

தோழி நமக்கு கூப்பிட்டாங்க, தொடர்பு கிடைத்ததா, தேவகியுடைய எண்கள் கிடைத்ததா, இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் இன்றைக்கு கிடைக்குமா, இல்ல இன்னும் நம்ம காத்திருக்கணுமா? இல்ல ராஜேந்திரன் சில வாரங்களுக்கு முன்னர் பேசினார், அவருடைய குடும்பத்தில் இருந்து ஏதாவது தொடர்பு நமக்கு வந்ததா இல்லையா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்குமா இல்லையா, இதை தெரிந்து கொள்ள இன்றைய உறவுகள் தொடர்கதையை 6 மணிக்கு மேல நீங்க கேட்க மறக்காதீங்க. இப்போ மனு சித்ரா இந்த பாடலோடு வராங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நட்பு ஒருமித்த கருத்துக்களை உட்படுத்தி சில கவிதை தொகுப்புகளை தம் முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளார். நட்பின் மதிப்பை வலியுறுத்தும் அக்கவிதை தொகுப்புடன் அவர் துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் அமிடி உட்பட போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் ஆகியோர் கலந்து கொண்ட அமைச்சரவை கூட்டத்தின் புகைப்படத்துடன் அந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டுள்ளார். ஜோஹர் ஆட்சிக்குழு மன்றத்தின் 10 துணை தலைவர்களின் நியமனத்தை மாநில மந்திரி பசார் டத்தோன் ஹாஃபிஸ் காசி இன்று அறிவித்தார். மாநில நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் சேவை வழங்குதலை மேம்படுத்தவும் அவர்கள் பாடாற்றுவார்கள் என்றார் அவர். 2030 ஜோஹர் மேம்பாட்டு திட்ட வரைவு உள்ளிட்ட ஜோஹர் பொருளாதார உருமாற்ற திட்ட செயல் திட்டங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நியமனம் அமைந்துள்ளது. பகடி வதைக்கு எதிராக ஹந்தி பூலி மூல பெடூலி இயக்கத்தில் நாடு முழுவதுமுள்ள 5 மில்லியன் இளையோர் பங்கேற்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பகடி வதையை கட்டுப்படுத்துவதில் அதிக முயற்சிகளை முன்னெடுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இளைய தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதன்மை தேர்வுகளில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது தவணை பதவிக்காலத்தில் இந்த போராட்டம் மிகப்பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி மக்கள் இயக்கம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஈரான் அதன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து 4 ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததாகவும் மேலும் 2 ஏவுகணைகள் திறந்த வெளியில் விழுந்ததாகவும் ஜோர்டான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை குறித்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அது வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டது. விளையாட்டு. சீனா பொது பூப்பந்து போட்டி. நாட்டின் மகளிர் இரட்டையர் பொலிதான் எம்தினா ஜப்பானின் கொக்கோனா இஷிகாவா ரிரினா ஹிராதமோ இணையை வீழ்த்தி 16வது சுற்றுக்கு முன்னேறினர். 21-16, 21-12 என்ற நேர் செட் கணக்கில் அவர்கள் வெற்றியை வசப்படுத்திக் கொண்டனர். அடுத்து ஆடவர் இரட்டையர் பிரிவில் நோர் இசுடின் ரும்சானி கோ ஜி ஃபே இணை தைவானின் சென் ஜி ரே லீ யு சே இணையை எதிர்கொள்ள கொள்கின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசையில் வருவது உறவுகள் தொடர்கதை. ஒவ்வொரு வாரமும் 6 மணிக்கு மேல சோகம், மன நிறைவு, மகிழ்ச்சி, இப்படி பல உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உறவுகள் தொடர்கதை. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழல் இருக்கும், ஏதாவது ஒரு கதை இருக்கும். அந்த கதையில நம்ம எப்படின்னா ஒரு பங்கெடுக்கும் ஒரு நபரா மட்டும் அல்லாது, வாழ்க்கை ஓட்டத்துக்குள்ள அதை அனுபவிக்கின்ற நபராக இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல எதிர்கொள்வது. அப்படிப்பட்ட தருணத்தை உங்ககிட்ட யதார்த்தமாக கொண்டு வந்து கவலைப்படாதீங்க, கோபப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா போங்க அப்படின்னு சொல்லி உங்களை வழி அனுப்பி வைப்பதுதான் இந்த உறவுகள் தொடர் கதை. இந்த வாரம் என்ன கதைக்கு அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட உள்ளதா, இல்ல பிரச்சனைக்கு தீர்வு வர போகின்றதா அப்படின்ற கேள்விக்குறியோடு பாடல்களுக்கு நுழைவோம், பிறகு பேசுவோம். காத்திருங்கள்.

0: சேது படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் இது. உறவுகள் தொடர்கதை ஒவ்வொரு புதன்கிழமையும் இடம்பெற்று வருகிறது. ஜூலை 1st 22 நாட்களுக்கு முன்னர் ராஜேந்திரன் என்பவர் நம்ம கூட பேசியிருந்தார். அவருடைய கதையை நம்ம மீண்டும் கேட்க போறோம். சில நேரங்கள்ல இருமுறை வரும்போது அது போய் இன்னும் சீக்கிரமாய் சேர்ந்து அந்த குடும்ப உறுப்பினர்களும் தேடக்கூடியவர்களும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் நடக்கின்றது. அந்த அடிப்படையில ராஜேந்திரன் கதையை முதல்ல கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம்.
1: என் பேர் ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க, நீங்க யார தேடிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து எங்க அம்மா எங்க அப்பா என் ஃபேமிலி தேடிட்டு இருக்கேன்.
0: ஏன்னா அவங்களை நீங்க சந்திக்கலையா? தொடர்பு எப்படி இல்லாம போனுச்சு?
1: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு எனக்கும் எங்க அப்பாவுக்கு மூணாம் வருத்தம் வந்து நான் அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன். அதோட தசை மாதிரி வாய்ப்பு மாதிரி வேற மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். இப்ப வந்து நான் வெளியே வந்து இப்ப நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பேராக்குல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு திருப்பி எங்க அம்மாவோட கொண்டைக்கு வேணும், நம்பர் வேணும். நான் இங்கேருந்து அவங்க போய் இப்ப அவங்க பார்க்க முடியாது. அதுக்காகதான் உங்க கொண்டே பண்ணேன்.
0: இப்போ 10 வருஷமா நீங்க அவங்களை எப்பயுமே தேடி போகலையா?
1: போகல.
0: ஏனே?
1: நான் தெரியல.
0: உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு இந்த 10 வருஷத்துல?
1: அதுக்கப்புறம் நான் கேளுக்கு போய் அங்க இருந்து அப்படியே பாதிக்கு அடிமையாகி அதோட அந்த 10 வருஷம் பாதிலேயே இருந்துட்டேன்.
0: உங்க சொந்த ஊர் எங்கண்ணே?
1: தண்டனை
0: ஜெயில் அப்படின்னு இருக்கீங்களா இல்ல உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்ப நான் ஜெயில இருந்து வெளியாகி எனக்கு இந்த வேலை கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இப்ப இங்க இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. திருப்பி எங்க அம்மா அப்பா கூட நான் சேரணும்னு ஆசைப்படுறேன்.
0: வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, என்ன செய்ய சொல்லி இருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பேரோல் கொடுத்து எஸ்டேட்ல வேலை கொடுத்திருக்கீங்க. எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு எங்கேயும் நான் வெளியே போக முடியாது. ஒரு தண்ணி அடிக்க முடியாது, போதை அடிக்க முடியாது, போதை பொருள் எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஒரு தப்பான காரியமும் செய்ய முடியாது. அதனால நானும் ஒரு 3 மாசமா இது இப்படியே இருக்கேன்.
0: சரி, எவ்வளவு காலம் நீங்க இங்க இருக்கணும்? குறிப்பிட்ட காலம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா?
1: இல்ல குடுத்திருக்காங்க. மொத்தம் 8 மாசம். 3 மாசம் கிட்டவங்க ஒரு 5 மாசம் இருக்குண்ணே.
0: இதுக்கு முன்னுக்கு நீங்க எங்க இருந்தீங்கண்ணே? காலத்தை குறைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு?
1: அந்த மாதிரி தான் கொடுத்து எனக்கு வெளியே வேலை கொடுத்திருக்காங்க.
0: புரியுது. சரிண்ணே, உங்களுடைய அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்க அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
1: எங்க அம்மா பேரு வசந்தி குப்புசாமி. எங்க அப்பா பேரு சந்திர நல்லாச்சி சுப்பராயன். அக்கா வந்து அக்கா பேரு நிர்மலா. தங்கச்சி பேரு உமா. அப்புறம் இன்னொரு தங்கச்சி சரசு. அடுத்தது தம்பி. தம்பி பேரு விஷ்ணு.
0: இந்த 10 வருஷமா எங்க இருக்கீங்கன்னு தெரியாததுனால அவங்களாலயும் உங்களை கண்டுபிடிக்க முடியல.
1: முடியலண்ணா உங்களுக்கும் எனக்கு. நான் எங்க இருக்கேன்? நானும் அவங்கள்ட்ட நான் காட்டிக்கல நான் எங்க இருக்கேன். ஏன்னா நான் அவங்க கூட இருந்தப்ப நான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். தனியா வந்த பிறகு எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்? இதோட நம்ம வாழ்க்கை பிடிதான் அப்படின்னு இருந்துட்டேன், பாதிலே இருந்துட்டேன். இப்ப எனக்கு இந்த பிஞ்சார வாய்ப்பு கொடுத்ததுனால ஒரு மனுஷனா திரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
0: சரிண்ணா, நீங்க இவ்வளவு துல்லியமா சொல்லிட்டீங்க அவங்க எங்க இருக்காங்க அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இந்த நேரம் உங்க குடும்பத்துல யாராவது கேட்டுட்டு இருந்தா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கண்ணே?
1: நான் எங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்ப இங்க அங்க வர வாய்ப்பு முடியாது. எனக்கு கால் பண்ணா போதும்ண்ணே, அவங்க குரல் கேட்டா போதும். அம்மா அப்பா, நான் அப்பு பேசுறேன். நான் செஞ்ச தப்பு எல்லாம் மன்னிச்சிருங்க. நான் இந்த தண்டனை முடிஞ்சு திரும்பி உங்ககிட்டயே நான் வந்துடுறேன். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு கால் பண்ணா போதும்பா. இந்த 11 மாசம் முடிஞ்சனா வந்துடுவேன்.
0: உங்களோட கூட பிறந்தவங்களா இருக்காங்கல்ல, நிச்சயமா நீங்க வீட்டை விட்டு வெளியேறும் போது அந்த சூழல் சரியா இல்லல்ல. நீங்களே சொன்னீங்க நீங்க அவ்வளவு சேட்டெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு.
1: என்னோட அக்கா தங்கச்சி நம்பிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா இதுக்கு வந்துட்டு ஒரு 3 மாசம் தெரிஞ்சு உங்ககிட்ட நான் வந்துடுவேன்.
0: இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியில நான் ஒண்ணு கேக்கணும் அப்படின்னு. இதுல வந்து உறவுகள் தொடர்கதை அப்படின்னா என்ன தப்பு என்ன பிரச்சனையும் ஒருத்தவங்க மன்னிப்புன்னு கேக்கும் போது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது அவங்கள சேர்த்துக்கணும் அப்படின்றத வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, உங்களுடைய அந்த சிறை வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை உங்களுக்கு எதுன்னு சொல்லி கொடுத்துச்சு?
1: நம்ம தமிழ் மக்கள் வந்து முக்காவாசி தமிழருங்க தான் கூட, அதனால இந்த தப்பு பண்ணாம இந்த வேலை எல்லாம் கிடைச்சி வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிருந்தா இந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிறை வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கை, ரொம்ப உணர்ந்தேன். ஏன்னா அந்த ஜெயில நான் பட்ட கஷ்டம், ஒரு சின்ன அறையில படுக்கிறதுக்கு கஷ்டம், உட்காருக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களே?
1: இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வேணும்னு இப்படி நான் திருப்பி அம்மா அப்பாட சேரணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வந்து என்ன மாரி போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, பழக்கத்துல வந்து எவ்வளவோ விஷயம் இருக்கு, எவ்வளவு அழகான விஷயம்லாம் இருக்கு. நம்ம அடிமையா இருந்து போதை ஜெயிலு வாழ்க்கை இருந்துமா, அது வாழ்க்கை இல்லை. இப்பதான் நான் தூங்கிக்கிட்டேன். அடுத்தது அவங்கள உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்டு குடும்பத்துக்கு வந்தாங்க, குடும்பத்துல அவங்க தயவு செஞ்சு ஏத்துக்கீங்க, திருப்பி அவங்க மேல அந்த பழிய போட்டு நீங்க அப்படி தாண்டா போவா, திருப்பி அந்த வழிக்கு தாண்டா போவா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள அந்த திருப்பி அந்த வழிக்கு அனுப்பிடாதீங்க.
0: சரிண்ணே, இந்த வார்த்தைகள் உங்க குடும்பத்துடைய மனநிலையும் மாற்றும், நம்ம சமுதாயத்துல உங்க மேலெல்லாம் இருக்கிற பார்வையையும் மாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உங்க குடும்பத்திட்ட இருந்து அழைப்போ தொடர்பு வரும்போது நாங்க கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்ள காத்துட்டு இருக்கோம், சரிங்களா? நீங்க இதெல்லாம் உணர்ந்து பேசுறீங்க இல்லையா, அதுல நீங்க எவ்வளவு மாற்றத்தை வாழ்க்கையில எதிர்பார்க்க காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. எல்லாம் சரியா வரும், மனசை தளர விட்டுறாதீங்க. நீங்க உங்க வேலையை நல்லபடியா செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, தோட்டப்புற வாழ்க்கை சரியா செய்யுங்கண்ணே, எல்லாம் சரியாகும். சரியா,
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றிண்ணே, நன்றிண்ணே.

0: உறவுகள் தொடர் கதையில் ராஜேந்திரன் அவர்கிட்ட நம்ம பேசணும். ராஜேந்திரன் ஜூலை முதலாம் தேதி நம்ம கூட பேசியிருந்தார். பேசிய அந்த தருணங்களை தான் சற்று முன்னர் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ராஜேந்திரனுடைய அந்த தொடர்பை அடுத்து சில வாரங்களாகவே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, சில பேர் நம்ம கிட்ட கூப்பிட்டாங்க, விவரங்களை விசாரிச்சாங்க, ஆனா அவர் பரோல்ல இருக்கிறதுனால இன்னொன்னு அவருடைய விவரங்களை உரிமையாளர் உரியவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். அப்படிப்பட்ட தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது கடந்த 20 நாட்களாகவே. அதை அடுத்து இன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பகுதியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வாங்க கேக்கலாம். ஹலோ சரஸ், தேவிகன் பேசுறேன். எதிர்பார்த்த ஒரு குரல் அழைப்பு, உங்க குடும்பத்தில இருந்து யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? ராஜேந்திரன் உங்களுக்கு அண்ணனா தம்பியா?
1: அண்ணன்.
0: அவர் பேசுனது கேட்டீங்களா?
1: கேட்டேன், அப்பா போன் பண்ணி சொன்னாங்க, அப்பதான் கேட்டேன்.
0: அப்படியா, யதார்த்தமாவா இல்ல யாராவது சொல்லிதான் கேட்டீங்களா?
1: தெரியல, திடீர்னு அப்பா போன் அடிச்சு சொன்னாரு, உங்க அண்ணன் ரேடியோல கேட்டுட்டு இருக்கா, சீக்கிரம் அந்த டைம் எதுவுமே இல்ல. அப்புறம் நான் கேக்குறதுக்கிட்டே ரேடியோல நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் டிக்டாக் போனேன், உங்களோட பின்னலசம் எப்பயுமே பேசினாரு, ரெக்கார்டிங் இருக்கும்ல, அதுல இருந்து தான் நான் பார்த்தேன். அதுல பேசுனது அப்புறம் தான் தெரிஞ்சு எங்க அண்ணன் தான் பேசிருக்கேன்னு.
0: அப்படியா, நீங்க அண்ணன் தேடிட்டு இருந்தீங்களா?
1: தேடிட்டு தான் இருந்தேன், எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா அக்கா இறந்து 3 ஆகுது, அது கூட தெரியாது அவங்களுக்கு. அதுல இருந்து அம்மா கொஞ்சம் கவலையா இருந்தாங்க.
0: சரி சரி, நீங்க காத்துருங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது, நீங்க கொஞ்சம் காத்துருங்க. ஹலோ
2: ஹலோ, சொல்லுங்க.
0: ராஜேந்திரன்
2: சொல்லுங்க.
0: எப்படி இருக்கீங்க ராஜேந்திரன்?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் எப்படி இருக்கு?
2: ஓகே, உடம்பு நல்லதான் இருக்கு.
0: சரி, அன்னைக்கு நீங்க பேசுனீங்களே, யாராவது ஏதாவது உங்ககிட்ட கூப்பிட்டாங்களா, இல்ல தோட்டத்துல இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பேசினாங்களா?
2: யாரும் பேசலையா? அவங்க அந்த மண்டோர் தான் வந்து பேசினாங்க, அவங்க வேலை பண்ணி மண்டோர்.
0: சரி,
2: 2-3 பேர் வேலை செய்யறவங்க கேட்டாங்க, வேற ஒண்ணும் கேக்கல.
0: உடம்புல நல்லா இருக்கா? கால் நல்லா ஆயிருச்சா உங்களுக்கு?
2: ஒரு மாதிரியா இருக்கு.
0: புண்ணெல்லாம் ஆறிருச்சா?
2: ஆறிடுச்சு.
0: வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா?
2: இப்ப வேலை செய்யற இடத்துலதான் இருக்கு, அப்பதான் வீட்டுக்கு போறேன்.
0: எத்தனை மணிக்கு முடியும் ராஜேந்திரன்? ராஜேந்திரன் பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
2: ஹலோ,
0: நீங்க ராஜேந்திரன் பேசுங்க.
2: ஹலோ
1: ஹலோ,
2: எப்படி இருக்க சர்ச்?
1: நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க?
2: நல்லா இருக்க.
1: எங்க போன நீ?
2: நான் பேராகுல இருக்கேன்.
1: ஏதாவது சொல்லி இருக்கல, எவ்வளவு தேடணும்
2: உன்ன. மணிக்கிறீங்க?
1: நல்லா இருக்கியா?
2: நல்லா இருக்க. அம்மாங்க?
1: அம்மா வீட்டுல இருப்பாங்க.
2: சரி, நம்பர் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம்னு போன் அடி கண்டிப்பா, இல்லன்னா போன் நம்பர். சரி, எனக்கு போன் அடி, இந்த நம்பர் வாங்கிட்டு
1: நம்பர் சொல்லுன்னு அடிக்கிறேன்.
0: சரஸ்
2: ஹலோ,
0: சரஸ்
1: கவலைப்படாத.
0: நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதுதான் முக்கியம்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: இப்ப பேசுறவங்க யாரு ராஜேந்திரன்?
2: என் தங்கச்சின. குரல் கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா.
0: சரி, அம்மா கிட்ட பேசுவோமா?
2: பேசுவேன்.
0: சரஸ்
1: சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட பேச வைக்கலாமா அண்ணனே?
1: ஆனா இப்ப நான் வேலை செய்யற இடத்துல இருக்கேன்.
0: எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிருவீங்க?
1: வீட்டுக்கு
0: போயிருங்க. சரியா, நீங்க போயிருங்க. சரஸ் சீக்கிரமா அண்ணனை பாக்க போறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல அம்மா கிட்ட அண்ணன் பேசணும், அதுதான். சரியா?
2: ஓகே.

0: தொலைபேசி அழைப்புகள் அறிவிப்பறைக்கு ஓயவில்லை. தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ராஜேந்திரன், ஜூலை முதலாம் நாள் வந்த ஓர் அழைப்பு அறிவிப்பறையே கண்ணீர் விட்டது. அவர் குரலை கேட்டபோது சிறைச்சாலையில் தன் வாழ்க்கை 5 ஆண்டுகளாக பரோலில் இப்போது ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் கழித்து எல்லா விவரங்களையும் சரி பார்த்துட்டு பிறகு அவங்களுடைய தங்கை முதல்ல பேசினாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம ராஜேந்திரனை அவர் குடும்பத்தோடு சேர்க்கறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கின்றோம். என்ன கதை வரப்போகின்றது அப்படின்றது வாங்க கேட்கலாம். ராஜேந்திரன்
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நீங்க அப்படியே இருங்க, நான் இப்ப அம்மாக்கு கூப்பிட போறேன், சரியா?
1: ஓகே ஓகே.
2: ஹலோ
0: ஹலோமா.
2: வணக்கங்க.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
0: தெய்வீகன் பேசுறேன் மின்னல் எஃப்எம்ல இருந்து. மகள் சொன்னாங்களா நான் கூப்பிடுவேனே?
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா? அவர் எப்படி இருக்காரு? அப்பா எப்படி இருக்காரு?
2: நல்லா இருக்காரு.
0: சரிம்மா, நீங்க அன்னைக்கு மகன் பேசினார் அது கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க அப்போ மின்னல் கேட்டுட்டு இருந்தீங்களா இல்ல யாராவது கேட்க சொன்னாங்களா?
2: வீட்டுக்காரு வந்து எனக்கு போன் அடிச்சு சொன்னாரு, மகன் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நான் ஓடியாந்து ரேடியோ
0: தொடர்ந்தேன்.
2: போதைக்கு அடிமையான வீட்டுல பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க பாக்கவும் அவனை வீட்டுல சேர்க்கல. நானும் என்ன செய்யறது, இப்படி அவரை என்னால வீட்டுக்குள்ள சேர்க்கவும் முடியல. அளவுக்கு மீறி அந்த அதுக்கே அடிமையாயிட்டாரு. வீட்டுல அந்த காசுக்கு ரொம்ப சண்டை போடுவாரு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட. அதுதான்
0: 5 வருஷம் கிட்ட இருக்கும். அவர் பேசிட்டாரு வீட்டுல இருக்கிறவங்களுடைய தேடுறேன் அப்படின்னு மனசுல இருந்ததை சொல்லிட்டாரு. நீங்க உங்க மகன் கிட்ட என்ன சொல்லணும்?
2: எங்க இருந்தாலும் வந்துடணும் தான் இருக்கு. ஏன்னா நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம். இருக்கிற காலத்துக்காக எங்க கூட இருக்கணும்னு தான் தோணுச்சு.
0: சரிம்மா, நீங்க அப்படி இருங்க, தொடர்பில் இருங்க.
2: இருக்கம்மா,
3: நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க?
3: அப்பா இருங்கம்மா.
2: மன்னிச்சிட்டேன்
3: சரிம்மா, நான் வரேன், கண்டிப்பா வருவேம்மா.
2: உன்னை பார்க்க வருதான்டா, எப்படி ஐயா வருது?
3: வேணாம்மா, ரொம்ப தூரமா அங்கேருந்து பேராக்கு வரணுமா. இன்னொரு 4 மாசம்தான், 11 மாசம்லாம் வந்துருவேன். என் நம்பர் இந்த ரேடியோல கேட்டீங்கன்னா நம்பர் கொடுப்பாங்க, நான் வீடியோ கால் பண்ணி பேசுறேன். சரியா?
2: சரியா
0: சரியா
2: ஐயா. மனசுல அவனை தேடிட்டு இருந்தது கொஞ்சம் நிம்மதி.
0: அவர் உங்களை தேடிட்டேதாம்மா இருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா அவர் எங்க இருந்தாரு? அதெல்லாம் நீங்க
2: இல்லையா? நாங்க எங்க இருக்கிறது தெரியும். ஒரு தடவை எங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பார்த்தாரு. அவங்க அக்காவையும் என்னையும் அப்பயும் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. பார்த்தாரு, அவ்வளவுதான். அதோட இல்ல
0: ராஜேந்திரன்,
3: என் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணிட்டாருண்ணா. அவங்களை விட்டு பிரிஞ்ச பிறகுதான் எனக்கு தெரியுது சொந்தனா என்னது, அம்மானா என்னது, அப்பானா என்னதுன்னு. பாசிக்கு திருப்பி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேண்ணா.
0: அவரு எங்க எல்லாரு முன்னுக்கும் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாரு. அன்னைக்கு பேசும்போது இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவரை சரிபடுத்திடுவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, இத கேட்டுட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்குமே இருக்குமா?
2: எனக்கு அவரு என் கூட வந்தா இருந்தா போதும், எனக்கு இப்பத்துக்கு எனக்கு அதான் வேணும். என்ன எங்க ரெண்டு பேருக்கு அவன் தான் இருக்கிறான், வேணும் எனக்கு.
3: குழப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் வந்துருவேன் ஒரு நாலு மாசம்தான். சரியா
2: சரியா
3: மா, கவலைப்படாதீங்க, நான் வந்துருவேன் ஒரு பதினொரு நாலு மாசம்தான், பதினொரு மாசம்தான் நாங்க இருப்பேன். சரியா, இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன்.
2: எனக்கும் வயசாச்சு ஐயா, அப்பாவுக்கும் வயசாச்சு, எனக்கு யாரும் இல்ல ஐயா, நீ வந்துடு ஐயா.
3: நான் இத்தனை வருஷமா உங்களை நினைக்காத நாள் இல்லம்மா,
2: எனக்கு அதான் வேணும்.
0: சரியாம்மா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, நீங்க பையன் கிட்ட நீங்க பேசிருங்க சரியா, கவலைப்படாதீங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க சரியா, நம்ம போய் ராஜேந்திரன் சீக்கிரம் பாப்போம். சரிம்மா, உங்க உங்களுக்காக நிறைய பேரு லட்சக்கணக்கில் உங்களுக்காக வேண்டிக்கிட்டாங்க.
2: எல்லாரோட படிச்சிருச்சு, உன் குரலை கேட்டுட்டேன் இன்னைக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.

0: பாடல் இடம்பெற தொலைபேசி அழைப்புகள் அழுகை இப்படித்தான். ஒரு பெரிய திருப்தி இன்னைக்கு, அது ஏன் தெரியல. இந்த நிகழ்ச்சிக்குள்ள 20 நாட்களுடைய தேடல் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நிறைவை கொடுத்திருக்கின்றது. ராஜேந்திரன் அவருடைய குடும்பத்தை தேடிக்கொண்டிருந்தார். சரி, அந்த கதை ஒரு பக்கம் இருக்க, நேர் வந்திருக்காங்க, பேசலாம்.
1: இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ரேடியோல ஒரு அம்மா மக தங்கச்சி பேசினாங்க, கேட்டேன். நான் பேசல ரூபல்ல, ஆனா நான் உங்க ப்ரோக்ராம் பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதல் தடவை எனக்கு அந்த சொல்லுவாங்கல்ல துப்பம் தொண்டையை அடிச்சுட்டு, நீங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறீங்க, நிறைய பிரிஞ்சவங்க, இது ஏன் தெரியல, என்னோட மனசை ஒரு மாதிரி கசக்கி எடுத்துருச்சு. நசமாலே நான் அழுந்துட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெய்வீக. நீங்க யூ ஆர் டூயிங் வெரி குட் ஜாப். இது இது உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் சேரும்ன்ட்டு உங்களுக்கே தெரிதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு முதல்ல அண்ணன்னு சொன்னப்ப அவரு பேர் சொல்லி சரசுன்னு கூப்பிட்டோன்னா அந்த அந்த ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே எனக்கு அழுவு வந்துருச்சு. நீங்க உண்மையில நல்ல ஒரு ப்ரோக்ராம் செய்யறீங்க, நிறைய உடைந்து போன இதையும் எங்களை சேர்த்து வைக்கிறீங்க. ரியலி காட் பிளஸ் யூ. எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் போன் பண்ண உங்களுக்கு.
0: நன்றிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி தெய்வீகன்.
0: அடுத்து நம்மோடு பேச சசிகலா காத்துட்டு இருக்காங்க. சசிகலா
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சசிகலா.
2: ஆக்சுவலி நானும் அந்த ராஜேந்திரன் அவங்க ஃபேமிலி பேசணும்னு கேட்டேன்னு எனக்கும் அப்படியே கண்ணிலிருந்து தண்ணி தானா வந்துருச்சு. அது ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு கடத்துல அவரோட நிக்னேம் வந்து அப்புன்னு சொன்னேன். நான் ஒரு கடத்துல அது என்னோட அண்ணனா இருக்க கூடாதான்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட அண்ணன் காணாம போயும் பல வருஷமாச்சு, தேடி இன்னும் கிடைக்கல. சோ அவங்களுக்கு அந்த ஃபீல் அப்படி கிடைச்சோன்னு ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த சந்தோஷம். சோ நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ராஜேந்திரனுக்கு வந்துட்டு இருக்கு அங்கிட்டு வர்ற காலங்கள் நல்ல காலங்களா இருக்கணும், அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, எந்த வித கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாம ரொம்ப நாளுக்கு சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா கூட இருக்கணும்.
0: நிச்சயமா அது நடக்கணும் அப்படின்னு உறவுகள் தொடர்கதை காத்திருக்கின்றது. உடனே கூப்பிட்டு இதை பேசியதற்கு நன்றி சசிகலா. இது மறக்க முடியாத தருணம் இன்றைய நாள். உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலை வணங்குகிறது உறவுகள் தொடர்கதை.

இனியெல்லாம் ராஜேந்திரனுடைய வாழ்க்கையில சுகமான தருணங்களாகத்தான் இருக்கணும். எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் தவறு செய்வது என்பது இயல்பு. நம்ம வழக்கமாக அதை சொல்லுவோம். ஆனால் அது நடக்கும்போது உணர்ச்சி வசப்பற்றுவோம். நம்ம வாழ்க்கையில நம்ம சில நேரத்தில் இருக்கக்கூடிய சூழல் நம்மளை வேறு மாதிரியான ஒரு நிலைக்கு

அந்த ஒரு பகுதியில் இருந்து ஒரு 24 வினாடிகளை எடுத்திருக்கின்றோம். அதை கேட்டு பாருங்களேன். அந்த அழுகுரல் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவன் தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது. நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் மீறி இருப்பது தாய் பாசம், அந்த சக்தி. நிச்சயமாக அந்த அம்மாவுக்காக அந்த மகன் விரைவில் வருவார். தாய் பாசம் அனைத்தையும் மாற்றும் வல்லமை பெற்றது. ராஜேந்திரன், இன்னொரு நாள் இந்த உறவுகள் தொடர் கதையில அழகான கதையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அம்மா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய சக்தி அவர்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நகரசெம்பிலானில் மேற்கொள்ளப்படும் சில ஆறுகளை ஆழப்படுத்தும் திட்டங்கள் மாநில வளங்களை மக்களுக்கே திரும்ப வழங்கும் மாநில அரசாங்கத்தின் கடப்பாட்டை காட்டுகின்றன. மாநிலத்தின் வருமானமும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்துவதையும் நம்பிக்கை கூட்டணி நிர்வாகத்திலான நகரசெம்பிலான் அரசாங்கம் உறுதி செய்து வருவதாக பிரதமரும் அக்கூட்டணி தலைவருமான டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். சரவாக்கின் பல்வகை பண்பாடு, பல இன மக்களின் வளப்பம், ஒருமைப்பாடு ஆகியவை மலேசியா ஒரு குடும்பமாக விளங்க அடித்தளமாக உள்ளன. இன்று அனுசரிக்கப்படும் சரவா நாள் மாநில மக்கள் மலேசியாவை கட்டி எழுப்ப வெளிப்படுத்திய தியாகங்களின் அடையாளமாக விளங்குவதாக துணை பிரதமர் டத்தோசிரி டாக்டர் அஹமத் ஜஹிர் அமிடி கூறினார். கெடா லங்காவியில் ஆசியான் சீனா சுற்றுலா கலந்துரையாடல் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு அதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஆசியான் நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மலேசியாவின் கடப்பாட்டை இந்த நிகழ்ச்சி பறைசாற்றுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேசியா ஆச்சேவை ரிக்டர் கருவியில் 5.5 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. எனினும் அது ஆழி பேரலை எச்சரிக்கையை விடுக்கவில்லை என அந்நாட்டின் வானிலை காலநிலை புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 11:18 அந்நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நில அதிர்வுகளை அப்பகுதி மக்கள் உணர்ந்துள்ளனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ மணிலாவில் தமது ரஷ்ய சகாவான செர்கி லெவ்ரோவை சந்திக்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. அவ்விரு தலைவர்களும் மேற்காசிய ரஷ்ய யுக்ரைன் மோதல்கள் குறித்து விவாதிப்பர். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினூடே அச்சந்திப்பு நடத்தப்படும். விளையாட்டு. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. மலேசிய நேரப்படி வெள்ளிக்கிழமை பின்னிரவில் தி ஹைட்ரோவில் அப்போட்டியின் தொடக்க விழா நடைபெறும். 2வது முறையாக இப்போட்டியை ஏற்று நடத்தும் ஸ்காட்லாந்தில் உள்ள பைகன் நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தேசிய அணி 5 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வெல்ல இலக்கிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:31.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: பாட்டுக்கடையில் உங்கள் பாசத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது இன்றைய தீரா இசை உறவுகள் தொடர் கதை. இன்றைக்கு அழுகை ஆனாலும் அது ஆனந்த அழுகை, ஆனந்த கண்ணீரில் நிறைவு பெற்றது. ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தை கூட சீக்கிரமா வந்து சந்திக்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு வாங்க பாட்டுக்கடையுடைய முதல் நேயர் கிட்ட பேசலாம். அவங்க பெயர் சொல்லல, என்ன கதை அப்படின்னு கேட்போம்.
3: நிச்சயமா இவர் வந்து கடிச்சிடணும் அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு அவங்கள நீங்க சேர்த்து வச்சது வந்து ஒரு பெரிய தெய்வ காரியம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அப்கோர்ஸ் யாரும் வந்து தப்பு செய்யணும்னு பிளான் பண்ணி செய்யறது இல்ல. இப்ப என்னையே எடுத்துட்டீங்கன்னா, எங்க அம்மா இறந்து 5 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தாக்கம் வந்து இருக்கு. அம்மா அப்பாவோட இடத்த வந்து வேற யாருமே நிரப்பவே முடியாது. ஏன்னா இப்ப அந்த பாட்டு கொண்டு போட்டீங்களே, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கிற ரெண்டு ஜீவன்னா அது அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருக்க முடியும். அதை எது செஞ்சுமே நம்ம அதை கடத்தி கொண்டு போகவே முடியாது. நீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தூங்குவீங்களே, செஞ்சிருக்கீங்க. இப்ப என்ன மாதிரி ஆளெல்லாம் அம்மா இல்லாம ஏக்கத்திலயே பாதி கண்ணீர் போயிருக்கோம். ஆன் தி அதர் சைட் தான் அவங்களோட சந்தோஷத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏற்பட்ட இந்த ஏக்கம் வந்து அது நான் நினைக்கிறேன் என்னோட உயிர் போற வரைக்குமே இருக்கும் அந்த வழி.
2: அது சரியாகும். நீங்க அம்மா எங்கேயோ உங்க கூட இருக்காங்க, சரியாகும், கவலைப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கூப்பிட்டு இத சொன்னதுக்கு, சரிங்களா?
3: நன்றி
2: நன்றி.
3: அப்படியே
2: நன்றி. உங்களுக்கு ஒரு பாடல், பாட்டு கடையில என்ன பாட்டு?
3: எனக்கு வந்து நிச்சயமா அம்மா பாட்டு போட்டுறாதீங்க, இதுல இருந்து வெளியேறதுக்கே எனக்கு few minutes ஆகும்.
2: உங்களை அப்படியே உங்க மனச அப்படியே மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்னா ஒரு பாடல், உங்களுக்கு பிடித்த ஒரு பாட்டு.
3: அப்பனா ஓல குருத்தோல அந்த பாட்டு போறீங்களா?
2: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: ரொம்ப நன்றி தேவி.
2: நன்றி.

0: மடானி உங்களுக்காக
1: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மை கார்ட் கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு jpn.gov.my.
0: உங்களுக்காக
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
3: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு.

0: வேணி அப்படின்றவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் பதிவிட்டு இருந்தாங்க. இந்த பாடல் வருமா அப்படின்ட்டு எஸ்பிபி சித்ரா பாடிய என்னுயிரே பாடல் உங்களுக்காக வந்தது. பாட்டு கடையில் அடுத்தது யாரு?
1: ரேவதி பேசுறேன். தேவிகன்,
0: நல்லா இருக்கேன். ரேவதி நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் தேவிகன். உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு
0: ரொம்ப நிறைவு. ரேவதிக்கு என்ன பாடல் இன்னைக்கு?
1: நன்றி.

0: ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய இந்த பாடல் அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தை கொடுக்கும். கண்ணீர் உண்டு சோகம் இல்லை, மழையுண்டு மேகம் இல்லை. இப்போ யார் அப்படின்னு கேக்கலாம்.
1: வணக்கம் தேவிகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் தேவிகன். முதல்ல தேவனுக்கு ஒரு பாராட்டு.
0: நன்றி.
1: மாலை 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நானு சாலையில பயணிச்சு வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு பிடித்த அத்தனை பாடல்களும் எப்படி அதை வருஷப்படுத்துறீங்க தேவிக? ஏன்னா அந்த அந்த மலை சாரல்ல அந்த வருது வருதுன்னு ஒரு பாட்டு போட்டீங்க பாருங்க, அந்த மலை சாரலுக்கும் இந்த பாட்டுக்கும் அப்படியே ஒரு மேஜிக் நடந்துச்சு.
0: வாவ், மழை வந்துச்சா?
1: அடைமலை காலையில இருந்து தேவிக.
0: ஆமா ஆமா.
1: அப்ப அந்த அந்த பாட்டுக்கும் இந்த சூழலுக்கும் பாக்கும்போது எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வாகன நெரிசலையே நான் மறந்துட்டேன்.
0: சரி, இந்த வானமும் குளிர்ந்து உங்க மனசும் குளிர்ந்ததுல எனக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் இன்றைக்கு?
1: நீல வான உடையில நம்ம தமிழ் சர்வன்ட்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ஓகே, நன்றி தேவிகா.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301709719. மின்னல் FM-இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீரா இசையில். அதில் இப்போது பாட்டு கடை எங்க கடைக்கு வாங்க, பாசத்தை கொடுங்க, பாட்டை கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தோம்.
1: வணக்கம் மின்னல் FM, வணக்கம் நண்பரே, எப்படி இருக்கீங்களே?
0: நல்லா இருக்கேன் நண்பரே. எந்த நண்பர் இது? நிறைய நண்பர் இருக்காங்களா, சில இடத்துல ஞாபகம் வர மாட்டேது பேரு.
1: என் பேர் வந்து சதீஷ், நான் பேசுறேன்.
0: சரி நண்பர், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நான் வந்து
0: கோலாலம்பூர்ல இருந்து கூப்பிடுறீங்க. சரி, வேலை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சா இல்ல சாலையில தானமா?
1: வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: சரி, வீட்டுக்கு போயிட்டு இருக்க இந்த நேரம் என்ன பாட்டு நண்பரே உங்களுக்கு?
1: வெள்ளி மலரே.
0: வெள்ளி மலரே, யாருக்கு வெள்ளி மலர் கொடுக்க போறீங்க?
1: என்ன விரும்பிய ஒரு பொண்ணுக்காக நான் வந்து விரும்பி கேக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்று வந்து என்னுடைய பிறந்த நாள்.
0: ஓ,
1: இந்த பாடல் வந்து எனக்காகவும் இந்த பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்ச என்னுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நான் இந்த பாடல சமர்ப்பிக்கிறேன்.
0: சரி நண்பரே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க, அசத்தலான நாட்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, ரொம்ப சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. மனமார்ந்த வாழ்த்து மின்னல் சார்பாவை.
1: நன்றி மின்னல் FM. நன்றி
0: உங்களுக்கும், நீங்க விரும்பின அவங்களுக்காகவும் அந்த பாட்டு வருது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
0: அதே மாதிரி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்காகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் மின்னல் சார்பாக.

0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் தேவிகன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேவிகன். இன்னைக்கு உறவுகள் தொடர்கதை வந்து அப்பா முடியல.
0: மின்னல் நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மனப்பூர்வமான மகிழ்ச்சியான நாள்.
1: நிச்சயமாக, எப்படி ஒரு சந்தோஷம் அந்த தாயும் மகனும் பேசுறது கேட்டா, ஐயோ நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்கேன்னு அந்த அம்மா சொல்லும் போது அப்பா முடியல.
0: அதுதான் அதுதான் அப்படியே மனசுல ஒளிச்சுக்கிட்டே இருக்குல்ல.
1: ஆமா,
0: எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்.
1: ஆமா, சீக்கிரமா அந்த 11 மாசம் முடிச்சிட்டு அவர் போகணும்னு நம்ம எல்லாம் பிரார்த்திப்போம்.
0: கண்டிப்பா. இன்னைக்கு பாட்டு கடையில என்ன பாடல் நீங்க கேட்க போறீங்க?
1: அந்த தாய்க்காகவே கேட்போமே, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று, அந்த பாடல் வேணும் தேவிகன்.
0: வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. பேர் சொல்லலையே.
1: மேகலா.
0: மேகலா, அந்த பாடல் உங்களுக்காகவும் அந்த அம்மாவுக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: நன்றி தேவிகன், நன்றி.

0: கண் கலங்க வைக்கும் வரிகள் இந்த பாட்டுக்குள்ள. அடுத்தது பாட்டு கடையில யாரு?
1: சந்தோஷம் சேனிகன்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கும்.
0: யார் பேசுறீங்க?
1: சிங்கப்பட்டி கடையில இருந்து ஜீவராணி பேசுறேன் சேனிகன்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறோம்னு சொன்னீங்க இல்லையா, அதுவே ஒரு தனி மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க கடைக்கு, என்ன பாடல் வேணும்?
1: தேவிகன், இன்னைக்கு வந்து உறவுகள் தொடர் கதையில வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பேசினாங்க. நான் கேக்கல, மது சொன்னாங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி அந்த அண்ணன் பிரிஞ்சு எல்லாம் பேசினாங்கன்னு, அவங்களுக்காக நான் ஒரு பாடல் கேக்குறேன். சிவகுமார் ராதிகா பாடுது, பாச பறவைகள் பாட்டு,
0: தென்பாண்டி தமிழ்.
1: ஆமா,
0: சரி, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. உங்க மகள் கிட்ட சொல்லுங்க அந்த பாட்டு உங்க மகளுக்காக.
1: தெய்வீகம், உங்களுக்காக நாங்க கேக்குறோம், அப்புறம் அண்ணன் தங்கச்சி அந்த குடும்பத்துக்கும் கேக்குறோம், எல்லாத்துக்கும் சேர்த்து கேக்குறோம். தெய்வீகம்,
0: உட்கார்ந்து அமைதியா அந்த பாட்டை கேட்டு ரசிக்கணும்.
1: கண்டிப்பா.
0: நன்றி
1: நன்றி, சந்தோஷம்.

0: நம்ம பாட்டு கடையுடைய நிறைவு நேயருக்கும் வந்தாச்சு. டாஸ் டாஸ் டாஸ் டாஸா?
1: ஆமா.
0: எங்க இருந்து கூப்பிடுறீங்க டாஸ்?
1: நாங்க கேரள இருந்து ஃபேமிலியா சூப்பாங்க சாப்பிட போயிட்டு இருக்கோம்.
0: ஓ, இங்க இருந்தாங்க. நெரிசல் மிகுந்த நேரமா செய்து?
1: ஆமா, சந்தோஷமா போவோம், சாப்பிடதான போறோம்.
0: அத சொல்லுங்க, சாப்பாடுனா நம்ம எப்படி வேணாலும் தாங்கிக்குவோம். அத சொல்லுங்க டாஸ், என்ன பாட்டு?
1: உதயா படத்துல உதயா உதயா.
2: அப்புறம் அப்புறம் தெய்வீகே, நான் வந்து உமா பேசுறேன். எனக்கு உங்களோட நிகழ்ச்சி வெனஸ்டே வந்து உங்களுக்கு போன் பண்ணா கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு லக்கி ஏதோ கிடைச்சிருக்கு. நீங்க நீங்க செய்யற அந்த ப்ரோக்ராம் ரியலி டச்சிங்களா. முத நான் வந்து அந்த அவரு பேசினார்ல, அந்த அவங்க அம்மா கூட ராஜேந்திரன், நான் அப்படியே அழந்துட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. ஏன்னா என்னோட ரெண்டு என்னோட அண்ணனும் தம்பியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து இறந்து போயிட்டாங்க. சோ அதனால எனக்கு அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஆனா நீங்க செய்யறது வந்து உண்மையிலேயே

இன்றைக்கு நீங்க காட்டிய அன்பு வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் நன்றி. ராஜேந்திரன் அவங்களுடைய குடும்பம் சார்பாகவும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். தெய்வீகன் தாமரை செல்வன், நளினி அச்சுதன் காற்றின் மொழியில் உங்களோட பேச காத்துட்டு இருக்காங்க. இந்த நாளை விட சந்தோஷமான நாள் இதுவரைக்கும் நான் எதிர்கொண்டதில்ல. மிக்க நன்றி. உங்கள் அன்புக்கு விடை பெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நல்லா தூங்கி நிறைவா எழுந்துறீங்க சரிங்களா?

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இஸ்ரேல் நாட்டினர் நாட்டுக்குள் நுழைவதை தடுக்கும் நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நாட்டின் இம்முடிவில் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தியிருந்தாலும் அரசாங்கம் இக்கொள்கையிலிருந்து விலகாது என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். காசாவில் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை தற்காக்கும் கொள்கைக்கு ஏற்ப அந்த நிலைப்பாடு உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வீட்டு உரிமையாளர்கள், குறிப்பாக சொகுசு வீடுகளை வாடகைக்கு விடுபவர்கள் வாடகையாளரின் பின்புலம் பற்றி தெரிந்து வைத்திருக்குமாறு பினாங்கு காவற்படை வலியுறுத்தியுள்ளது. இணைய மோசடி கும்பல்களின் செயல்பாட்டு மையமாக தங்கள் வளாகங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க இந்நடவடிக்கை அவசியம் என மாநில காவற்படை தலைவர் டத்தோ டெனிஸ் லிம் வாங்கெங் தெரிவித்தார். இந்தியாவின் முதன்மை தேர்வுகளில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு எதிராக இளையோரின் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் பல பகுதிகளுக்கு விரிவடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியினருக்கு அது புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திற்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவிற்கு பயணிப்பது குறித்து விரிவான கலந்துரையாடலை வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் நடத்தியதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மாநாட்டினூடே இவ்விரு தலைவர்களும் சந்தித்தனர். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை நிர்வகிப்பதே தங்களின் பணி எனவும் ஒத்துழைப்புக்கான சாத்தியம் இருப்பதாகவும் ரூபியோ செய்தியாளரிடம் கூறினார். விளையாட்டு கார்பந்து. இத்தாலி அணி தலைமை பயிற்றுநராக பெப் கார்டியோலா நியமிக்கப்படக்கூடும் என பரவலாக கூறப்படுகிறது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இத்தாலி கார்பந்து கூட்டமைப்பு தலைவர் ஜியோவானி மலாகோ கார்டியோலாவுடன் கலந்துரையாடியிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 55 வயதான கார்டியோலா இத்தாலியின் பிரசியா மற்றும் AS ரோமா கிளப்புகளில் விளையாடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் நேயர்களுக்கு காற்றின் மொழியின் வணக்கம். மின்னலோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் உங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் பாடல்களை நாம கேட்டு ரசிக்க போறோம். அதுக்கப்புறம் இரவு 10 மணிக்கு என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா டிக்டாக் நேரலை இருக்கு. டிக்டாக் நேரலையில் நாம பேச போறோம். உங்களுக்கு பிடித்த எண் என்ன, 10 க்குள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத நீங்க பதிவு செய்ய போறீங்க. அந்த பதிவுக்கான அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். இப்போ அடுத்த 1 மணி நேரத்துக்கு தெலுங்கு பாடல்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.
2: அண்ணா, ஒரு தோசை எடுத்து.
3: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
3: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
3: இப்படி ஆச்சு.
2: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
3: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
2: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
3: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
2: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
3: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்

புதன்கிழமை காற்றின் மொழியில் நாம் இணைந்திருக்கும் தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு ஜூலை திங்கள் 22 நாள். இன்று உங்களுக்கு பிறந்தநாளாக கூட இருக்கலாம். பிறந்தநாள் அப்படின்னு நீங்க அங்கிருந்து ஆமாங்க எங்களுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிருந்து நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. சில சமயங்கள்ல என்ன நடக்கணும், இந்த வருட தொடக்கத்தில் இந்த ஜனவரி அப்பதான் வந்து இதெல்லாம் சூடு பறக்க நம்ம பேசுவோம். என்னன்னா இந்த வருடம் வந்து நான் இதெல்லாம் சாதிச்சிடணும், இதெல்லாம் செய்து முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் கைவசம் இருக்கும். ஆனா ஒரு 6வது மாசம் ஜூன் ஜூலை அப்படிலாம் வந்த பிறகு அப்படியே ஓஞ்சு போயிருவோம். ஆனா அப்படி இல்லாம இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தா ஏதாவது ஒரு திட்டம் கண்டிப்பா இது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கும்ல, போட்டு அப்படியே உறுத்தி எடுக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீங்க முடிவு செய்திருங்க. அடுத்த பிறந்த நாளுக்குள்ள அந்த ஒரு விஷயம் உங்க கைக்கு வந்து சேருதா இல்லையா அப்படின்னு மட்டும் பாருங்க. முடிவு செய்தால் மட்டும் பத்தாதுங்க, போதாது. அந்த காலடி எடுத்து வைங்க, அந்த திட்டத்துக்கு என்ன செய்யலாம், என்ன செயல்முறை படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யுங்க. கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும். இன்றைக்கு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் ஸ்ரீதர் அவருடைய பிறந்த நாளும் கூட. ஆக இன்றைக்கு 11 மணிக்கு பிறகு பழம் பாடல்களில் அவர் இயக்கியிருக்கும் அவர் தயாரித்திருக்கும் திரைப்படங்கள் இருந்துதான் நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தனலட்சுமி சொல்லுங்க, யாருக்கு ஞாபக சக்தி ரொம்ப?
2: எங்க அம்மா வந்து
3: ஒவ்வொருத்தவங்களுக்கு
4: எனக்கு 3 வயசுல நான் என்ன செஞ்சேன் அப்பல இருந்து எனக்கு துல்லியமா என்னால என்ன செஞ்சோம், அம்மா எப்ப ஹாஸ்பிட்டல் கொடுத்து போய் ஊசி போட்ட அந்த நாள், காலேஜ் படிக்கும் போது என்ன நடந்துச்சு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

சங்கர் மகாதேவன் நித்யஸ்ரீ கொண்டு வந்து பாடலது. நேரம் இப்போது 8:28 நம்ம தொட்டாச்சு. சரிங்க, தெலுங்கு பாடல்களை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். அதே வேளையில் தெலுங்கு திரையுலகம் சார்ந்த சில தகவல்களும் கைவசம் இருக்கு. ரவி நம்பூரி இயக்கத்தில் கிரண் அபாவரம், ஸ்ரீ கௌரி பிரியா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு வெளிவர உள்ள புதிய திரைப்படம் சென்னை லவ் ஸ்டோரி. காதல் அப்படிங்கிறது வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, அதனுடன் வரும் குழப்பங்கள், புரிதல் குறைபாடுகள், வாழ்க்கை தேர்வுகள், இதையெல்லாம் முதன்முறையாக காதலில் விழும் ஓர் இளைஞனும் ஓர் இளம்பெண்ணும் எப்படியெல்லாம் எதிர்கொள்றாங்க, இதுதான் வந்து இந்த படத்தின் மையக்கரு மையக்கதை. இசை மணி சர்மா. சென்னை லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். We'll be right back.

0: மடானி உங்களுக்காக.
1: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மை கார்டு கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு jpn.gov.my.
0: மடாலி உங்களுக்காக.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

சங்கர் மகாதேவன் கொண்டு வந்த பாடல். அது வருண் தேஜ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க அவருடன் ரித்திகா நாயக் மற்றும் சத்யா நடிப்பில் பயம் நகைச்சுவை மற்றும் மர்மம் நிறைந்த ஒரு பொழுதுபோக்கு படமாக வெளிவர உள்ள புதிய திரைப்படம் கொரியன் கனகராஜு. இதனை எழுதி இயக்கியிருக்காங்க மர்லா பக்கா காந்தி. இசை தமன் எஸ். அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 7 தேதி இந்த கொரியன் கனகராஜு திரைப்படம் வெளிவரவிருக்கின்றது.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

ஹரிஹரன் ஹரிணி குரல் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். லிண்டோங் 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் முழு நேர பாதுகாப்பை வழங்குது. இந்த பாதுகாப்பு திட்டம் கடந்த ஜூன் 1 அமலுக்கு வந்திருந்தது. பணிக்காலத்தில் தகுதியுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் 24 மணி நேர பாதுகாப்பு இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. குறிப்பாக பணியிடத்திற்கு வெளியே தனிப்பட்ட பயணங்கள், விளையாட்டு அல்லது வீட்டில் நடக்கும் எதிர்பாராத விபத்துகளுக்கும் இந்த பாதுகாப்பு இதில் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்படும் விபத்துகளுக்கான மருத்துவ சிகிச்சை செலவுகளை பர்கேசோ ஏற்குது. லிண்டோங் 24 மணி நேர திட்டம் அமலுக்கு வந்த 1 காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 592 இழப்பீடு கோரிக்கைகள் பர்கேசோவிற்கு கிடைத்திருக்கு. இது ஒரு நாளைக்கு 20 விண்ணப்பங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கணக்கிடப்படுது. இது வந்து இதில் இணைவது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. விபத்துகள் எந்த நேரத்திலும் நிகழலாம் அப்படிங்கறதுனால தொழிலாளர்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க இந்த திட்டத்தில் இணைந்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லிண்டோங் டூப்ளும் பஜாம் பிரகேசோ அப்படின்னு தட்டி இணையதளத்தில் தேடி பாருங்க. விவரங்கள் எல்லாமே அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கு.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: Hey lovely balloon, na sweet cyclone, full summer lo na watermelon, na cute iPhone,

இஸ்ரேலியர்கள் நாட்டிற்குள் நுழைவதை மலேசியா தொடர்ந்து தடுக்கும். இன பேதமின்றி எஸ்பிஎம்மில் 10 A பெறும் மாணவருக்கு மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்கப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9:00

0: நீ முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். இஸ்ரேல் நாட்டினர் நாட்டுக்குள் நுழைவதை தடுக்கும் நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் நாட்டின் இம்முடிவில் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தியிருந்தாலும் அரசாங்கம் இக்கொள்கையிலிருந்து விலகாது என பிரதமர் டெத்தோசிர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். காசாவில் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை தற்காக்கும் அவர்களுக்கு எதிரான கொடுமைகளை எதிர்க்கும் கொள்கையை ஏற்ப அந்த நிலைப்பாடு உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டுக்குள் இஸ்ரேல் நாட்டினரை அனுமதிக்காதது புதிய விவகாரம் அல்ல, பல ஆண்டுகளாக அது நடைமுறையில் உள்ளதையும் டெத்தோசிர் அன்வார் சுட்டிக்காட்டினார். மற்றொரு நிலவரத்தில், மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் மாணவர்களை சேர்க்கும் அரசாங்கத்தின் அணுகுமுறை கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களையும் குறைந்த வருமானத்தை பெறுவரையும் கருத்தில் கொண்டு நியாயமான கல்வி அணுகலை உறுதி செய்யும் நோக்கத்தை கொண்டது. இன வேறுபாடின்றி எஸ்பிஎம் தேர்வில் 10 ஏக்களை பெற்று சிறப்பு தேர்ச்சியை பெறும் மாணவர்களுக்கு தானியக்க முறையில் வாய்ப்பு வழங்கப்படும் என டெத்தோசிர் அன்வார் சொன்னார். பூமி புத்திராவின் ஒதுக்கீடும் நிலைநிறுத்தப்படும் என்றார் அவர். இவ்வளை நெகிரிசிமிலானில் மேற்கொள்ளப்படும் சில ஆறுகளை ஆழப்படுத்தும் திட்டங்கள் மாநில வளங்களை மக்களுக்கே திரும்ப வழங்கும் மாநில அரசாங்கத்தின் கடப்பாட்டை காட்டுகின்றன. மாநிலத்தின் வருமானமும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதையும் நம்பிக்கை கூட்டணி நிர்வாகத்திலான நெகிரிசிமிலான் அரசாங்கம் உறுதி செய்து வருவதாக அக்கூட்டணி தலைவரான டெத்தோசிர் அன்வார் கூறினார். ஆறுகளை ஆழப்படுத்தும் திட்டம் வெள்ள சிக்கலை கையாள உதவுவதோடு வளங்கள் முறையாக நிர்வகிக்கப்படுவதையும் உறுதி செய்வதாக அவர் தெரிவித்தார். சரவாக்கின் பல்வகை பண்பாடு, பல இன மக்களின் வளப்பம், ஒருமைப்பாடு ஆகியவை மலேசியா ஒரு குடும்பமாக விளங்க அடித்தளமாக உள்ளன. இன்று அனுசரிக்கப்படும் சரவா நாள் மாநில மக்கள் மலேசியாவை கட்டி எழுப்ப வெளிப்படுத்திய தியாகங்களின் அடையாளமாக விளங்குவதாக துணை பிரதமர் டெத்தோசிரி டாக்டர் அகமது ஜஹீர் அமிடி கூறினார். நாடு மாநில மேம்பாடுகளுக்கு அதிகம் பங்களித்துள்ள சரவா மக்களுக்கு அவர் முகநூலில் சரவா நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். மேம்பாடு வளப்பம் நிறைந்த மலேசியாவின் எதிர்காலத்துக்கு சரவா அரசாங்கத்தின் திட்டங்கள் வரவேற்கக்கூடியவை எனவும் அவர் குறிப்பிட்டார். கெடா லங்காவியில் ஆசியான் சீனா சுற்றுலா கலந்துரையாடல் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு அதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஆசியான் நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மலேசியாவின் கடப்பாட்டை இந்த நிகழ்ச்சி பறைசாற்றுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த உயர்நிலை கலந்துரையாடலில் அரசாங்க மூத்த அதிகாரிகள், சுற்றுலா அமைப்புகளின் நிகராளிகள், சுற்றுலா தொழில்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். வீட்டு உரிமையாளர்கள் குறிப்பாக சொகுசுமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடுவோர் வாடகையாளரின் பின்புலம் பற்றிய சோதனைகளை மேற்கொள்ளுமாறு பினாங்கு காவற்படை வலியுறுத்தியுள்ளது. இணைய மோசடி கும்பல்களின் செயல்பாட்டு மையமாக தங்கள் வளாகங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக இந்நடவடிக்கை அவசியம் என மாநில காவற்படை தலைவர் டாக்டர் டேனிஸ் லிம் வாங்கெங் தெரிவித்தார். வாடகை செயல்பாடுகள் மூன்றாம் தரப்பினரால் கையாளப்பட்டாலும் சொத்துடைமை முகவர்களிடமிருந்தும் வாடகையாளரின் முழு விவரங்களை பெற வேண்டும் என அவர் கூறினார். பினாங்கிலுள்ள சில சொகுசுமாடி குடியிருப்புகளில் மோசடி சம்பவ செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: ய இந்தியாவின் முதன்மை தேர்வுகளில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு எதிராக இளையோரின் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி போராட்டம் பல பகுதிகளுக்கு விரிவடைந்துள்ள நிலையில் இந்திய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியினருக்கு அது புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்த போராட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்துக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதன் பதவியிலிருந்து விலகவில்லை என்றால் ஜந்தார் மந்தார் தளத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பேச்சாளர் அசுதோஷ் ரன்கா தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஸி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு பயணிப்பது குறித்து விரிவான கலந்துரையாடலை வெளியுறவு அமைச்சர் வாங் யீவுடன் நடத்தியதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ குறிப்பிட்டார். ஆசியான் மாநாட்டினூடே இவ்விரு தலைவர்களும் சந்தித்தனர். தங்களுக்குள் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை நிர்வகிப்பதே தங்களின் பணி எனவும் ஒத்துழைப்புக்கான பல சாத்தியங்கள் இருப்பதாகவும் ரூபியோ செய்தியாளரிடம் கூறியுள்ளார். முன்னதாக செப்டம்பர் மாதம் இறுதியில் வெள்ளை மாளிகையில் ஜீவுடன் சந்திப்பு நடத்தப்படும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல்களில் சீனா தலையிட்டதாக ட்ரம்ப் சாடியுள்ள வேளை இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் கற்பனை என பெய்ஜிங் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே மணிலாவில் தமது சகாவான ரூபியோவை சந்திக்க அட்டவணையிடப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லவ்ரோவ் தெரிவித்துள்ளார். இவ்விரு தலைவர்களும் மேற்காசிய யுக்ரைன் மோதல்கள் குறித்து விவாதிப்பது என எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சந்திப்பு எவ்விதத்திலும் கேள்வி கேட்பதிலும் பதிலளிப்பதிலும் நன்மை அளிக்கும் என லவ்ரோவ் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் ஊடே வியாழக்கிழமை இந்த தலைவர்கள் சந்தித்துக் கொள்வர். இந்நிலையில் ஈரானை நோக்கி அமெரிக்கா மேற்கொண்ட அண்மைய தாக்குதலை மோஸ்கோ கடுமையாக சாடியது. வெனிசுவேலாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு மாதம் ஆகியுள்ள நிலையில் அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,346 அதிகரித்துள்ளது. 16,740 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய மக்களவைத் தலைவர் ஜோஸ் ரோடிக்வெஸ் தொலைவரி பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனவர்களின் விவரங்களை அதிகார தரப்பு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் 50,000 பேர் காணாமல் போயிருக்கலாம் என ஐநா தகவல் வெளியிட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதிலிருந்து லா குவேரா பகுதியில் 1,405 அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. 23,000 மேற்பட்டோர் தங்களின் இருப்பிடங்களை இழந்துள்ளனர். ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள லராக் தீவு மீது அமெரிக்க படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தின. அந்த தாக்குதலால் கடுமையான சேதங்கள் பதிவாகியுள்ளதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தஸ்னிம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வளை அந்த தாக்குதல் தொடர்பில் ஈரான் தரப்பு இன்னும் விரிவான தகவல்கள் எதனையும் வழங்கவில்லை. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. மலேசிய நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை தி ஹைட்ரோவில் அப்போட்டியின் தொடக்க விழா நடைபெறும். 2வது முறையாக இப்போட்டியை ஏற்று நடத்தும் ஸ்காட்லாந்தில் உள்ள பியூகானின் நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. நடத்தப்படும் 10 போட்டிகளில் 8 களமிறங்குவதற்காக 22 பாரா விளையாட்டாளர்களுடன் 59 போட்டியாளர்கள் அந்நாட்டை சென்றடைந்துள்ளனர். தேசிய அணி 5 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களை வெல்ல இலக்கிட்டுள்ளது. நிறைவாக கார்பந்து. இத்தாலி அணி தலைமை பயிற்றுநராக பெப் கோடியோலா நியமிக்கப்படக்கூடும் என பரவலாக கூறப்படுகிறது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இத்தாலிய கார்பந்து கூட்டமைப்பு தலைவர் ஜியோவானி மலாகோ கோடியாவுடன் கலந்துரையாடியிருப்பதாக தெரிவித்தார். 55 வயதான குவடியோலா இத்தாலியின் பிரசியா AS ரோமா கிளப்புகளில் விளையாடியுள்ளார். இவ்வளை புதிய பயிற்றுநர் பொறுப்புக்கு தேசிய முன்னாள் ஆட்டக்காரர்கள் ஆண்ட்ரியா பெலோ ரொபேட்டோ மஞ்சினியின் பெயர்களும் அடிபடுகின்றன. இதனிடையே தொடர்ந்து 3வது முறையாக இத்தாலி உலகக்கிண்ண போட்டிக்கு தகுதி பெற தவறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலியர்கள் நாட்டிற்குள் நுழைவதை மலேசியா தொடர்ந்து தடுக்கும். இன பேதமின்றி SPM-இல் 10 ஏக்கள் பெறும் மாணவருக்கு மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்கப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1963 இன்றைய நாளில் சரவா ஆளுநர் சர் அலெக்சாண்டர் வாடோ, சரவா தேசிய கட்சி ஸ்னாப் தலைவர் டட்டோ ஸ்டீவன் காலுங் நிங்கானை மாநில முதலமைச்சராக நியமித்தார். அப்துல் தாய்ப் மஹமூத், ஜேம்ஸ் வாங் கிம்மிங், ஜுன்சன் என்டாவி அனா என்ஜானா, ஹவாங் இப்னி பங்கிரான் அனு, தியோ குய் சிங் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட உச்ச நிர்வாக மன்றமும் அதே நாளில் அமைக்கப்பட்டது. சரவா தேர்தலில் டட்டோ ஸ்டீவன் காலுங் நிக்கான் தலைமையிலான சரவா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து அவர் சரவா முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் காலனித்துவ ஆட்சியின் முடிவையும் சுயாட்சி அரசாங்கத்துடன் சரவா ஒரு மாநிலமாக உருவெடுத்ததையும் குறிக்கும் முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சியாகும்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, சுவனமலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உம்மத்துல் மோமினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தாயார் வரிசையில் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்பான நேயர்களே, ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உம்முல் மசாக்கீன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அவர்களின் தந்தையார் பெயர் ஹுசைமா, தாயாரின் பெயர் ஹிந்த் பின் அவுஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே மரணமடைந்த மனைவிமார்களில் இருவரில் இவரும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் வழங்கப்படுவதற்கு முன் 14 வருடங்களுக்கு முன்பாகவே கிபி 595 பிறந்தவர்கள் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட அந்த அறியாமை காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றான், உங்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்ததை பற்றி நற்செய்தியாக கூறப்பட்டால் அவனது முகம் கருத்து கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். அவனுக்கு கூறப்பட்ட கெட்ட செய்தி இது என கருதி சமுதாயத்திலிருந்து மறைந்து கொள்கின்றான். எளிவுடன் இதை வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணில் இதை உயிரோடு புதைப்பதா என்று எண்ணுகின்றான். கவனத்தில் கொள்க, அவர்களுக்கு தீர்ப்பளிப்பது மிகவும் கெட்டது என்பதாக அல்லாஹ் தன் அருள்மறையில் அத்தியாயம் 16:58-59 கூறுகின்றான். அன்பான நேயர்களே, அன்றைய அறியாமை காலத்தின் அவல நிலையை இந்த இறை வசனம் படம் பிடித்து காட்டுகின்றது. பிறந்த பெண் குழந்தையை உயிருடன் புதைக்கின்ற கோர கொடூர செயல் அன்றைய மக்களிடம் குடிக்கொண்டிருந்தது. இஸ்லாம் அதை தகர்த்தெறிந்து பெண்களுக்கு வாழ்வுரிமை மட்டுமல்ல வாரிசுரிமையையும் சேர்த்து வழங்கி பெண் இனத்திற்கு மரியாதையையும் மகிமையையும் சேர்த்தது. பெண் குழந்தைகளை அவமான பொருளாக நினைத்த அக்காலகட்டத்தை அல்லாஹும் ரசூலும் மாற்றியமைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு கல்வி அளித்து ஒழுக்கத்தை தந்து நல்ல முறையில் அவர்களை திருமணம் செய்து கொடுத்து ஒரு தந்தை தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார் என்றால் அவர் சொர்க்கவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அங்கிருந்த சஹாபி ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கின்றனர், எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்றார். அதற்கு நபி அவர்கள் ஆம் என்றார்கள். மற்றொரு சஹாபியோ, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைதான் இருக்கின்றது, எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது நபி அவர்கள் புன்னகை பூத்தவர்களாக, உங்களுக்கும் அவ்வாறே என்று கூறினார்கள். அன்பான நேயர்களே, பெண்களை இழிவாக நடத்திய அன்றைய காலகட்டத்திலேயே அன்னை ஜைனப் அவர்களின் பெற்றோர்கள் இருவரும் இஸ்லாத்தில் இணைந்ததால் 7 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்த்து நல்ல வாழ்வை அமைத்துக் கொடுத்தார்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தனது தூதுவ பிரச்சாரத்தை தொடங்கிய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் ஒருவராக அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கிபிலாவிலும் தொழுத பாக்கியம் பெற்றவர்கள். முதலில் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதவர்கள், அதன் பின்பு அல்லாஹுவின் வழிகாட்டுதலின்படி காபாவை முன்னோக்கி தொழுத சிறப்புடையவர்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உபைத் பின் ஹாரித் அவர்களை திருமணம் செய்து மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். கிபி 624 மதினாவில் பத்ரு யுத்தத்தில் கணுக்காலில் வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் அவ்வேளையில் உபைத் பின் ஹாரித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிதை படித்தார்கள். அதில், என்னுடைய கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் சரி, நான் முஸ்லிம் என்பதை நினைத்து நான் ஆனந்தப்படுகின்றேன். இப்பொழுது நான் ஊனமுற்றவனாக ஆனாலும் கூட அல்லாஹுவின் இடத்தில் எனக்கு சங்கையான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நினைத்தும் அல்லாஹ் தனது அருளை கொண்டு என்னை இஸ்லாம் என்ற பொன்னாடை போர்த்தி அழகுபடுத்தினான் என்பதை நினைத்தும் நான் ஆனந்தப்படுகின்றேன் என்பதாக கவிதை பாடினார்கள். பத்ரு போரில் பெறப்பட்ட காயங்களால் உபைதுல்லாஹ் பின் ஹாரித் அவர்கள் சிகிச்சை பலனின்றி ஷஹீதானார்கள். அருமை நபி தோழர் தனது இன்னுயிரை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த பின்பு அன்னை அவர்கள் விதவையானார்கள். அதன் பின் காத்திருப்பான இத்தா காலம் முடிந்த பின்பு அன்னை அவர்கள் அப்துல்லா பின் ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். உஹது போர்க்களத்தில் இந்த அருமை தோழர் ஷஹீதாக்கப்பட்டார். ஷஹீதாக்கப்பட்ட பின்பு அன்னை அவர்கள் மீண்டும் விதவையானார்கள். அப்துல்லா பின் ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தங்கையின் கணவரும் அதே உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். எனவே அப்துல்லா பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரி ஹம்னா பின்தி ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது கணவரும் கூட அதே போர்க்களத்தில் உயிர் தியாகியானார்கள். ஹம்னா பின்தி ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 10 குழந்தைகளுடன் மதினாவில் வாழ்ந்து வந்தார்கள். சோகமே உருவான ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண்ணின் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கும் கணவனின் நினைவை வேறு யாராலும் அகற்றிவிட முடியாது என்பதாக கூறினார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஆறுதல் வார்த்தையை கேட்ட ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அனாதையாகிவிட்ட என்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதுதான் கடினமாக இருக்கின்றது, பொறுமையும் துன்பங்களை சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தையும் அதற்கான ஆற்றலையும் இறைவன் எனக்கு வழங்கிட எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேண்டிக் கொண்டார்கள் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே அப்பொழுதே துவா செய்தார்கள். அந்த துவாவின் பரக்கத்தினால் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தல்ஹா பின் அப்துல்லா அவர்கள் மனம் முடித்து கொண்டார்கள். அன்பான நேயர்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனை ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தல்ஹா பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடித்து கொண்டதனால் நிறைவேறியது. இரக்க சுபாவமுள்ள தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது 10 குழந்தைகளையும் பாசத்துடன் தனது குழந்தைகள் போல வளர்த்தார்கள். விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, சஹாபிகள் அனைவரும் விதவை பெண்களை மட்டுமே மனம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் கன்னிப் பெண்கள் தேங்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் சஹாபிகள் அனைவரும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக விதவைக்கு வாழ்வளிப்பதும் அவர்களின் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதும் அல்லாஹுவினிடத்தில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் என்று விதவைகளை மட்டுமே திருமணம் செய்தார்கள். அதன் பின்பு ஒரு சஹாபி நபி அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் திருமணம் செய்து கொள்ள இருக்கின்றேன் என்பதாக கூறினார். அதற்கு நபி அவர்கள், கன்னிப் பெண்ணையா விதவையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் விதவை பெண்ணையே திருமணம் செய்ய விளைகின்றேன் என்று கூறினார். அதற்கு நபி அவர்களோ, நீ கன்னிப் பெண்ணை திருமணம் செய்து கொள், உன் வாழ்க்கை இனிமையாக கழியும் என்பதாக கூறினார்கள் என்றால் அந்த அளவிற்கு சஹாபிகள் விதவைகளை தேர்ந்தெடுத்தார்கள். அன்பான நேயர்களே, நபி அவர்களே கன்னிப் பெண்களை மனம் முடியுங்கள் என்று கூறும் அளவிற்கு என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போலவே உஹது போர்க்களத்தில் தன் கணவரை இழந்திருந்தாலும் தனது பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல விரும்பாத அன்னை ஜைனப் அவர்கள் தனது வேதனைகளை இறைவனிடமே முறையிட்டார்கள். யாருமில்லாத பாதுகாப்பில்லாதவளாக ஆகிவிட்டேன் என்பதாக அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள். தொழுகை மூலமும் திக்ர்கள் மூலமும் இறைவனிடம் உதவி கோரினார்கள். அவர்களது பொறுமைக்கு பரிசாக அன்னை அவர்களை மனம் முடிக்க விரும்புவதாகவும் அதற்கான சம்மதத்தை தரும்படியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்பி இருந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாக வாழ்க்கைப்படுவதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் என்ற சந்தோஷத்தில் அன்னை அவர்கள் சம்மதம் தெரிவிக்க 400 திரஹம்களை மனக்கொடையாக கொடுத்து அன்னை அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார்கள். அன்றைய வழக்கப்படி போரில் இறந்த நபி தோழர்களின் மனைவிமார்களை யாராவது ஒரு தோழர் மணந்து கொள்வதோடு அல்லாமல் அந்த இறந்த தோழரது குழந்தைகளையும் தத்தெடுத்து கொள்ளும் வழக்கம் இருந்தது. அதன்படி அப்துல்லா பின் ஜஹ்ஸ் அவர்கள் உயிர் தியாகியாக ஆனதன் பின்பு அன்னை அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பெண்களையே தன் மனைவியாக அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தவர்களிலேயே ஏழைகளுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அன்னை அவர்களிடம் காணப்பட்ட இந்த தயால குணம் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட உடன் இன்னும் அதிகப்படியாக தாராளமாக பிறருக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றியது. பெண்ணே இறைவனின் அருட்கொடை. அந்த பெண்ணிற்கு தயால குணம் இயற்கையாகவே அமைந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் பரக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது. இறைக்கும் கிணறுதான் ஊறும் என்பது போல கொடுப்பவர்கள் இருக்கும் இடத்திலேயே பரக்கத்தும் நிறைந்து இருக்கும், இறை அருளும் நிறைந்து இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா அவர்கள் திருமணம் செய்த பின்பு ஒரு ஆடு அறுத்து வலிமா விருந்தை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள் நபி அவர்கள். அதில் கலந்து கொண்டவர்களில் முக்கால்வாசிக்கும் மேலானோர் ஏழைகளும் மிஸ்கின்களுமாகவே இருந்தார்கள். அன்னை அவர்களின் தயால குணமே அவர்களுக்கு நபி அவர்களுடன் சேர்ந்து வாழும் வாய்ப்பை ஏற்படுத்தியது. 30 வயது வரையே வாழ்ந்த அவர்கள் மரணித்த பொழுது மதினாவில் இருந்த ஏழை மிஸ்கின்கள் எல்லாம் அன்னை அவர்களின் வஃபாத்தை நினைத்து அழுது புலம்பினார்களாம். ஏழைகளை விட்டுவிட்டு செல்வந்தர்களை மட்டுமே அழைக்கப்படும் வலிமா விருந்து உணவே உணவுகளில் மிகவும் தீயதாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமணமான ஆண் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக வலிமா விருந்தளிப்பது சுன்னத்தாகும். நபி தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கூறுகிறார்கள், எனது ஆடையில் நறுமணப் பொருளை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ மனம் முடித்து விட்டாயா என்பதாக கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். யாரை என்றார்கள். ஒரு அன்சாரி பெண்ணை என்றேன். மகர் எவ்வளவு கொடுத்தீர் என்பதாக கேட்டார்கள். ஒரு பேரிச்சம்பழ விதையின் எடைக்கு தங்கம் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை ஏனும் மனவிருந்தாக கொடு என்பதாக கூறினார்கள். இதை அறிவிப்பவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறிய அப்துர் ரஹ்மான் அவர்களிடம் திருமண விருந்து கொடுக்க கட்டளையிட்டார்கள் நபி அவர்கள். எனினும் அனுமதிக்கப்பட்ட அனைத்து விருந்துகளை விடவும் திருமண விருந்துக்கு சற்று கூடுதல் கட்டுப்பாடுகள் உள்ளன. அதில் ஒன்று, திருமண விருந்து மிக குறைந்த செலவில் செய்யப்பட வேண்டும் என்பதாகும். எந்த திருமணத்தில் செலவு குறைவாக உள்ளதோ அதுவே இறையருள் பரக்கத் அதிகம் உள்ளதாகும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்றைய திருமண விருந்துக்காக லட்சங்களை அள்ளி கொட்டி விரயமாக்குகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் மக்களின் விமர்சனத்திற்கு அஞ்சுவதுதான். பிறர் நம்மை பற்றி தவறாக நினைப்பார்களோ, இதுவெல்லாம் ஒரு விருந்தா என்று கேலி பேசுவார்களோ என்ற அச்சம்தான் பல ஆயிரங்கள் போனாலும் பரவாயில்லை என செலவு செய்ய வைக்கின்றது. இவர்கள் மனிதர்களின் விமர்சனங்களுக்கு அஞ்சி அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகலாமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் அன்னை ஜைனப் பின்தி ஹுசைமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
1: நேயர்களே, இடம்பெற்றது சுவனமலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஸத் பர்வீன்.
0: தயாரிப்பு அப்துல் கனி. Hashtag Pernyaran Jakim.
3: Min Nalla Fam. Ilamai. Pudumai. Inimai.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

சற்று முன் கிடைத்த தகவல் படி ஹரிஷ் ராகவேந்திரா மதுமதி கொண்டு வந்த பாடல் அது. நேரம் இப்போது 9:40. இரவு 10 மணிக்கு மேல் டிக்டாக் நேரலையில் நாம சந்திக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். 10 எண்களுக்குள் உங்களுக்கு எந்த எண் பிடிக்குதோ அதை தான் நீங்க டிக்டாக்ல வந்து பதிவு செய்ய போறீங்க. அந்த எண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பாடல் என்ன, அந்த பாடலை தான் நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். கொஞ்சம் விறுவிறுப்பு, கொஞ்சம் சுறுசுறுப்பு, கொஞ்சம் காதல், அது மாதிரி கொஞ்சம் கலவையா பாடல்கள் இருக்க போகுது. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்தி பாடல் ஒன்றை கேட்க போற அல்கயாக்னிங் உடித் நாராயண் குரல்ல வருது. அதனைத் தொடர்ந்து உள்ளூர் பாடலும் வருதுங்க. தாமரை செல்வி வழங்குறாங்க, கேட்கலாம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: ஜெரி ரத்னம் எழுதி இசையமைத்திருந்த பாடல், அது தாமரை செல்வி குரல் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இந்த சமூக வலைதள பதிவுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து கவனமா இருப்போங்க. நம் சொந்த பிரச்சனைகள், ஏக்கம், மற்றவர்கள் மேல் உள்ள கோபம், இதெல்லாம் கொட்டி தீர்க்கிற இடம் இல்ல இந்த சமூக வலைதளம். இப்படி செய்யும் போது சிலர் இதை பயன்படுத்தி ஆறுதல் சொல்ற மாதிரி வராங்க, ஆசை வார்த்தைகள் பேசுறாங்க, அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை முன் வைக்கிறாங்க, அதை நம்ம செய்யும் போது அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அப்படியே தலைமறைவாயிடுறாங்க. இது மாதிரி காதல் மோசடிகள் எல்லாம் நடக்குது, நிறைய செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இருந்தாலும் எப்படி அந்த வலையில சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரியல, புரியாத புதிரா தான் இருக்கு. ஆக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நமக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க, நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு வாழ்க்கையில ஒரு ஆள் கூடவா இருக்க மாட்டாங்க, நிச்சயமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, எல்லாத்தையும் கொட்டி சொல்லுங்க. அந்த ஒரு நபர் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு தீர்வு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு உங்களுடைய அந்த கதைகளை காது கொடுத்து கேட்கறாங்களா அதுவே பெரிய விஷயங்க. அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தா கையோட கண்டிப்பா தவற விடாம கூடவே வச்சுக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க இருக்கும்போது மனசு விட்டு பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படி யாருமே இல்லை, இல்லைங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களுக்கு அப்படி யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பி ஃப்ரெண்டஸ் அப்படின்னு இருக்கு. சுழியம் 3 76 27 29 29 மணி நேர சேவையை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் தலியன் ஹேல் இருக்கு, 1555 1555 கூப்பிட்டு பேசுங்க, மனசு விட்டு சொல்லுங்க, பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. மனசுல எதையும் தேக்கி வச்சுக்காதீங்க, தேக்கி வைக்கும் போது அது மன உளைச்சலை கொண்டு வருங்க. நல்லதா சொல்றோம், கேட்டு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, சரியா தான் இருக்கும், சரியா தான் பொருந்தி வரும்.
1: You know what? Guess who's back? We back, baby!

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ் செல்வம். அரசியல் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு பக்கத்தன் ஹரப்பானுக்கு தொடர்ந்து நம்பிக்கையும் அதிகாரத்தையும் வழங்கும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். பிஎச்சுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அது ஒற்றுமை அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயல்பட முடியும். அது மாநில மேம்பாட்டுக்கும் மக்களின் நலனுக்கும் உதவும் என்றார் அவர். அவதூறுகளை பகிராமல் உத்திகளையும் உண்மைகளையும் அடிப்படையாக கொண்டு ஆரோக்கியமான தேர்தல் பரப்புரைகளை நெகிரிசெம்பிலானில் மேற்கொள்ளும்படி தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடில் வலியுறுத்தியுள்ளார். பரப்புரை காலகட்டத்தில் ரந்தாவ் சட்டமன்றத்தில் களமிறங்கும் பிஎச் வேட்பாளரின் விளம்பர பலகை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பில் அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். மலேசியா இஸ்ரேலை எப்போதும் அங்கீகரித்ததில்லை. அது மட்டுமின்றி

அந்நிய சக்திகளிடமிருந்து வரும் எந்தவோர் அச்சுறுத்தலிலிருந்தும் நாட்டின் இறையாண்மை தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி ஹசன் குறிப்பிட்டார். மனித பண்புகள், பன்னாட்டு சட்டங்கள் உள்ளிட்ட இறையாண்மை அடிப்படையில் வெளிநாட்டு கொள்கையிலிருந்து நாட்டை தற்காக்கும் பிரதமரின் நிலைப்பாட்டுக்கு தாம் என்றும் ஆதரவளிப்பதாக அவர் சொன்னார். பேங்காக் அதிகார தரப்பு பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற தவறிய 56 கேளிக்கை மையங்களை மூடும்படி உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் அங்குள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 35 பேர் பலியானதோடு 21 பேர் காயம் அடைந்ததையடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பேங்காக் ஆளுநர் கூறினார். தலைநகர் முழுவதும் 824 மையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பேங்காக்கில் மட்டும் 1091 கேளிக்கை மையங்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது. கியூபாவில் மக்கள் தொகை கடந்த ஆண்டு குறைந்துள்ளது. பொருளாதார கடும் நெருக்கடியும் குடியேறிகளின் படையெடுப்பும் அந்நிலைக்கு காரணம் என கியூபா புள்ளியியல் துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2023 ஆண்டு அந்நாட்டு மக்கள் தொகை 10 மில்லியனுக்கு மேல் பதிவாகியிருந்தது. 2025 அது 9.4 மில்லியனுக்கு குறைந்தது. கியூபாவில் 60 வயதை தாண்டியவர் எண்ணிக்கை 27 விழுக்காடாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்க ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளையும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த பாடலை தான் நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே ஓடோடி வாங்க. அங்க நாங்க உங்களுக்காக காத்திருக்கோம். 10க்குள் 1 உங்களுக்கு பிடித்த என்ன அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

0: For my people.
1: பத்து மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம பாடல்கள் இணைஞ்சிருக்கோம். பத்து எண்கள் பத்து பாடல்கள், பத்து எண்கள் எந்த எண் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து பதிவு செய்துட்டே இருக்கீங்க. ஏழு பத்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏழா பத்தா பத்தா ஏழா அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்ட போதிலும் நிறைய பேர் வந்து ஏழாம் எண்ணை தான் பதிவு செய்திருக்காங்க. ஆக ஏழாம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். அதனை தொடர்ந்து தான் பத்தாம் எண்ணுக்கான பாடல் வருது. நம்ம அழகா அடுக்கி வச்சிருக்கோம். ஒன்று ஒன்றாம் எண்ணுக்கு பின்னாடி எந்த பாடல் இருக்கு அப்படிங்கறத வச்சிருக்கோம். இரண்டாம் எண்ணுக்கு பின்னாடி அந்த மாதிரி வரிசையா பத்து பாடல்கள் இருக்கு, பத்து எண்கள் இருக்கு. ஆக ஏழாம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்கலாம். தொடர்ந்து பத்தாம் எண்ணுக்கான பாடலும் அதனை தொடர்ந்து வரும்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: தனலட்சுமி சொல்லுங்க, யாருக்கு ஞாபக சக்தி ரொம்ப?
2: எங்க அம்மா வந்து ஒவ்வொருத்தவங்க
3: என்ன சொல்றீங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க?
2: அவங்களால மட்டும்தான் அது கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி இருக்கு. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. என்னோட போன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உங்க கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு நான் உங்க பாடி நம்பர் தான் போட்டு வச்சிருக்கேன்.
4: எனக்கு வந்து சிட்டி ரோபோன்னு வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு 3 வயசுல நான் என்ன செஞ்சேன் அப்பில இருந்து எனக்கு துல்லியமா என்னால என்ன செஞ்சோம், அம்மா எப்ப ஹாஸ்பிட்டல் கொடுத்து போய் ஊசி போட்ட இந்த நாலு, காலேஜ் படிக்கும் போது என்ன நடந்துச்சு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, காற்றின் மொழியும் அதன் பாடல்களும் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கு. வீட்டுல சாப்பிட்டீங்களான்னு தெரியல, இல்ல வெளியில போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. எங்க சாப்பிட்டிருந்தாலும் சரிங்க, எங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, உணவு விரயம் அப்படிங்கறத மட்டும் பண்ணிடாதீங்க. உணவு விரயம் வேண்டாம். எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாட்டுல யாரோ ஒரு குழந்தைக்கு உணவு இல்லாம இருக்கலாம். நாம இங்க இருந்து உணவு விரயம் பண்ணலாமா? அதனால அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உணவு விரயம் செய்யாமல் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி முழுசா சாப்பிட்டு முடிப்போம் சரிங்க. அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நேர்கள் வந்து 8-5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8 அதிகமான பதிவுகள் வந்திருந்ததா, 5 அதிகமான பதிவுகள் வந்திருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது 8 தாங்க நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்திருந்தது. பதிவுகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும் நேயர்களுக்கு, டிக்டாக்ல நம்ம கூட இணைந்திருக்கும் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா நீங்களும் வாங்க, டிக்டாக்கு வாங்க, வந்து உங்களுக்கு எந்த எண் வேணும் அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க. 8 எண்ணுக்கான பாடல் தாங்க இப்போ நாம கேட்க போறோம், அதனைத் தொடர்ந்து 5 எண்ணுக்கான பாடல்.

0: நாமத்துக்குமார் வரிகளில் அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். ஹரிச்சரண் குரல்ல இன்றைக்கு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு வழக்கம் போல புதன்கிழமைகளில் இடைவிடாத பழம்பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் ஸ்ரீதர் அவருடைய பிறந்த நாள். ஆக அவருடைய பிறந்த நாளையொட்டி அவர் இயக்கியிருக்கும் அவர் தயாரித்திருக்கும் படங்கள்ல இருந்துதான் பாடல்களை இன்றைக்கு பழம்பாடல்கள் அந்த ஒரு அங்கத்துல நாங்கள் உங்களுக்கு தேர்வு செய்து கொடுக்க போறோம். சரிங்க, இப்போ நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நேர்கள் எல்லாம் பதிவு செய்துட்டு இருக்காங்க. அதிகமாக நேர்கள் வந்து 3-9 சொல்லியிருந்தாங்க. அதில் 3 எண்ணுக்காக தான் நிறைய பேர் பதிவு செய்திருக்காங்க. அதாக 3 எண்ணுக்கான பாடல் நம்ம இங்கே எடுத்து வச்ச பாடல் வந்து ஒரு உள்ளூர் பாடல். அந்த பாடலை முதல்ல நம்ம கேட்க போகிறோம். அதனை தொடர்ந்து 9 எண்ணுக்கான பாடல் வருது. நீங்களும் ஓய்வாக இருந்தீங்கன்னா டிக்டாக் நேரலைக்கு வாங்க, அங்கேயும் பேசலாம். வந்து உங்களுடைய விருப்பகின் என்ன அப்படிங்கிறத, மீதம் இருக்கும் எண்கள் இருக்கு இல்லையா அதில் உங்களுடைய விருப்பகின் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு செய்யுங்க. அந்த பாடலை எடுத்துக்கோங்க.
1: பலையாத மூங்கிலில் ராகம் அலைந்து நுழையுதே நுழையுதே நுழையுதே.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: இனிமையான பாடல்கள் நாங்கள் எங்க எடுத்து வச்சிருக்கோம், நீங்க அங்கிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மின்னலின் டிக்டாக் பக்கமா வந்து எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத பதிவு செய்யணும். அந்த மாதிரி நேயர்கள் பதிவு செய்துதான் அடுத்த பாடல் வரப்போகுது. 1, 2, 1, 2, 2, 1 அப்படின்னு கேட்டபோது நிறைய நேயர்கள் 1 என்னதான் பதிவு செய்திருக்காங்க. அது டிக்டாக்கே வந்து சொல்லுதுங்க, ஆமா 1 தான் அதிகமா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆக 1 பாடல் இப்போ நாம கேட்க போறோம், அதனை தொடர்ந்து 2 பாடலும் வருது.
1: Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot as we take it higher. We gonna set the song on fire.

இன்னைக்கான பாடலை நாங்க அங்க கொடுக்கறோம் சரிங்களா. இப்போ 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மலரும் நினைவுகளில் இடைவிடாத பழம் பாடல்களை நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். இன்னும் ஒரே ஒரு பாடல் இங்கே 10 மணிக்கான இந்த தொகுப்பு நிறைவடைய ஒரே ஒரு பாடல் இருக்கு, அது நாங்க இப்ப கொடுத்துறோம், கேட்டுக்கோங்க. 11 மணிக்கான பிறகும் நீங்க எங்களோட தான் இணைந்திருக்க போறீங்க.

0: மதானி உங்களுக்காக
1: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மை கார்ட் கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயமில்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு jpn.gov.my.
0: மடானி உங்களுக்காக

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மாநில தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாநில நிர்வாகத்தை சிறந்த முறையில் மேற்கொள்ள வேண்டும், மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். மாறாக மாநில நிர்வாகத்தில் முக்கிய பதவிகளை கைப்பற்றும் நோக்கத்தில் மட்டும் குறியாக இருக்கக்கூடாது என பிரதமரும் நம்பிக்கை கூட்டணி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தொடர்பான கண்காணிப்பு அணுகுமுறையை அரசாங்கம் தொடரும். பிரான்ஸ் போன்ற நாடுகள் விதிக்கும் முழுமையான தடையை காட்டிலும் இயங்கலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கண்காணிப்பு வலுப்படுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்தோசிரி ஃபாமி ஃபடில் கூறினார். சரவா பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோஸ் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எண்ணெய் உற்பத்தியில் இறங்கியுள்ளது. மருடியில் உள்ள அடோங் கச்சில் வெஸ்ட் பகுதியில் அந்நிறுவனம் அதன் செயல்பாட்டை தொடங்கியுள்ளதாக மாநில முதல்வர் தான்சிரி அபாங் ஜோஹாரி துனோபெங் கூறினார். பெட்ரோஸ் எண்ணெய் எரிவாயு தொழில்துறையில் சரவாக்கி நிலையை வலுப்படுத்த பெரும் பங்களிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா நோயால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 1473 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் இபோலா வேகமாக பரவியதாக அதன் தலைவர் தெட்ரோஸ் அட்னம் கூறினார்.

கடந்த மாதம் 27 நாள் தொடங்கி ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களில் 53 பேர் கொல்லப்பட்டனர். 592 பேர் காயமடைந்ததாக ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களில் 535 பேர் சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு கார்பந்து. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப் மான்செஸ்டர் சிட்டி விளையாட்டாளர் ஃபில் வார்டன் தமது ஒப்பந்தத்தை 4 ஆண்டுகளுக்கு நீடித்து புதிய பயிற்றுனர் ஆண்ட்ரோ மரெக்சாவிற்கு ஊக்கமளித்துள்ளார். இக்கட்டான இச்சூழ்நிலையில் ஃபார்டனின் ஒப்பந்தம் அவ்வணியின் நிலைத்தன்மைக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அந்த 26 விளையாட்டாளர் காயத்தின் காரணமாக உலகக்கிண்ண போட்டியின் போது இங்கிலாந்து அணியில் களமிறக்கப்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் சந்திக்கிறோங்க. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் ஸ்ரீதர் இவருடைய பிறந்தநாள் தான் இன்று. தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மொழிகளிலும் பெரும் வெற்றியினை ஈட்டியவர். ஸ்ரீதர் இயக்கிய முதல் திரைப்படம் கல்யாண பரிசு. 1959 வெளிவந்த திரைப்படம் இது. ஜெமினி கணேசன், சரோஜா தேவி மற்றும் விஜயகுமாரி இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீதர் கடைசியாக இயக்கிய திரைப்படம் 1991 வெளிவந்த விக்ரம். ரோஹிணி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த தந்து விட்டேன் என்னை. ஆக இன்றைக்கு மலரும் நினைவுகளில் ஸ்ரீதர் இயக்கியிருந்த திரையில் இடம்பெற்ற பாடல்கள் தான் உங்களுக்காக இடைவிடாத பாடல்களாக நாங்கள் வழங்க போறோம். உங்க தூக்கத்தை கெடுக்க போறோங்க. தயாராக காத்துருங்க பழம் பாடல்களை ரசிக்க.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பாவம், குற்றம், குற்றங்கள் செய்வதினால் அந்த குற்றங்களும் ஒரு பாதிப்பை மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது. பாவம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். பாவம் என்றால் அல்லாஹுவின் கட்டளையை பின்பற்றாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாமல் தீமையின் பக்கம் செல்வது. அடுத்தபடியாக அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை செய்வது, இதுதான் பாவமாக இருக்கிறது. பாவத்தினால் என்ன கேடான விஷயங்கள் வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஒன்றாவது, அல்லாஹுவின் கோபம் என்பது ஏற்படுகிறது. இரண்டாவது, அல்லாஹுடைய பரக்கத்து என்பது அந்த மனிதருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹுடைய பரக்கத்தை இழந்தவனாக அவன் மாறிவிடுகிறான். பரக்கத் என்றால் என்ன? மற்றவரின் உதவி இல்லாமல் தன்னிடம் இருப்பதை கொண்டு தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொள்வதுதான் பரக்கத் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட அந்த பரக்கத்தை அந்த மனிதன் இழந்து விடுகிறான். மூன்றாவது, பாவத்தின் காரணமாக நிம்மதியை இழந்து விடுகிறான். சில மனிதர்கள் பாவத்திலே மூழ்கி ஒரு சந்தோஷத்தை அடைவதை போன்று இருக்கும். அந்த பாவத்தை செய்து முடித்த பிறகு நிம்மதி இல்லாமல் மன வருத்தத்தோடு தன்னுடைய கேவலமான அந்த நிலையை நினைத்து அவர்கள் வருத்தத்தோடே இருப்பார்கள். அடுத்த நாளாவது, ஒரு மனிதர் மரணிக்கக்கூடிய தருவாயில் பாவத்தின் காரணமாக களிமா சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையே அவர் இழந்து விடுகிறார். இதன் காரணமாக பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்தினால் இது போன்ற கேடுகள் பாதிப்புகள் என்பது இருக்கிறது. உதாரணத்திற்கு, கருமித்தனம் என்ற ஒரு பாவமான ஒரு செயல், கெட்ட செயல், அது நான்கு கெட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் பகீலு பஈதும் மினல்லாஹ், கருமித்தனம் செய்யக்கூடியவர் அல்லாஹுவை விட்டும் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகி விடுகிறார். அல்லாஹுடைய நெருக்கம் என்பது அவருக்கு கிடைக்காது. பஈதும் மினல் ஜன்னத்தி, கருமித்தனத்தின் காரணமாக சொர்க்கத்தை விட்டும் அவர் தூரமாகி விடுகிறார். பஈதும் மினன் நாசி, கருமித்தனத்தின் காரணமாக மக்களுடைய நல்ல துஆவை விட்டும் அவர் தூரமாகி விடுகிறார். நாலாவதாக, கரீபும் மினன் நாரி, நரகத்திற்கு அவர் நெருக்கமான மனிதராக மாறிவிடுகிறார். கருமித்தனம் என்ற ஒரு செயல் நான்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இறைவனுடைய அருளை விட்டும்

0: போகச் செய்து விடுவான். ஒப்பந்தத்தை மீறி நடப்பது என்ற அந்த குற்றத்தின் காரணமாக, அந்த பாவத்தின் காரணமாக எதிரிகளுடைய கையை அல்லாஹ் ஓங்கச் செய்து எதிரிகளின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதரை இழிவுபடுத்தி விடுகிறான். இரண்டாவது, தேவையற்றதை பேசிக் கொண்டிருப்பவரின் மீது ஏழ்மையை தலைவிரித்தாட செய்து விடுகிறான். மூன்றாவது, அறிந்தவர் தவறு செய்யும் பொழுது திடீர் மரணத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். நான்காவது, நிறுவையில் மோசடி செய்பவர் மீது பஞ்சத்தால் அல்லாஹ் அவரை பாதிக்க வைத்து விடுவான். ஐந்தாவது, ஜகாத்தை கொடுக்க மறுப்பவரின் மீது அல்லாஹ் மழையை நிறுத்தி விடுவான். இப்படி ஐந்து குற்றங்களை ஒருவர் செய்வதனால் ஐந்து விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அளவு கடந்த தவறுகளை செய்வதை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தவறின் பக்கமே செல்லாத அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். ஆக எல்லா வகையான குற்றங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை செதுக்கக்கூடிய சமயத்தில் சிறந்த மனிதராக இந்த உலகத்திலே வாழ முடியும். அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
3: நீங்கள் எஃப்எம் இளமை, புதுமை, இனிமை. முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம். 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
3: மச்சி ரெடியா?

மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழியில்

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ரஹ்மா அடிப்படை உதவி சாரா விகிதத்தை கூடிய விரைவில் அரசாங்கம் உயர்த்தவிருப்பதாக பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். வாழ்க்கை செலவினத்தால் அதிகரித்திருக்கும் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அந்த அதிகரிப்பு

சிறாருக்கான சமூக ஊடக பயன்பாட்டுக்கு முழுமையான தடை விதிப்பதை காட்டிலும் சிறாரின் சமூக ஊடக பயன்பாட்டை முறைப்படுத்தும் அணுகுமுறையையே அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடிக்கும். பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் குறிப்பிட்ட வயது பிரிவினருக்கான இத்தகைய தளங்களின் பயன்பாட்டுக்கு தடை விதித்திருந்தாலும் மலேசியா அதனை முறைப்படுத்தும் என டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடில் கூறினார். ஈரான் அதன் அடிப்படை கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் உடனடியாக பதிலடி தரும் என அதன் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்மஸ் நீரிணையில் ஈரான் குறிவைக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் அந்நாட்டிலுள்ள பாலமோ அணுமின் நிலையமோ வெடிக்குண்டு வீசி தகர்க்கப்படும் என வாஷிங்டன் விடுத்த மிரட்டலுக்கு அந்த இஸ்லாமிய குடியரசு இவ்வாறு பதிலளித்துள்ளது. காசா போரின் போது தனது படைகளால் கொல்லப்பட்ட பாலஸ்தீன காற்பந்து வீரர் 12 பேர் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என இஸ்ரேலிய ராணுவம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதில் ஃபீஃபாவில் பதிவு பெற்ற நடுவர் ஒருவரும் அடங்குவார். எனினும் பாலஸ்தீன காற்பந்து சங்கம் ராணுவத்தின் இக்குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. விளையாட்டு 2026 சீன பொது பூப்பந்து தேசிய இளம் கலம் கலப்பு இரட்டையர் சென்தாங் ஜி கிளாரிசா தான் இணை முதல் சுற்றில் ஜெர்மனி இரட்டையர் மர்வின் செய்தல் துக்போங்குவன் இணையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இதன் மூலம் கடந்த வாரம் ஜப்பானில் நடைபெற்ற பொது பூப்பந்து போட்டியில் முதல் சுற்றிலேயே வெளியேறிய அவர்கள் இம்முறை முதல் முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதாகொல்

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இறைவனை தவிர வேறு எதிலும் மிகுந்த பற்று பாசம் வைத்தல் கூடாது. அருளாளன் அல்லாஹ் கூறுகின்றான், துறவரத்தை புதிதாக உண்டாக்கிக் கொள்பவர்கள் அதை அவர்கள் மீது விதியாக்கவில்லை. இந்த வசனத்தின் மூலம் துறவரத்தை மேற்கொள்ள அல்லாஹ் ஏவவில்லை என்பது நமக்கு தெரிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், துறவரமாகின்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதை விட்டும் தடுத்துக் கொள்வதற்கோ செல்வத்தை வாரி வாரி வழங்கி வீணடிப்பதற்கோ பெயர் அல்ல. என்றும் அல்லாஹுவின் கரத்தில் உள்ளதை விட தன் கரத்தில் உள்ளதை மிகுந்த பற்று வைக்காமல் இருப்பதுதான் துறவரம் என்று கூறினார்கள். மேலும் சொன்னார்கள், மனிதனுக்கு துன்பம் ஏற்படும் போது பொறுமையை மேற்கொண்டு அதன் நன்மைகளை அடைவதில் நாட்டம் கொள்வதற்கு துறவரம் என்று சொல்லப்படும் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துறவரத்திற்கு இப்படி ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றொரு ஹதீஸில், உலக பற்றில்லாதவரையும் பேச்சை குறைத்து கொண்டவரையும் நீங்கள் கண்டால் அவரின் நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர் ஹிக்மத் என்னும் ஞானம் வழங்கப்பட்டுள்ளார் என்று நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். உண்மையான தவக்குல் என்பது அல்லாஹுவின் மீது நாம் வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான துறவரமாகும். நாம் சம்பாதிக்கின்றோம், நாம் வேலைக்கு செல்கின்றோம், அனைத்து செயல்களும் நம்முடைய முயற்சியால் நடைபெறுகின்றது என்றாலும் கூட இது அனைத்திற்கும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நிச்சயம் நடக்காது என்பதை நாம் உறுதியாக மனதிலே இருத்திக் கொண்டால் அதுதான் உண்மையான துறவரமாக அமைகின்றது.

நேயர்களே, ஹசரத் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், துறவரமாகின்றது முரடான ஆடைகளில் அணிவதில்லை, எனினும் உலக வாழ்க்கையில் மேலெண்ணங்களை குறைத்துக் கொள்வதாகும். ஹசரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், துறவரமாகின்றது அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொள்வதுடன் எளிமையை நேசிப்பதும் என்றார்கள் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த பெரியார்களுடைய அந்த வழிகாட்டலின் பேரில் மேல் எண்ணம் என்பது பிறரை பார்த்து அவருக்கு அவ்வளவு பொருள் கிடைத்திருக்கின்றது, அவர் வசதியாக வாழ்கின்றார், என்னிடத்திலே வசதி இல்லை என்று பிறரை பார்த்து மேலெண்ணம் கொள்வது, இந்த மேலெண்ணத்தை தவிர்த்துக் கொள்வதுதான் உண்மையான துறவரம் என்று நமக்கு பெரியார்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஹசரத் அபு சுஃபியான் தாரரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், துறவரமாகின்றது அல்லாஹுவை விட்டும் கவனக்குறைவான செயல்களை தவிர்த்துக் கொள்வதாகும். ஹசரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டும் போது, துறவரமாகின்றது இவ்வுலகை சிறுமையானதாகவும் அதன் சுகபோகங்களை உள்ளத்திலிருந்து நீக்குவதுமாகும் என்றார்கள். ஹசரத் இமாம் அகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், துறவரம் மூன்று வகை. ஹராமான செயல்களை விட்டு விடுதல், இது சராசரி மனிதர்களின் துறவரமாகும். ஹலாலானதில் தேவைக்கு அதிகமானதை விட்டு விடுதல், இது குறிப்பானவர்களின் துறவரமாகும். அல்லாஹுவை விட்டும் கவனக்குறைவாக்கும் செயல்பாடுகளை கைவிட்டு விடுதல், இது இறைநேசர்களின் துறவரமாகும்.

நேயர்களே, அல்லாஹுவை தவிர வேறு எதிலும் மிகுந்த பற்று வைக்க கூடாது. உலக வஸ்துக்கள் மீது அளவற்ற பாசமும் பற்றும் வைத்தால் மனிதன் நிதானத்தை இழக்குகின்றான். எஜமானாக இல்லாமல் அவன் பொருளுக்கு அடிமையாக ஆகிவிடுகின்றான். எனவேதான் ஹஸரத் சஹல் ரதியல்லாஹு தாலானு அவர்கள் நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதரே, எனக்கு ஒரு செயலை கற்றுக் கொடுங்கள், அதை நான் செய்தால் அல்லாஹுவும் விரும்ப வேண்டும், மக்களும் விரும்ப வேண்டும். அப்போது நபி அவர்கள், உலக வாழ்வில் துறவற நிலையை மேற்கொள், அல்லாஹ் உன்னை விரும்புவான், மக்களிடத்தில் இருக்கும் பொருட்களை விரும்பாமல் துறந்துவிடு, மக்கள் உன்னை விரும்புவார்கள் என்று சுருக்கமாக இரண்டே வரியிலே நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வும் விரும்ப வேண்டும், மக்களும் நம்மை விரும்ப வேண்டும், அப்படிப்பட்ட செயலுக்குரிய பதிலை அந்த தோழருக்கு அழகாக அவருடைய மனதிலே இருத்தினார்கள். எனவே உண்மையான துறவரம் என்பது உலக வாழ்வில் பற்றற்ற நிலையில் இருப்பது. கிடைத்தால் அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்துவது, எதுவும் கிடைக்காத போது அந்த நேரத்திலே பொறுமை மேற்கொள்வது, இதுவும் துறவரத்திலே கட்டுப்பட்டதாகும். பிற மனிதர்களிடத்திலே எந்த நிலையிலும் தேவையாகாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, இதுவும் துறவரத்துடைய செயல்பாடுகளில் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட உண்மையான அந்த துறவர நிலையை பேணி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க. வணக்கம் மின்னல், வணக்கம் புவனா.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம். முக நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சிறப்பா இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது?
1: ரொம்ப நல்லா பிரகாசமா இருக்கிறீங்க, பரவசமா இருக்கிறீங்க.
0: பரவசமா இருக்க. சரி, இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாவே பிறந்திருக்கு. காலை 10 மணி வரைக்கும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம்.
1: ஆமா, நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு மோகன் திரும்ப வந்திருக்கீங்க, வருக வருக அப்படின்னு வரவே
0: வந்துட்டேன்னு சொல்லு. அந்த மாதிரியா?
1: ஆமா.
0: சரி, எங்க போனாலும் வந்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாய்நாடா இருக்கட்டும், அதே சமயத்துல நம்முடைய வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா?
1: கண்டிப்பா. ஆக நீண்ட விடுமுறை கழித்து வேலைக்கு இன்னைக்கு போறவங்க கூட இருக்கலாம். தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்க, ஒரு விடுமுறையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏதோ ஒரு உற்சாக நம்ம மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த உற்சாகத்தோட நம்ம நாளா தொடங்கலாமே.
0: ஆமா, நம்ம நாள வந்து மத்தவங்க புண்ண கேக்குறாங்க அப்படின்னா அதோட பெரிய வரம் இருக்கவே முடியாது. ரொம்ப வரவர் கண்டிப்பா வருது, ரொம்ப ஆமோதிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமையட்டும். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள், 2026 ஜூலை 23 வியாழக்கிழமை. இன்றைய நாளை இன்னும் மகிழ்ச்சியாக வரவேற்கலாம். பக்தி பாடலோடு தொடங்கிடலாம். இன்றைக்கு வியாழக்கிழமை இல்ல?
1: ஆமா,
0: விநாயகர் போற்றி பாடல்
1: அழைப்போம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம லேக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட்டோட பேர் வந்துட்டு சிட்டட் ஸ்குவாட். இப்போ இது வந்து நம்மளோட உடம்ப நேராக்கி கால்களை கொஞ்சம் அகலமாக்கி அந்த பெஞ்சில் வந்து உட்காருங்க. மறுபடியும் எழுந்து நிக்கணும். உட்காரும் போது நம்முடைய கால் முட்டி வந்து கால் பெருவிரலை வந்து தாண்டக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கால் முட்டி வலி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால இதை தவிர்ப்பதற்கு உங்களோட போஸ்டரை வந்து சரியா வைங்க. இந்த ஒர்க் அவுட்டை வந்து 15-20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யலாம். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: வணக்கம். இந்நிலையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: ஆமா, பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: தொடக்கமாக மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கோசோவின் கீழ் எங்கும் மை ஃபியூச்சர் ஜாப் தளத்தின் வாயிலாக கடந்த ஜூன் 30 தேதி வரை மொத்தம் 96,700 செயலில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் இன்னும் காலியா இருக்கு. அதனால மக்கள் எப்போதுமே அதை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு மனிதவள அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: சரி, இதற்கிடையில வந்து கைரோல் அமைங்க இருக்கார் இல்லையா, அவருடைய இந்த தொலைபேசி விவரங்கள் அந்த டேட்டா எல்லாம் தரவுகள் வெளியிடப்பட்டது சமூக வலைதளங்கள்ல. இது தொடர்பா வந்து மெக்சிஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபெடல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தொடர்பா அரசாங்கம் விசாரிக்கும், யார் வெளியிட்டாங்க அப்படின்றவங்களை கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது.
0: சரி, தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி, ஸ்லாங்கூரில் நடைபெறும் 2026 சுக்மா விளையாட்டு போட்டிகளில் ஏற்பாட்டிற்கான செலவு குறைப்பு மற்றும் ஏற்கனவே உள்ள வளங்களை பயன்படுத்தும் உத்திகள் மூலம் செயல்பாட்டு செலவுகள் ஆரம்ப செலவுடன் ஒப்பிடுகையில் 67% வரையில் குறைக்கப்பட்டிருப்பதாக இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: சரி, இதற்கிடையில வந்து சைனால வந்து இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்ட் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது இருங்க, ஓ நான் வரேன். அந்த இப்போ நீங்க இப்போ போகும்போது இப்ப அதை எடுத்திருக்காங்கல்ல, ஏன் அப்படின்னா அது வந்து மேம்பாட்டு பணிகள் காரணமாக அதை சரியா பண்ணி திரும்பி வைக்க போறாங்க. சைனால வந்து சீன எழுத்துல வந்து இப்போன்னு போட்டு பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கின்றது. இப்போவுடைய நகராட்சி மன்றம் என்ன சொல்லிருக்காங்க, அது தவறான ஒன்று, யாரும் நம்பாதீங்க இப்போ அப்படின்னு சீன எழுத்துல எழுதப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் பதிவு பண்ணிருக்காங்க.
0: போலியான
1: தகவல், அது வந்து கிராபிக்.
0: அப்படியா,
1: நம்பிராதீங்க மோக, நீங்க ஓன்னு சொல்லிட்டீங்க வேற.
0: இல்ல, நீங்க சொன்னது பார்த்த அப்படிதான் இருந்துச்சு. சரி, இன்னும் நிறைய தகவல் எல்லாம் வந்திருக்குங்க. 10 வரைக்கும் இன்றைக்கு நாங்க உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போற போவனா,
1: சொல்லுங்க.
0: என்ன அப்படின்னா, இப்ப முன்னெல்லாம் வந்து பொழுதுபோக்கு இந்த ஹாபி எல்லாம் கேட்ட நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, இப்ப புதுசா இந்த ஒரு பொழுதுபோக்கு நான் தொடங்கியிருக்கேன் இல்ல தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, அது என்ன பொழுதுபோக்கு, அதாவது உங்களுடைய புதிய பொழுதுபோக்கு என்ன அப்படின்றத அழைத்து சொல்ல போறீங்க.
1: தொடங்கிட்டீங்க, தொடங்க போறீங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, அது ஒரு பொழுதுபோக்குங்க அப்படின்னா என்ன?
0: ஆமா, 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7

சாலையிலே கதை பேசலாம். ஒரு சிறுவன் காய்கறிகளை தூக்கி கொண்டு சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தான். அப்போது வழியின் நடுவில் ஒரு பெரிய கல் கிடப்பதை பார்த்தான். ஒரு நிமிடம் நின்று யோசித்தான், இதை யாராவது தடுக்கி விழுந்தால் என்ன ஆகும் என்று நினைத்தான். ஆனால் அடுத்த நிமிடமே யாரோ விழுந்தால் நமக்கு என்ன என்று நினைத்து அந்த கல்லை அப்படியே விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டான். அன்று மாலை ஒரு பெண் அந்த வழியாக நடந்து வந்தாள். எதிர்பாராத விதமாக அந்த கல்லில் தடுக்கி கீழே விழுந்தாள். சத்தம் கேட்ட சிறுவன் ஓடி வந்து பார்த்தான். விழுந்திருந்தது அவனுடைய அம்மா. அவன் பயந்து போய் அம்மாவை எழுப்பி தாங்கிக் கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றான். நடந்து வரும்போது அவன் மனம் வருந்தி சொன்னான், காலையில நான் இந்த கல்லை ஓரமா எடுத்து வைத்திருந்தால் இன்று அம்மா இப்படி விழுந்திருக்க மாட்டாங்க. அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. யாருக்கோ நடக்குது, நமக்கு என்ன என்ற அலட்சியம் ஒரு நாள் நம்ம வீட்டையும் தொடலாம். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பிறருடைய பிரச்சனை என்று நாம் அலட்சியப்படுத்தும் சில விஷயங்கள் நாளை நம் வாழ்க்கையிலும் நடக்கலாம். முடிந்த இடத்தில் ஒரு சிறிய உதவி செய்வது ஒரு பெரிய துன்பத்தை தடுக்கலாம். நமக்கு என்ன என்ற சிந்தனையை விட நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் செலவிட்டு செய்யும் ஒரு நல்ல செயல் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்றலாம். நல்லதை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விடாதீர்கள். இன்று நீங்கள் காப்பாற்றும் ஒருவர் நாளை உங்களை காப்பாற்ற காரணமாக இருக்கலாம். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க, உங்க காலை இப்பொழுது எனக்கு கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்ல. ஆமா, இந்த பொழுதுபோக்கு பத்தி நம்ம கேட்டிருந்தோம். ஷமீரா வந்திருக்காங்க, சொல்லுங்க ஷமீரா.
1: புதுசா இல்ல ஏற்கனவே அதை பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து ஒரு 8 வயசுல இருக்கும் போது எனக்கு ரொம்ப வரையறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்பதான் வந்து கீச்சைன் கொலெக்ஷன்.
1: இப்ப 8 வயசுல இருந்தா இப்ப இத்தனை இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு?
2: இப்ப எனக்கு 11 வயசு.
0: பெரிய வயசு. வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்கல்ல, அப்ப யாராவது போனா கீச்சன் வேண்டாம் சொல்வீங்களா?
2: வெளியூர்லாம்
0: போனா வாங்கிட்டு வரணும் போலயே. ஷமீரா அப்படி சொல்லிருந்தாங்க, நம்ம எல்லாம் சின்ன வயசுல பாருங்க இந்த தபால் தலையை சேகரிக்க சொல்லுவாங்க, அப்புறம் இந்த காசு நாணயம் எல்லாம் சேகரிப்பாங்க. இப்ப பாருங்க கீச்சன் வரைக்கும் போயிட்டு.
1: நானும் சின்ன வயசுல கீச்சன் சேகரிச்சு
0: சேர்த்திருக்கீங்க.
1: ஆண் பெண்கள் கூட்டமா இருந்து பாத்துருந்தீங்கன்னா நிறைய கீச்சன்.
0: ஓ, ஏன் சேர்த்து வச்சு உங்களுக்கு என்ன
1: நல்லா இருக்கும்? விதவிதமா இருக்கும், சத்தமா இருக்கும், அது அழகா இருக்கும், அந்த மாதிரி இறகுல இருக்கும். இப்ப அவங்க சொல்லும் போது எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம்.
0: இத்தனை வருஷம் பழகி இருக்கும், சொல்லவே இல்ல பாருங்க இந்த விஷயத்த. நீங்க
1: நேரம் எடுத்து சொல்லலாம் நினைச்ச போகன்னு.
0: சரி, பொழுதுபோக்கு அப்படின்றது ரொம்ப அவசியங்க, அதை கண்டிப்பா பண்ணுங்க. இன்றைக்கு இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இது வணக்கம் மின்னல். யோ யோ ஹனி சிங்கர்.

முதலீட்டாளர்களை தொடர்ந்து ஈர்ப்பதற்கு ஒற்றுமை அரசாங்கம் வலுவுடன் உள்ளது. சாரா உதவி நிதி விரைவில் அதிகரிக்கப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் கூட்டரசு அளவில் ஒற்றுமை அரசாங்கம் நிலையாகவும் வலுவுடனும் உள்ளது. இதனோட ஒற்றுமை அரசாங்கத்திலுள்ள சில அரசியல் கட்சிகளுடனான ஒத்துழைப்பில் மாநில அளவில் போட்டி நிலவினாலும் அமைச்சரவை நிலையில் சிறப்பாக உள்ளதென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்வேளை நாட்டின் பொருளாதார

0: களையும் குறை நிறைகளையும் அறிந்த பின்னர் அரசாங்கம் அந்நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றார் அவர். நாட்டின் பொருளாதாரம் இசைவானதாக இருந்தால் மக்களுக்கான ரஹ்மா ரொக்க நிதி எஸ்டிஆர் ரஹ்மா அடிப்படை உதவி சாராவுக்கான மானியங்களை அதிகரிக்கும் சாத்திய கூறுகளை மடானி அரசாங்கம் தொடர்ந்து ஆராய்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். மானியமில்லா ரோன் 97 ரோன் 95 சில்லறை விலை முறையே லிட்டருக்கு 20 சென் 30 சென்னாக அதிகரித்திருக்கும் நிலையில் உதவித்தொகையற்ற டீசலின் விலை லிட்டருக்கு 35 சென் அதிகரித்துள்ளது. இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் நாள் வரையில் இந்த விலை நடப்பில் இருக்கும் என நிதியமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. இதன்வழி முன்னதாக 4 ரிங்கிட்டாக இருந்த ரோன் 97 பெட்ரோல் லிட்டருக்கு 4 ரிங்கிட் 20 சென்னாக விற்கப்படும். உதவித்தொகையற்ற ரோன் 95 பெட்ரோல் 3 ரிங்கிட் 42 சென்னிலிருந்து 3 ரிங்கிட் 62 சென்னுக்கு அதிகரித்துள்ளது. சிறாருக்கான சமூக ஊடக பயன்பாட்டுக்கு முழுமையான தடை விதிப்பதைக் காட்டிலும் சிறாரின் சமூக ஊடக பயன்பாட்டை முறைப்படுத்தும் அணுகுமுறையை அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடிக்கும். பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் குறிப்பிட்ட வயது பிரிவினருக்கான இத்தகைய தளங்களின் பயன்பாட்டுக்கு தடை விதித்திருந்தாலும் மலேசியா அதனை முறைப்படுத்தும் என டெத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடேல் கூறினார். இந்த அணுகுமுறையை இணைய பாதுகாப்பு சட்டம் ஓன்சாவின் கீழ் உள்ள சிறார் பாதுகாப்பு விதிமுறை மற்றும் அபாய குறைப்பு விதிமுறைகள் ஆதரிக்கின்றன. 16 வயதுக்குட்பட்ட பயனர்களுக்கான அணுகுமுறையை சமூக ஊடக தளங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என இக்குறியீடுகள் கட்டாயமாக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியா இஸ்ரேலை எப்போதும் அங்கீகரித்ததில்லை. அதுமட்டுமின்றி அந்நிய சக்திகளிடமிருந்து வரும் எந்தவொரு அச்சுறுத்தலில் இருந்தும் நாட்டின் இறையாண்மை தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் குறிப்பிட்டார். மாந்த பண்புகள் பன்னாட்டு சட்டங்கள் உள்ளிட்ட இறையாண்மை அடிப்படையில் வெளிநாட்டு கொள்கையிலிருந்து நாட்டை தற்காக்கும் பிரதமரின் நிலைப்பாட்டிற்கு தாம் என்றும் ஆதரவு அளிப்பதாக அவர் சொன்னார். இதனிடையே பாலஸ்தீன மக்களின் போராட்டம் குறித்து மலேசியாவின் நிலையான நிலைப்பாட்டுடன் பிரதமரின் உறுதியான போக்கு ஒத்துப்போவதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு சாலை பாதுகாப்பு வசதி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த பொதுப்பணி அமைச்சு தீபகற்பத்தில் 94 இடங்களை அடையாளம் கண்டுள்ளது. அதில் 27.85 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பிளாக் ஸ்பாட் திட்டத்தின் கீழ் 77 இடங்கள் அடங்கும் என அமைச்சர் டெத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். அத்துடன் 5.2 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் சமிஞ்சை வசதியுடன் கூடிய பாதசாரி கடப்பு திட்டம் LPKSIன் கீழ் 17 அடங்கும். ஏராயிரத்து 26 ஃபீஃபா உலகக்கிண்ண காட்பந்து போட்டியை அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பாளராக நேரலை செய்த மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM நாளை தொடங்கும் 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியையும் நேரலை செய்யவிருக்கிறது. மை டிவி 111 சுகான் தொலைக்காட்சி RTM கிளிக் உட்பட RTMன் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் அந்த அனைத்துலக விளையாட்டுப் போட்டியை காணலாம் என நாட்டின் மூத்த ஊடக நிறுவனமான அது நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா முதல் நிறைவு விழா வரை விரிவான ஒளிபரப்பை வழங்க RTM திட்டமிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: அமெரிக்காவுடனான கார்டி ஹோஃப் பன்னாட்டு பால திறப்பு விழாவை கனடா ரத்து செய்துள்ளது. அந்த அண்டை நாட்டிற்கு எதிராக புதிய எதிரீட்டு வரியை விதிக்கப் போவதாக வாஷிங்டன் அச்சுறுத்தியதையடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கை காரணமாக அந்த நிகழ்ச்சியை கூட்டாக நடத்துவது இனியும் பொருத்தமாக இருக்காது என அந்நாட்டு வீடமைப்பு கட்டமைப்பு அமைச்சர் கிரிகோர் ரோபர்ட்

0: ஜான்சன் தெரிவித்தார். ஒன்டாரியோவையும் மிஷிகனையும் இணைக்கும் அப்பாலம் அடுத்த திங்கட்கிழமை முதல் போக்குவரத்துக்கு திறந்துவிடப்படவுள்ளது. ஈரான் அதன் அடிப்படை கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் உடனடியாக பதிலடி தரும் என அதன் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்மஸ் நீரிணையில் ஈரான் குறிவைக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் அந்நாட்டிலுள்ள பாலமோ அணுமின் நிலையமோ வெடிகுண்டு வீசி தகர்க்கப்படும் என வாஷிங்டன் விடுத்த மிரட்டலுக்கு அந்த இஸ்லாமிய குடியரசு இவ்வாறு பதிலளித்துள்ளது. இவ்விவகாரத்தில் ஈரான் தெளிவாக உள்ளது. ஈரானுக்கு எதிரான எந்தவொரு தாக்குதலுக்கும் சக்தி வாய்ந்த பதில் தாக்குதல் உறுதி என அராக்சி தெரிவித்தார். அமெரிக்காவின் மிரட்டல்கள் போரை விரிவுபடுத்துவதை தவிர வேறு எந்த பலனையும் அளிக்காது என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளதாக அந்நாட்டு தேசிய ஊடகம் தெரிவித்துள்ளது. காசா போரின்போது தனது படைகளால் கொல்லப்பட்ட பாலஸ்தீன காட்பந்து வீரர் 12 பேர் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என இஸ்ரேலிய ராணுவம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதில் ஃபிஃபாவில் பதிவு பெற்ற நடுவர் ஒருவரும் அடங்குவார். எனினும் பாலஸ்தீன காட்பந்து சங்கம் ராணுவத்தின் இக்குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனத்தின் மறுப்பை பொய்யாக்கி காட்டும் பொருட்டு விளையாட்டாளர்களாகவும் அப்பாவி மக்கள் எனவும் காட்டிக்கொள்ள முனையும் வேளை அமாசுக்கு ஆதரவாக செயல்பட்ட காட்பந்து வீரர்களை விரைவில் அம்பலப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. அவர்களில் முகமது சாமி முகமது கத்தப் ஃபிஃபாவின் துணை நடுவராக செயல்பட்டவர் என கூறி நிழற்படங்களையும் இஸ்ரேலிய படை வெளியிட்டுள்ளது. வடகிழக்கு அல்ஜீரியாவில் உள்ள ஒரு சிறிய ஊரில் காட்டுத்தீயினால் 150 வீடுகள் சேதமடைந்தன. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் சயீத் சவுத் தெரிவித்தார். புதன்கிழமை காலை வரை தீயணைப்பு வீரர்கள் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர கடுமையாக போராடியதாக அவர் கூறினார். இவ்வேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஜீரியா பல நாள்களாக நூற்றுக்கணக்கான காட்டுத்தீ சம்பவங்களால் தத்தளித்து வருகிறது. இதுவரை குறைந்தது 60 பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 சீன பொதுப்பூப்பந்து. தேசிய இளம் கலப்பு இரட்டையர் சென் தாங்ஜி கிளாரிசா தான் இணை முதல் சுற்றில் ஜெர்மனி இரட்டையர் மார்வின் செய்தல் துஷ்பாங் வெயின் இணையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆட்டம் தொடங்கிய 37 நிமிடங்களில் தேசிய இணை 21-17 21-19 என்ற புள்ளிகளில் செய்தல் நூயன் இணையை வீழ்த்தியது. இதன் மூலம் கடந்த வாரம் ஜப்பானில் நடைபெற்ற பொதுப்பூப்பந்து போட்டியில் முதல் சுற்றிலேயே வெளியேறிய அவர்கள் இம்முறை முதல் முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளனர். இவ்வேளை 2ம் சுற்றில் 2ம் நிலை தேர்வான சீனாவின் ஜாங் சென்பாங் ஷென்பாங் ஹூய் இணையுடன் தேசிய இணை கடுமையான போட்டியை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீட்டாளர்களை தொடர்ந்து ஈர்ப்பதற்கு ஒற்றுமை அரசாங்கம் வலுவுடன் உள்ளது. சாரா உதவி நிதி விரைவில் அதிகரிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1984 இன்றைய நாளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLO தலைவர் யாசிர் அரஃபாத் 3 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்தார். அவரை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் மகாதிர் முகமது சார்பில் வெளியுறவு அமைச்சர் தங்கு ஹமாத் ரித்தாவுடின் சுபாங் பன்னாட்டு விமான நிலையத்தில் வரவேற்றார். இந்த வரவேற்பில் உடன் செல்லும் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த வேளாண் அமைச்சர் அன்வார் இப்ராஹிமும் மலேசியாவுக்கான PLOவின் சிறப்பு பேராளர் ஹமாத் அல்பாராவும் இருந்தனர். 15 பேர் கொண்ட பேராளர் குழுவுடன் வந்திருந்த யாசிர் அரஃபாத் July 24 கோலாலம்பூர் நகர அரங்கில் பாலஸ்தீன இஸ்ரேல் சிக்கல் தொடர்பாக சிறப்புரை நிகழ்த்தினார். அவருக்கு வழங்கப்பட்ட உற்சாகமான வரவேற்பு பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு மலேசியாவின் அக்கறையை காட்டியதோடு உறுதியான ஆதரவின் வெளிப்பாடாக அமைந்தது. முன்னதாக டத்துஸ்ரீ டாக்டர் மகாதிர் முகமது பாலஸ்தீன விடுதலை அமைப்பிற்கு முழுமையான தூதரக நிலையை வழங்க ஒப்புதல் அளித்திருந்தார். மேலும் 1983 மே ஜூலை மாதங்களில் ஐநா ஆதரவுடன் நடைபெற்ற பாலஸ்தீன மாநாட்டை கோலாலம்பூரில் நடத்தவும் மலேசியா ஏற்பாடு செய்திருந்தது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். இன்னும் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு மோகன் புவன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: ஆமா, இன்னைக்கு ஒரு விஷயத்த கேட்க போறோங்க. கண்டிப்பா இந்த வெளியூர்களுக்கு எல்லாம் வேலைக்கு போறவங்க தங்கி வேலை செய்யணும் அப்படின்ற சூழல் வரும் பொழுது கண்டிப்பா வீடு வாடகை கெடுக்கணும், இல்ல ஒரு அறைய வாடகை கெடுக்கணும் அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்.
0: அனுபவம் நிறைய பேசக்கூடிய ஒரு நாள்ல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இன்றைக்கு அதை பத்தி ஒரு தலைப்பு, இந்த வீடு வாடகை அறை, இந்த ரூம் வாடகை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுக்கு எல்லாம் போறோம் இல்லையா. சில பேர் இதுல கூட மோசடி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய அந்த மாதிரி நடக்குதா? நீங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? என்னையும் இப்படி ஏமாத்திட்டாங்க, இருக்கு இருக்குன்னு பார்த்தா அங்க இல்லாமலே இருந்திருக்கும், இல்ல இருக்குறது வேற மாதிரி இருந்திருக்கும்.
1: ஆமா, இப்போ எல்லாம் பண்ணிருப்பீங்க 3 மாசத்துக்கு, அதுக்கப்புறம் எங்கடா கிணறு அப்படின்ற மாதிரி வீடே இல்லாம இருந்திருக்கும், அறையும் இல்லாம இருந்திருக்கும்.
0: ஆமா,
1: அந்த மாதிரி அனுபவம் இருக்குதாங்க உங்களுக்கு?
0: தாராளமா அழைத்து சொல்லுங்க. வீடு அல்லது அறை, ரூம் ரெண்டல் வாடகைக்கு நீங்க தேடி போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிருப்பீங்க, கதைகள் இன்னும் நிறைய சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.

0: வியாழக்கிழமைகளில் புத்தக ஆய்வு. தேசிய நூலகத்தின் நூலகர் பத்மாவதி பத்மலை இன்றைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறாங்க?
1: இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகும் புத்தகத்தின் தலைப்பு த மிட் நைட் லைப்ரரி. எழுதியவர் மெட் ஹை. இந்த கதையின் நாயகி நோராசி. அவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் அவங்க நினைச்சபடி நடக்கலங்க. நல்ல வேலை இல்ல, உறவுகளும் சரியில்லை, அவங்க கண்ட கனவுகள் எதுவுமே நிறைவேறல. அதனாலேயே அவங்க வாழ்க்கையில நிறைய தவறான முடிவுகள் எடுத்துட்டோமோன்னு சொல்லி அவங்க மனவேதனையுடன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுதுங்க. அந்த நேரத்துல அவங்க ஒரு பெரிய விசித்திரமான ஒரு இடத்துக்கு செல்கிறாங்க. அதுதான் வந்து த மிட் நைட் லைப்ரரி. இந்த நூலகம் சாதாரண நூலகம் இல்லங்க. இங்க இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் நோரா வாழ்க்கையில வேறு ஒரு முடிவு எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கோ என்பதை காட்டுறது. உதாரணமாக அவங்க ஒரு பிரபலமான நீச்சல் வீராங்கனியா இருந்திருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோன்னு ஒரு புத்தகம் காட்டுது. இன்னொரு புத்தகத்துல அவங்க புகழ்பெற்ற இசை கலைஞராக இருந்திருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு காட்டுது. இன்னொரு புத்தகத்துல அவங்க ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்திருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும் அப்படியும் காட்டுது. அதே சமயம் இன்னொரு புத்தகத்துல திருமணமாகி குடும்பத்துடன் இருக்கிற நிறைய புரிஞ்சுகிட்டாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? கடந்த கால முடிவுகளை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதை விட இப்ப இருக்கிற நம்ம கையில இருக்கிற இந்த வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம வந்து சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் எப்படி வாழலாம் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்தோமா இன்னும் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்ம எப்போதும் மத்தவங்களை பார்த்து என்ன நினைப்போம்னா இவங்க எப்படி கஷ்டப்படாம இருக்காங்கன்னு. ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொரு சவால் இருக்குங்க அவங்க வாழ்க்கையில. அவங்களுக்கு அனுபவிக்கும் போதுதான் அந்த சவாலோட கஷ்டம் என்னது, அந்த சிரமங்கள் அவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் எப்போதும் மனசுல புலம்புவாங்க, நம்ம இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாமோ, அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தி மிட்நைட் லைப்ரரி புக் வந்து ரொம்ப மிக சிறந்த புக்கா நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மாதிரியான கதை புத்தகங்களை படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கண்டிப்பாக தேசிய நூலகத்துக்கு வாங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு, படிச்சு பயன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719.
1: வணக்கம், நல்ல பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
2: அதாவது வீடு வாடகைக்கு போக எடுக்க போய் அங்க ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா, இவங்க யாரோ ஸ்கேம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: இந்த மோசடி சம்பவங்கள் குறித்து சொல்லுங்க, கதைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேர் வந்திருக்காரு. பேர் சொல்ல மாட்டேன்னு, என்ன கதையோட வந்திருக்காருன்னு கேக்கலாம்.
3: நான் வந்து பர்லீஸ்ல இருக்கேன். பர்லீஸ் வந்து UPM எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த UPM வரத்துக்கு சர்டாங் ஏரியால நான் ஒரு ரூம் ரெண்ட் பாத்திருந்தேன். எல்லாம் பேசி முடிஞ்சு 3 மாசம் டிபாசிட், எலக்ட்ரிக் பில், கரண்ட் பில் எல்லாம் ஒரு 2-5 கிட்ட கேட்டாரு. கேட்டுட்டு நானும் எல்லாத்தையும் டிபாசிட் எல்லாம் பண்ணிட்டேன். லொகேஷன் கொடுத்து அந்த மார்னிங் அங்க வர சொன்னாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அவர் கொடுத்த அட்ரஸ் வந்து ஒரு ஹோம். கால் பண்றேன் கால் எடுக்க மாட்டாரு. இன்ன வரைக்கும் அவர் லாஸ் கான்டாக்டாவே ஆயிட்டாரு.
2: ஆனா நீங்க பணம் கொடுத்துட்டீங்க.
3: ஏன்னா ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு. ரூம் வந்து எக்ஸாம்பிள் ரூம் எல்லாம் காமிச்சாரு.
1: ஆனா இப்போ அது சரியானதான் நம்ம தேடுவோம். நீங்க அந்த மாதிரி எதுவுமே தேடலையா? வெறும் அவர் குரல் நல்லா அன்பா பேசாரு சொல்லிட்டு போயிட்டீங்களா?
3: இல்ல முக, நான் ஆக்சுவலி விசாரிச்சேன். அவர் கொடுத்த லொகேஷன்ல வந்து ரூம் இங்க இருக்கு. ஆனா அவரு எனக்கு கொடுத்த லொகேஷன்ல ரூம் இல்ல, அது ஒரு ஹோம். ஆனா அவரு பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா இனிக்க இனிக்க பேசினார் மோகன்.
1: இனிக்க புரியுது.
2: சரி, அதுக்கப்புறம் பணம் போச்சு. அதுக்கப்புறம்
3: ஆனா ஒரு இது வந்து ஜனவரி நடந்துச்சு. நான் ஜனவரி ஆக்சுவலி இங்க வந்திருக்கணும். இன்ன வரைக்கும் அவரு என்ன ஆயிட்டாரு, இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. போனா
1: பேர் சொல்லாத நபர் இப்படி சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரியும் நடக்குது அப்படின்னு. என்னதான் பார்த்தாலும் அவங்க பேசுற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அப்படியே கவர்ந்து இழுக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு.
2: நல்லா பேசினாங்க, அதனாலதான் ரொம்ப நம்பிட்டு அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆனா எதுவா இருந்தாலும் இப்போ காலகட்டத்துல பேப்பர் தாங்க வேலை செய்யும். நீங்க அக்ரிமெண்ட் எல்லாம் எழுதிட்டீங்களா, ஒப்பந்தம் எல்லாம் எழுதிட்டீங்களா, சைன் பண்ணீங்களா, இப்படிதான் கேட்பாங்க. கடைசியில உங்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும், நீங்க வந்து காவல்துறையில புகார் பண்ணாலும், எங்க ஆவணங்கள் எங்க, இதைத்தான் முதல்ல கேட்க போறாங்க. ஆக எப்படி நம்ம இதை சரியா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விவரமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சொத்துடைமை முகவர் நம்ம கொடுக்க போறாரு. இதற்கிடையில உங்களுக்கு அனுபவம் இருந்தா அழைச்சி எங்க கிட்ட சொல்லுங்க.
1: சரி.

0: இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோங்க, இந்த வீடு வாடகை அல்லது இந்த ரூம் அறையெல்லாம் இருக்கு இல்லையா, அது வாடகைக்கு போகிறவங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு மோசடி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: சரி, அடுத்து ஒரு நேர் அழைச்சிருக்காங்க.
0: இவங்களும் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: நான் வாடகை போல, ஆனா என் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வாடகைக்கு வந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட வரப்ப வந்து சிங்கிள் மதர்னு சொன்னாங்க, ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. நானும் வந்து அவங்களுக்கு அவசரமா வீடு தேவைப்படுது, இன்னொன்னு என் வீட்டுக்கு வந்து நான் ஆள் தேடி இருந்தப்ப தேவையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா கஷ்டப்படுறவங்கன்னு சொன்னாங்க. சோ முதல்ல டிபாசிட் வாங்கிட்டு அப்புறம் தான் கொடுத்தா மாசம் மாசம் கட்டிட்டாங்க. ஒரு 3 வருஷமா இருந்தாங்க அவங்க. ஒரு 10 மாசம் வாடகை எல்லாம் சரியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வாடகை வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. தாமதமா குடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்க தாமதமா குடுக்கறீங்க, எனக்கு வந்து பேங்க் வந்து நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, அதனால வந்து நீங்க வெளியாயிக்கங்க, நாங்க வேற ஆள் பாத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னோம். இவங்க வந்து என்ன கோபமாயி நான் வெளியாக சொன்ன நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டெல்லாம் குப்பையாக்கி போட்டு தண்ணி பில்லு கரண்ட் பில்லு எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு எனக்கு வந்து அவங்க ஒரு 3000 வெள்ளிக்கான நஷ்டத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. ஓடிட்டாங்க அவங்க வந்து, அந்த வீட்டோட சாவி கூட எதுவுமே என்கிட்ட குடுக்கல, அப்படியே ஓடிட்டாங்க. நான் வந்து வாடகை கொடுத்து நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற.
0: ஆமா, அதாவது இப்படியே மோசடி, அதாவது வீடு வாடகை தேடுறவங்க தாண்டி வீடு வாடகைக்கு குடுக்கறவங்களுக்கு நடக்குது.
1: அவங்களுடைய சில புகைப்படங்கள் நம்ம செய்தித்தாள்கள் பாக்குறோம். இதற்கிடையில இந்த மாதிரியான ஸ்கேம்ல நீங்க மாட்டி இருக்கீங்களா? வீட்டு வாடகைக்கு நீங்க விட்டிருந்திருக்கலாம், அல்லது உங்ககிட்ட வந்து பணத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அங்க வீடே இருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கா உங்களுக்கு?
0: எங்கப்பா கிணறு காணோம் அப்படின்ற கதையா? அழைத்து சொல்லுங்க.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் சலே மடானி திட்டம் B40 குடும்பத்தின் மழலையர் பயன்பெறுவதற்கான அரசின் முனைப்பு. இதுவரை 162 பாலர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 8.87 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 3612 சிறார் பயன்பெறுவது உறுதி செய்யப்படும்.
0: மடானி உங்களுக்காக.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909729.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: இன்னைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: அதாவது நீங்கள் வந்து என்னைக்காவது வாடகைக்கு எடுக்க போறேன், வீடு இல்லாத அறையோ வாடகைக்கு எடுக்க போறேன் அப்படின்ற சூழ்நிலையில ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்களா, இல்ல முயற்சி பண்ணிருக்காங்களா யாராவது உங்ககிட்ட அப்படின்னு கேட்டிருந்தோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தாமரை பேசுறேன்.
1: தாமரை எந்த குளத்துல இருந்து கூப்பிடுறீங்க?
2: கால் பண்றப்பல இந்த கேள்வி கேட்டா
0: ஒரே நகைச்சுவை திரும்ப திரும்ப பண்றாங்களா?
1: பாரு
0: இருங்க, ரோஜானா முள் இல்லையான்னு கேக்குறது
2: அதேதான்
1: சொல்லுங்க. கடைசி குளம் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்ல.
0: சொல்லுங்க என்ன நடந்தது?
2: ஆக்சுவலா நாங்க வந்து கம்பெனிக்கு வந்து இடம் தேடி இருக்கோம். இந்த மாதிரி அவராலையும் ரெண்ட் விட முடியாது. அப்ப இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அந்த இடத்தை எடுத்து அவங்க சொந்தமான அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்தை வந்து ரெண்ட் விடுறாங்க. நாலு பின்ன வந்து உங்களுக்கு பேங்க் ஏதோ வந்து தேடி வந்தாங்கன்னா உங்களை அங்கிருந்து விரட்டிடுவாங்க. உங்களால அந்த அந்த ஏஜென்ட் திரும்பி நம்மளால தேட முடியுமா தெரியல. ஏன்னா நாங்க ஒரு ரெண்டு பிசினஸ் நல்ல பிசினஸ் சர்க்கிள்ல ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க அந்த இடம் வந்து அந்த ஓனர் வந்து பேங்க்ரப்சி, உங்களுக்கு எப்படி அந்த கான்டாக்ட் கிடைச்சது அப்படின்னு. லாஸ்ட் மினிட்லதான் நாங்க வந்து அதை ட்ராப் பண்ணோம். ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்துட்டு வந்து நம்மள வெளியாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கடைசி நேரத்துல நம்ம இன்னொரு இடத்தையும் தேடும். ஏன்னா நம்ம போகும்போதே ஒரு 2 இயர்ஸ் அக்ரிமெண்டோட போவோம். ஓகே, 2 வருஷத்துக்கு நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி நாங்க 2 வாட்டி எங்களுக்கு நாங்க கோத்ரூ பண்ணிருக்கோம்.
0: தாமரை இப்படி சொல்லிருந்தாங்க. அடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு போனா சொத்துடைமை முகவர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ நம்ம ஒரு வீடு அல்லது அறை வாடகைக்கு போக போறோம், எடுக்க போறோம் அப்படின்னா எதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும், கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ற விவரங்களோடு வராரு. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: for my people.
1: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. அடுத்ததாக சொத்துடைமை முகவர் அவர்கள் பார்த்திபன் காத்துட்டு இருக்காரு.
2: ஆமா, ஒரு வீடை நம்ம வாடகைக்கு எடுக்க போறோம் இல்ல ஒரு அறையை வாடகைக்கு எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை கவனத்துல கொள்ளணும் அப்படின்றத சொல்ல போறாரு.
3: ஓகே, முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் யாருக்கிட்ட அவங்க வந்து இந்த டீலிங் பண்றாங்க அப்படின்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால இருந்து நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருதுல, சோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை பேச அங்க இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி பேசுறாங்க, ஏஜென்ட் பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஏஜென்டோட நம்பக தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, லைக் உண்மையாலுமே அவங்க வந்து ஒரு கம்பெனில இருந்து கால் பண்றாங்களா இல்ல லைக் ஒரு தனி நம்பரா இருக்காங்களான்னு இதெல்லாம் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? அந்த ஏஜென்டோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து அதை வந்து லைக் அவங்களோட கம்பெனிக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணலாம், இல்ல அவங்களோட சோசியல் மீடியால புரிந்து அந்த மாதிரி ஏஜென்ட் உண்மையாலுமே ஒருத்தவங்க இருக்காங்களா அது மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இந்த எல்லா டீலிங் இந்த காசு டிரான்ஸ்பர் பண்றது டிரான்சாக்சன் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்கன்னாக்கா அது அது கரெக்டானதா இருக்கும். ரொம்ப வந்து இந்த ரூம் ரெண்டல் வந்து ரொம்ப ஸ்கேமிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப லைக் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உண்மையாலுமே காசு எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போய் உண்மையாலுமே அந்த அந்த டெனன்ட் போய் பார்த்தாக்கா அந்த மாதிரி ஒரு ரூம் இல்லாம இருக்கும், அப்படி இல்லைன்னாக்கா அந்த அந்த ரூம்ல வந்து வேற யாராச்சும் இருப்பாங்க, இந்த மாதிரி நடக்குது. ஹோம்ஸ்டே லைக் ஹோம்ஸ்டே ஒன்று புக் பண்ணிட்டு அந்த அந்த வீடை வந்து லைக் நாங்க ரெண்டலுக்கு விடுறோம் நீங்க வேணா எடுத்துக்கங்கன்னு சொல்லி அந்த வீட்டை வச்சு காசு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையாலுமே டெனன்ட் போய் பார்த்தாக்கா அந்த வீட்டுல வேற ஆள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் இப்ப ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. வந்து சோசியல் மீடியால எல்லாமே வந்து இன்ஸ்டன்டா கிடைக்கணுன்றதுக்காக யாருமே வந்து அந்த நம்பகத்தன்மை அந்த வெரிஃபிகேஷன் சரியா பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு ஆளை வந்து போய் கால் பண்ணி ஒரு ஏஜென்ட் யாராச்சும் கால் பண்ணி பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஏஜென்ட் வந்து எந்த கம்பெனில இருந்து கால் பண்றாங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி அந்த அந்த டீலிங்கை செஞ்சாக்கா அது வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றது கூட இந்த பொது இடத்துல போய் மீட் பண்ணாம அந்த ஏஜென்டோட ஆபீஸ்லயோ இல்ல ஆபிஷியல் ஏரியால கொண்டு போய் அதை மீட் பண்ணாங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெரிஃபை பண்ண மாதிரி இருக்கும்.
1: ஆமா, சொத்துடைமை முகவர் பார்த்திபன் தான் இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் கூடுதலாக ஒன்று சொல்லியிருந்தாரு, அதாவது lpeph.gov.my அப்படின்ற பிரத்யேகமான அகப்பக்கம் இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு அல்லது அறை வாடகைக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த அங்க நீங்க பேசுறீங்க இல்லையா அந்த ஏஜென்ட் அந்த முகவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சரியான முகவரா பதிவு பெற்றவங்க இதெல்லாமே கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியை வந்து இந்த அகப்பக்கம் வந்து செய்து அதனால அங்குமே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு நினைவுபடுத்திருந்தாரு.
2: ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா நம்ம நம்மள அறிவாளின்னு சொல்றோம், இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால அந்த அறிவாளிகள்ட்ட இருந்து கொஞ்சம் கவனமாவே இருப்போம். நம்ம
1: கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
2: கவனம் உதயன் மோகன்,
1: கவனமா இருக்கணும்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா போடே
2: வெளியே போறோம் வெளியே போறோன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் போகலையா நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க இது உங்கள் மின்னலப்பன்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். நகரி செமிலான் யாங்டி பர்துவான் பசாரை உட்படுத்தி சமூக வலைதளத்தில் இனம் மதம் அரசராகிய 3-6 கூறுகளை கேள்வி எழுப்பும் உள்ளடக்கத்தை பதிவு செய்ததாக நம்பப்படும் 52 ஆடவரை அரச மலேசிய காவற்படை தடுத்து வைத்துள்ளது. அந்த ஆடவரிடம் தொடர்பு பல்லுடக ஆணையம் விசாரணை மேற்கொள்ளும் என தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீபாமி படேல் தெரிவித்தார். அம்மாநில சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகள் தொடங்கியதிலிருந்து இதுவரை ஒருவர் மட்டுமே விசாரணை உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பள்ளிகளில் பாதுகாப்பு சார்ந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் பகடிவதை மட்டுமே சார்ந்ததாக இருத்தலாகாது, மாறாக மாணவரின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அனைத்தும் வகையான சம்பவங்களையும் அது உட்படுத்தியிருப்பது அவசியம். இவ்வாறு உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்தார். பள்ளிகள் கல்வி கற்பதற்கு ஏதுவான சிறந்த பாதுகாப்பை அளிக்கும் இடமாக நிலைத்திருப்பது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். பாப் அல் மண்டேப் நீரிணையின் போக்குவரத்து வியூக தடத்தை மூடுவதாக ஹுத்தி தரப்பு அச்சுறுத்தியுள்ளது குறித்து மலேசியா கவலை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அனைத்து தரப்பினரும் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை தற்காக்க முன்வர வேண்டும் என விஸ்வபுத்ரா அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் பன்னாட்டு சட்டத்தின் கீழ்